0: 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. விலை கட்டுப்பாடுகள் தொடக்கத்தில் வாடிக்கையாளர்களுக்கு பலன் அளிக்கலாம் என்றாலும் காலப்போக்கில் நிறுவனங்களுக்கு உற்பத்தியிலும் முதலீட்டிலும் ஊக்கம் குறையக்கூடும் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியிருக்கிறார். விலையை குறைவாக வைத்திருந்தால் தேவைக்கேற்ற விநியோகம் இருக்காது என்றும் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றும் அவர் கூறினார். வாடகை கட்டுப்பாடுகளால் வாடகை சொத்துகளின் எண்ணிக்கை குறையலாம், உணவுப் பொருள்களின் விலையை கட்டுப்படுத்தினால் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றும் பிரதமர் வாங் சுட்டிக்காட்டினார். சந்தையில் ஏற்படும் குறைபாடுகளை சரிசெய்ய அரசாங்கம் பல துறைகளில் தலையிடுவதாகவும் அவர் கூறினார். பொதுச்சேவைத்துறையின் பொருளியல் வல்லுநர்களுக்கான திட்டத்தின் 25ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் அதுபற்றி பேசினார். சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றின் ஊழியர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியதால் சுமார் 100,000 வாடிக்கையாளர்களின் மின்னஞ்சல் முகவரிகள் கசிந்திருக்கின்றன. வாட்டிய இறைச்சிக்கு பிரபலமான பி செங்ஹியாங் நிறுவனத்தில் அந்த சம்பவம் பதிவானது. AI தொடர்பில் சிங்கப்பூரில் தனிப்பட்ட தகவல்கள் கசிந்திருக்கும் முதல் சம்பவம் இது. அது மனித தவறு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கசிந்த தகவல்கள் தவறாக பயன்படுத்தியதற்கான ஆதாரம் ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. ஈராக்கில் சதாம் ஹுசேன் ஆட்சி வீழ்ந்து 23 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க படைகள் அங்கிருந்து வெளியேறியிருக்கின்றன. IS பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக 12 ஆண்டுகளாக அமெரிக்க படைகள் அங்கிருந்தன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் படையினரின் வெளியேற்றத்தை வரவேற்கிறார். அதிக செலவுமிக்க நடவடிக்கை முடிவுக்கு வந்திருப்பதாக அவர் கூறுகிறார். ஈரானும் அமெரிக்க படைகளின் வெளியேற்றத்தை வரவேற்கிறது. ஆனால் அமெரிக்க படைகள் வெளியேறுவதால் ஈராக்கில் கிளர்ச்சி குழுக்கள் மேலும் வலுப்பெறக்கூடும் என்ற கவலை எழுந்துள்ளது. ஃப்ளை டுபாய் விமானத்தில் சக விமானியை தாக்கி விமானத்தை விபத்துக்குள்ளாக்க திட்டமிட்டதாக கூறப்படும் விமானி கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாக்கப்பட்ட இந்திய விமானி பயணிகள் விமான ஊழியர்கள் தாக்குதல் நடத்திய விமானியை வளைத்து பிடித்தனர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்களை பாராட்டினார். சம்பவத்தில் காயமடைந்த இந்திய விமானி ஸ்மித் மச்சார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். அந்த ஃப்ளை துபாய் விமானம் துபாயில் இருந்து டல் அவிவ் நகருக்கு சென்று கொண்டிருந்தபோது சம்பவம் நேர்ந்தது. தாக்குதலின் போது விமானம் 30 வினாடிக்குள் கிட்டத்தட்ட 14,000 அடி விழுந்ததாக கூறப்படுகிறது. விமானம் சவுதி அரேபியாவுக்கு திசை திருப்பப்பட்டு பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பயணிகள் பிறகு மற்றொரு விமானத்தில் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டனர். செய்தியை வழங்கும் விதம் நாள்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எது செய்தி, ஒரு தகவல் செய்தியாக எப்படி உருவாகிறது, இதையெல்லாம் பற்றி இளையர்கள் நேரடியாக தெரிந்து கொள்ள மீடியாகாப் தமிழ் செய்தி நடப்பு விவகாரப் பிரிவு, ரோசஸ் ஆஃப் பீஸ் அமைப்பு, நற்பணி பேரவை ஆகியவை இணைந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கின்றன. உயர்கல்வியை முடித்த பிறகு செய்தித்துறையில் பயிற்சி பெற வேலையில் சேர நிகழ்ச்சி வாய்ப்பளிக்கும் என்று சொல்கிறார் நற்பணி பேரவை இளையர் மன்றத்தைச் சேர்ந்த மதன்.
1: இளையர்கள் வந்து இந்த ஊடகத்துறைக்குள்ள எப்படி வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இது நிகழ்ச்சி மூலமா கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பல நிகழ்ச்சிகளை நான் வந்து பங்களிக்கிறேன். அது போன்ற நிகழ்ச்சிகளும் எப்படி வந்து செய்தியா மாறுது அப்படிங்கிற விஷயத்த கத்துக்கிட்டு இந்த மாதிரி செய்தியாக மாறுறது வந்து நாம் எப்படி அதுக்கு பங்களிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இது மூலமாக கற்றுக்கணும்னு நான் நம்புகிறேன்.
0: சமூக ஊடகங்களில் வரும் தகவல்களை பகுத்தறிய நிகழ்ச்சி உதவும் என்று கூறுகிறார் ரோசஸ் ஆஃப் பீஸ் அமைப்பைச் சேர்ந்த சுஸ்ருதி.
2: சோஷியல் மீடியாலேயும் அவங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வருது இளையர்களுக்கு. அதில் எது நிஜம் எது நிஜம் இல்லை அது சொல்கிறது இப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டே இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி அவங்க எனக்கு கொஞ்சம் விவரமாக கற்றுக்கிறது அவங்களுக்கு முக்கியம். இளையர்களுக்கு இந்த நிகழ்ச்சின்னா ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து இந்த மீடியா இண்டஸ்ட்ரியை பற்றி எனக்கு கொஞ்சம் கற்றுக்கலாம்.
0: பியாண்ட் த ஹெட்லைன்ஸ் செய்தி என்றும் நம் சமூகத்துடன் என்ற நிகழ்ச்சி இம்மாதம் 17ஆம் தேதி பாங்காக் சமூக மன்றத்தில் நடைபெறும். அதில் கலந்து கொள்ள விரும்புவோர் மீடியாகாப் செய்தியின் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் பதிவு செய்யலாம். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுகள் ஆண்களுக்கான கிளைம்பிங் போட்டியின் இறுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் ஜெரால் வெரோசில் 8வது இடத்தை பிடித்திருக்கிறார். உலகளவில் சிறந்து விளங்கும் போட்டியாளர்களுக்கு மத்தியில் தம்மால் தனித்து நிற்க முடிந்ததை நிரூபித்து காட்டியிருப்பதாக அவர் சொன்னார். இதற்கிடையே ஸ்பீட் கிளைம்பிங் பிரிவில் சிங்கப்பூரின் இசாலோ புதிய தேசிய சாதனை படைத்திருக்கிறார். அவர் தகுதிச் சுற்றில் எடுத்துக்கொண்ட நேரம் 5:21 13வது இடத்தை பிடித்த அவர் காலிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்.
3: சொல்லும் பொருளும் கம்யூனிகே கூட்டறிக்கை. உலக தலைவர்கள் முக்கிய சந்திப்புகளை நடத்திய பிறகு கூட்டறிக்கை வெளியிடுவது வழக்கம். கம்யூனிகே கூட்டறிக்கை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தித் தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
5: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
6: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
7: எல்லா நாளும் நல்ல நாளே, so have a good day.
8: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
9: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
10: ஜோதி ஸ்டோ புஷ்பக.

0: வணக்கம் சிங்கே.
1: ஹே ராம் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஹரிஹரன் ஆஷா போஸ்லே அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
0: டிக்டாக் லைவ் பக்கமா நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க இப்ப லைவா இருக்கோம், நீங்க உடனடியா வரலாம், வந்து உங்களுடைய கருத்துக்களை அதன் வாயில பகிர்ந்துகிட்டீங்கன்னா ஜோதி ஷா புஷ்ப கடை வழங்கும் இல்ல விஸ்டா காஃபியை பரிசா கொடுக்குறாங்க, ஆவலா காத்துட்டு இருக்கோங்க.
1: ஆமா, இப்ப அந்த கேள்வி என்ன அப்படிங்கறத நாம சொல்லிடுறோம். அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சேவையை நாடும் பொழுதோ அல்லது ஒரு நிறுவனத்துல இருந்து பொருளை வாங்கும் பொழுது நாம என்ன செய்வோம்னா அந்த ரிவ்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நாம வந்து படிச்சுட்டு போவோமா இல்ல படிக்காம போவோமா?
0: நான் நிச்சயமா வாசிப்பேன். ஏன்னா அதெல்லாம் வாசிக்கும் போது அங்கிருந்து ஒரு தெளிவு கிடைக்கும், அல்லது இந்த பொருளை பத்தி நம்ம என்ன தெளிவா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம்.
1: நான் என்ன நினைக்கிறேன்னா சில நேரத்துல வந்து இப்ப வந்து எதிர்மறையான கருத்துக்களை வந்து அவங்க தெரிவிச்சிருந்தாங்கன்னா அந்த ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்கன்னா அதுல இருந்து வாங்க மாட்டேனோ, அவங்களுடைய கருத்துக்கள் வந்து என்னுடைய சிந்தனையை வந்து என்னுடைய முடிவை வந்து மாத்திரமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். எனவே நான் அவ்வளவாக அந்த ரிவ்யூஸ படிக்க மாட்டேன்.
0: நீங்க எப்படிங்க ரிவ்யூ படிச்சுட்டு தான் பொருட்களை வாங்குவீங்களா, அல்லது எந்த கருத்தையும் பார்க்காம பொருட்களை வாங்குவீங்களா? சிறப்பான கருத்து, உங்களுடைய அனுபவம் இதெல்லாம் வந்து சொல்லுங்க. காரணம், சமீபத்தில் நடந்த ஒரு தகவலை உங்களோட நாங்க பாக்குறதுக்கு போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல.
1: தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க, டிக்டாக் பக்கமா வாங்க, உங்களுடைய கருத்துக்களை அங்க பகிர்ந்து கொள்ளுங்க. சரி, இப்ப வாங்க வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
0: அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்ட குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 66 82 உட்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர்
0: ஒரு வெள்ளி 28 காசு,
1: ஓர் யூரோ
0: ஒரு வெள்ளி 46 காசு,
1: ஓர் ஸ்டெர்லிங் பவுண்ட்
0: ஒரு வெள்ளி 71 காசு,
1: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
0: 90 காசு,
1: 100 இந்திய ரூபாய்
0: ஒரு வெள்ளி 34 காசு,
1: 100 இலங்கை ரூபாய்
0: 39 காசு,
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கே
0: 3 வெள்ளி 20 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 டைமண்ட்ஸ். பவர் யோர் டிசைர்.
6: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: உன்னிமேனின் குரல்ல இரண்டு விதமான பாடல்களை கேட்டீங்க. சேனா பரத்ல பெற்ற பாடல நித்யஸ்ரீ மகாதேவன் கூட பாடியிருந்தாரு, டி மானுடைய இசையில. அதுக்கு முன்னால பத்மலதா கூட அவர் பாடிய பாடல் வந்தது, யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில தென்னவன் படத்திலிருந்து அந்த பாடல் இடம்பெற்றது.
1: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க உங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது நீங்க ஒரு பொருளை வாங்கும் பொழுதோ அல்லது சேவையை நாடும் பொழுதோ நீங்க இணையதளத்திற்கு சென்று ரிவ்யூஸ், அதாவது மக்களின் கருத்துக்களை வந்து நீங்க தெரிந்து கொள்வீங்களா, அல்லது தேவையே இல்லை அந்த பொருள் மீதோ சேவை மீதோ எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு நினைச்சு, என்னுடைய அனுபவம் எனக்கு தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ரிவ்யூஸ் எல்லாம் படிக்காம போவீங்களா?
0: ஆமா, இப்ப இந்த ரிவ்யூன்னு சொல்லும் போது சஜினி, சமீப காலமா ஏற்பட்ட ஒரு கலாச்சாரம் அப்படி கூட சொல்லலாம். உதாரணத்திற்கு முன்னதான் நம்ம அப்பா அம்மா காலத்திலயோ, ஏன் நம்ம அண்ணா அக்கா காலத்துல கூட பொருள்களை பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா அவங்க பார்த்த உடனே போய் வாங்கிருவாங்க. வாங்கின பிற்பாடுதான் தெரிய வரும் அது நமக்கு பொருத்தமா இருக்கான்னு. சில பேருக்கு, சில பேர் என்ன பண்ணுவாங்க, 10 கடை ஏறி இறங்கி இந்த பொருள் மலிவா இருக்கா அப்படிங்கறத போய் பார்ப்பாங்க. இன்றைய உலகத்துல அதுக்கான தேவையே கிடையாது, ஒரே தட்டு எல்லா தகவலும் வந்துடும், அந்த பொருளுடைய நுணுக்கங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வரும்.
1: அது மட்டும் இல்ல, வந்து சிலர் வந்து புகைப்படங்களையும் பதிவேற்றம் செய்வாங்க, பொருள் பார்ப்பதற்கு எப்படி இருக்கு எல்லாமே இருக்கும் இல்லையா.
0: அதையும் தாண்டி பயன்படுத்தினவங்களுடைய துல்லியமான அனுபவம் சார்ந்த கருத்தை நம்ம வாசிக்கணும்.
1: ஆனா இதுல வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, சில பேருக்கு வந்து அந்த நிறுவனம் பிடிக்காம இருக்கலாம், அல்லது கிடைச்சது அந்த நேரத்துல சரியில்லாம இருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய கட்டுரையே எழுதுவாங்க, இது சரியில்லை அது சரியில்லை, இந்த பொருள் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஒரு அவங்களுடைய ஆதங்கத்தை அந்த ஒரு கட்டுரையிலேயே வந்து போட்டுருவாங்க.
0: பொதுவா பொருள் வாங்கும் போது நான் வந்து இந்த ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா, கருத்துக்களை வாசிக்க மாட்டேன். ஆனா சேவைகளை நாடும் போது வாசிப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் சேவை வேற பொருள் வேற. பொருள் அப்படின்னு சொல்லும் போது அந்த தேவை எனக்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த பொருள் வழங்குற முக்கியமான பகுதிகள் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா நான் எடுத்துப்பேன். ஆனா சேவைன்னு சொல்லும் போது அது முழுமையா இருக்கணும் எனக்கு. உதாரணத்திற்கு அந்த நபர் சரியா நடந்துக்கிறாங்களா, வழங்கப்படுற சேவை சொன்ன மாதிரி இருக்குதா,
1: அந்த இடம் சுத்தமா இருக்கா,
0: இப்படி அடிக்கிட்டே போகலாம். சேவைன்னு வரும்போது நான் வாசிப்பேன், பொருள்னு வரும்போது அவ்வளவா அதை கருத்துல கொள்ள மாட்டேன்.
1: சரி, நம்ம நேயர்கள் டிக்டாக் வாசிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நாம பாத்துரலாம். இப்ப கேட் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவையற்ற பொருளை வாங்குவதற்கு இந்த கருத்துக்கள் எனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எனவே நான் படிச்சுட்டு தான் பொருளை வாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு கேட்.
0: இப்படி உங்களை பலர் பல விதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க. நல்ல சிறப்பான தெளிவான அதே நேரத்துல தலைப்பு சார்ந்த கருத்தை வழங்குற ஒரு நேருக்கு தான் டிக்டாக் வாயிலா நாங்க வந்து ஜோதிஷ்டா புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபியை கொடுக்க போறோம்ல.
1: ஆமா, நேர் ஹேமாவும் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கண்டிப்பா வந்து கருத்துக்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நான் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வாங்குவதற்கு முன்பு இருக்கிறோம் அந்த தன்னம்பிக்கை, அந்த நம்பிக்கை, அந்த பொருள் மீது அல்லது அந்த சேவை மீது இருக்கிற நம்பிக்கையை வந்து அதிகரிக்க உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹேமா.
0: பிரியதர்ஷினி நல்ல தெளிவான கருத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இப்படிப்பட்ட இந்த ரிவ்யூஸ் போன்ற கருத்துக்கள் நமக்கு தேவைதான், ஆனா முழுமையா கண்மூடித்தனமா அதை நம்பிட கூடாது. அந்த ரிவ்யூ சரியா இருக்கா, அதுவும் உறுதிப்படுத்தப்பட்டதா அப்படிங்கறத தெளிவா ஆராயணும்ன்றாங்க.
1: சரி நேயர்களே, உங்களுடைய கருத்து என்ன? தொடர்ந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிக்டாக் பக்கமா வாங்க. மீடியா காப் ஒலி 968 FM என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம்.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா SLEBKE செல்லும் வழியில் அப்பர் தாம்சன் ரோடுக்கு பிறகு விபத்து. துவாசை நோக்கி செல்லும் AYE நொமெண்டன் பார்க் திலோக்லாங்கா சாலை, இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, வாகனங்களும் பழுதாகியுள்ளன.
3: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
4: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா, அமுதமாச்சே.
3: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
4: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
3: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
4: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
5: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்.
6: ஏய் குஞ்சிருங்க,
7: பணத்தை கட்டிராதீங்க.
6: வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள போறீங்களா?
7: பணத்தை கட்டிராதீங்க.
6: சொகுசு கப்பல்ல உல்லாச பயணம் போக போறீங்களா? இருங்க,
7: பணத்தை கட்டிராதீங்க.
6: இப்ப இருக்கிற கைபேசியை விட்டுட்டு புது கைபேசி வாங்க போறீங்களா? இருங்க,
7: பணத்தை கட்டிராதீங்க.
6: விழா காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
7: பணத்தை கட்டிராதீங்க.
6: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது.
8: காத்திருங்க காத்திருந்திருங்க.
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம் சிங்கே.

0: டும் திரைப்படத்துல இருந்து கார்த்திக் ராஜாவின் இசையில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு வித்யாசாகரின் இசையில் வேதம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: ஒலி ஒன்பதா ரேட்ல நாங்க உங்களுக்காகவே டிக்டாக் லைஃப்ல வரும், நீங்களும் வந்து லைக்ஸ் வழங்கி கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறது எங்களுடைய ஆசை. சரி, இன்று நாங்க கையில எடுத்த தலைப்பு என்னவென்றால், பொருட்களை வாங்கும் போது, சேவைகளை நாடும் போது ரிவ்யூஸ் போன்ற கருத்துக்களை வாசிப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கறதா இல்லையா?
2: வணக்கம் ரவி, சஜினி. நான் சாந்தி பேசுறேன், டெம்பனிஸ்ல இருந்து. நான் பொருட்கள் வாங்குறதுக்கு முன்னே ரிவ்யூ அவ்வளோ பார்க்கறதில்ல, ஆனால் எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போறதுக்கு முன்னால அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு அது எத்தனை ஸ்டார் கிடைச்சிருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் முடிவு செய்து போறது உண்டு. நன்றி, வணக்கம்.
0: உணவகங்களை வந்து போய் சாப்பிடும் பொழுது கண்டிப்பா இதை வந்து நம்ம பார்த்தே ஆகணும், அந்த ரிவ்யூஸ் இல்லையா?
1: சாப்பாடு நல்லா இருக்கா, சேவை வழங்கப்படுதா,
0: சீக்கிரமா சாப்பாடு வந்துருமா,
1: சுத்தமா இருக்கா, சுத்த சுகாதாரம் போன்ற முக்கியமான கருத்துக்களை நம்ம எடுத்துக்கொள்ளணும் இல்லையா?
0: நன்றி உங்களுடைய கருத்துக்கு. சாந்தகுமாரி, சக்திவேல் அனுப்பியிருக்காரு. குரல்,
3: வணக்கம் ரவிஜி அண்ட் சஜினி.
0: வணக்கம்.
3: நீங்க பேசியிருந்தீங்க, அது என்னோட கருத்து என்னன்னா, எனக்கு அது ஒரு சில விஷயம் நானும் வந்து கதற கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். இந்த ரிவ்யூன்றது என்னன்னா வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே இருக்கு, அது போல வந்து அந்த லிங்க்ல போயிட்டு ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு இந்த கடையை பத்தி வந்து நல்ல விதமா எழுதுங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அதனால ரிவ்யூ பார்த்து நம்ம நம்பி போய் சாப்பிட்றதோ இல்லைனா கடையில பொருள் வாங்குறதோ வந்து அதை ஏமாற்றத்தை தான் அனுபவிக்கும், அதை ஏமாற்றத்தை தான் நம்மளை உருவாக்கும். நல்லா தெரிஞ்சுட்டு போகலாம். இப்போ உதாரணத்துக்கு லிட்டில் இந்தியாவிலே வந்து டிக்டாக்ல பார்த்தா கடையில் வந்து சாப்பாடு கடை அப்படி இப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் போய் நாங்கள் சாட்டு பார்த்த பிறகு தான் தெரியுது. இந்த ரிவ்யூன்றது வந்து பாதி பொய் பாதி உண்மை, அதுதான் என்னோட கருத்து. இப்போ நம்மளை போல கூட கூடியிருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு அந்த கடையில் நல்லா இருக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு நம்பிக்கையானவங்க சொல்றதே வந்து நம்மளுக்கு அது செட் ஆக மாட்டேன்னு.
0: ஆமா, சில நேரங்கள்ல நமக்கு பிடித்தவர்கள், நம்ம சுற்றி இருப்பவர்கள் வந்து சொல்லுவாங்க, இந்த சாப்பாடு நல்லா இருக்கு நீ போய் சாப்பிடு அப்படின்னு. ஆனா நம்முடைய விருப்பு வெறுப்புகள் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய சுவை வந்து வேறுபட்டு இருக்கும் இல்லையா?
1: அந்த இடத்துலதான் நான் கொஞ்சம் வேறுபடுறேன். இப்ப உணவுன்னு சொல்லும் போது சில நேரங்கள்ல அந்தந்த நாட்கள்ல அவங்க சமைச்சது ரொம்ப சிறப்பா இருக்கலாம், அதை நம்ம சாப்பிட்டுருக்கலாம், அதன்படி நம்மளுடைய கருத்து வந்து வா பிரமாதமான கதை அப்படின்னு தோணலாம். மறுவாரமே நம்ம போகும்போது ஏன் நமக்கே என்ன உப்பு பத்துல, என்ன காரம் சரியா இல்ல, அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி இன்னைக்கு இல்லையேன்னு தோணும். அப்படி இருக்கும்போது மத்தவங்களுக்கு வேறுபடுறதுல எந்த வித ஆச்சரியமும் இல்லைன்னு எனக்கு தோணுது. இங்க நம்ம வேணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிவ்யூஸ்ன்னு சொல்லும் போது எல்லாமே நல்ல ரிவ்யூ அல்லது எல்லாமே சரியான ரிவ்யூ உண்மையான ரிவ்யூன்னு கிடையாது. சிலது வெறும் பாயிண்ட்ஸுக்காக, புள்ளிகளுக்காக, பற்றிச்சீட்டுக்காக வழங்கப்படுற ரிவ்யூங்கிறதுனால அதை நம்புறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப குறையுது அப்படின்றாங்க.
0: குறிப்பா ஒரு செயலியில இருந்து நீங்க பொருளை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து உங்களுடைய கருத்தை நீங்க தெரிவிச்சாதான் உங்களுக்கு கூடுதலாக ஒரு 5 புள்ளிகள் 10 புள்ளிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புள்ளிகளை வந்து நீங்க அடுத்து வாங்கும் பொழுது உங்களுடைய மொத்த தொகையிலிருந்து ஒரு கழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்காகவே பலரும் வந்து பார்த்து பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பாங்க.
1: இரண்டாவது, சில கடைகள்ல பாத்தீங்கன்னா அல்லது சில பொருளை விற்பனை செய்யறவங்களை பாத்தீங்கன்னா, உடனடி அவங்க கண்ணு முன்னாலேயே எனக்கு ஒரு ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க முன்னாடி நம்ம என்ன சொல்ல முடியும், நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கல, அவர் பேசுறது எனக்கு சரியா ஒத்து வரலன்னு சொல்ல முடியுமா?
0: இந்த அனுபவம் எனக்கு கேரளால நடந்துச்சு ரவி. அதாவது நான் ஒரு சேவையை வந்து பயன்படுத்தி இருந்தேன். அப்ப அங்கேயே வந்து அமர்ந்திருந்து அவங்க வந்து காணொளி பதிவு செய்து இதுதான் நல்லா இருந்துச்சுன்னு நீங்க சொல்லணும், உங்களுடைய ரிவ்யூஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து ஒரு QR குறியீட்டை வந்து வருடி நீங்க இப்பவே வந்து உங்களுடைய என்னது கருத்துக்களை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு அங்கேயே அமர்ந்திருந்து எங்களை போக விடல, அந்த இடத்துல இருந்து போக விடல. அப்ப நான் ரொம்ப தெளிவா நான் சொல்லிட்டேன், இது பாருங்க எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, நாங்க போகணும், இங்க வந்து எப்ப வந்து என்னால சௌகரியமா அமர்ந்திருந்து நல்லா சிந்தனையோடு உங்களுக்கு ரிவ்யூ எழுத முடியுமோ அப்ப நான் எழுதுறேன், இப்ப என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப என் நண்பர்கள் எல்லாரும் இல்ல பரவாயில்ல எழுதிடலாமே, நான் சொன்ன தேவையில்லை வாங்க போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அந்த இடத்த விட்டு வெளியானதுக்கு அப்புறம்தான் எல்லாரும் சொல்றாங்க, சேவை அவ்வளவு நல்லா இல்ல. அப்ப அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா சேவை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிருப்போம் இல்லையா.
1: இந்த அணுகுமுறை ஆசியாவில கொஞ்சம் பிரபலமா இருக்கணும் எனக்கு தோணுது. நம்மளுடைய கலாச்சாரத்தின் படி உடனடியா கேக்குறது, சாப்பிட நல்லா இருக்கா, சாப்பிட்டிய அப்படின்னு இப்ப அம்மா சமைச்சு வந்தோம்னு கேட்பாங்களே, அந்த மாதிரியான அணுகுமுறையை தான் கடைகளும் பின்பற்றுறாங்களோன்னு தோணுது. இதுவே மேற்கத்திய நாடுகளுக்கு போனீங்கன்னா அவங்க பொருட்கள் வச்சிருவாங்க, நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவம் வச்சிருவாங்க, நீங்க சாப்பிட்டுருவீங்க அல்லது பயன்படுத்திடுவீங்க, அதுக்கப்புறம் உங்க முகத்தை பார்த்துட்டு சரி இவர் கொஞ்சம் நல்லா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன்னு அப்புறம் தான் இறுதியில வந்து சொல்லுவாங்க, நீங்க சாப்பிட்டீங்க உங்களுக்கு சந்தோஷம் தானே, சந்தோஷம் இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்ப எங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம்னு கேட்பாங்க. அந்த அணுகுமுறை எனக்கு பிடிச்சிருந்துச்சு.
0: ஆமா, அவங்க உங்ககிட்ட கேட்கணும், நீங்க எங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறீங்களா இல்லையா, பிடிச்சிருந்துச்சுன்னா ரிவ்யூ கொடுங்க, பிடிக்கலனாலும் ரிவ்யூ கொடுத்துட்டு நம்ம கிட்ட அந்த முடிவை விட்டுறணும், ரிவ்யூ கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும்.
1: இங்க இன்னொரு கருத்து வந்திருக்கு, மாயா சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ரிவ்யூஸ் எல்லாம் கண்டிப்பா பார்ப்பாங்களா, ஆனா இப்ப பொருட்கள் வாங்கும் போது, உணவு கடைகளுக்கு போகும்போது, தங்கு விடுதிகளுக்கு போகும்போது, படங்களை பார்க்கும்போது இவற்றை நம்புறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல அது உண்மையா சரியான முறையில சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கறதையும் ஆராய்வாங்களாம்.
0: அதாவது தீர விசாரிப்பதை தான் மெய் அப்படின்னு இந்த கட்டத்துல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணுதான்.
1: சரி, இப்போ சிங்கப்பூர்ல சமீபத்தில் நடந்திருக்கிற ஒரு சம்பவத்தை பத்தி நாங்க சொல்ல போறோம், அதை கேட்டீங்க நீங்களா ஆடி விடுவீங்க.
0: சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்துல அதை நாம பகிர இருக்கோம். அது மட்டும் இல்ல, ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல் காத்துக்கொண்டிருக்கிறது. கேட்டு மகிழுங்கள், இது உங்கள் ஒளி 9:06 கேட்டாலே பரவசம்.
1: நேரம் இப்பொழுது 8:44.
4: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
5: கொஞ்சம்
0: சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: ஜில்லன் ஒரு காதல் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. வாட்ஸ்அப் வாயிலாகவும் டிக்டாக் வாயிலாகவும் பல நேயர்கள் பாடல் அற்புதமா இருக்கு, கேட்டு ரசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்ன ரவி சிரிக்கிறீங்க?
1: இங்க ஒருத்தர் பேரே போடல, முகமும் தெரியல, பட் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க டிக்டாக்ல.
0: ஆமா,
1: அவர் சொல்ற இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருமே அசையாம உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருக்காரு. இல்ல நான் தெரியாம கேக்குறேன், வானல் நிகழ்ச்சி படைக்கும் போது நான் என்ன தலைகீழையா இருக்க முடியும்? இல்ல சஜினி தான் இங்கே அங்கேயும் பறந்துட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வானொலி நிகழ்ச்சி படைக்க முடியுமா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா,
0: என்ன தெரியுது,
1: ஒண்ணு சில பேர் ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க காலங்காத்தால, இன்னொன்னு ஒரு வானொலி நிகழ்ச்சி எப்படி படைக்கப்படும் அல்லது இரண்டு நிமிடத்துவம் வாய்ந்த படைப்பாளர்கள் எப்படி அவங்கள காட்சியில பிரதிபலிக்கணும்னு தெரியாத புரிதல் இல்லாத நபரும் இருக்காங்க.
0: ஆமா, அது மட்டும் இல்ல, இப்ப நாம இவ்வளவு நேரம் உட்காந்து அடுத்து நம்ம என்ன பேசலாம் அப்படின்னு கலந்துரையாடிக்கிட்டே இருந்தோம். அப்ப நம்ம அசையாம எப்படின்னா குதிச்சுக்கிட்டே நம்ம வந்து கலந்துரையாட
1: நினைக்கிறேன். இந்த நபர் வந்து அவங்க வேலை இடத்துல தவழ்ந்துகிட்டு பறந்துகிட்டு
0: உருண்டுகிட்டு
1: வேலை செய்யறாங்கன்னு அதே மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அதுக்கெல்லாம் மீடியா கோப எங்களுக்கு காசு கொடுக்கல.
0: எங்க எங்க எப்ப எப்ப துள்ளி குதிச்சு ஆடணுமோ அங்கங்க அப்பப்ப நாங்க அதை செய்வோம்.
1: நாங்க மனிதர்கள், இயந்திரங்கள் இல்ல. புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க, தெளிவு பெற்று பேசுங்க, உங்களுக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாம் இணையத்துல வந்து நம்ம எப்படி சொல்றது, உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுறோம். ஆனா அதுவே வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை வரைக்கும் போகுது. மக்களே தயவு செஞ்சு, எங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க யார பேசுறதா இருந்தாலும் சரி, யார பத்தி பேசுறதா இருந்தாலும் சரி, எங்க பேசுறதா இருந்தாலும் சரி, ஒரு ரெண்டு தடவை யோசிச்சு பாத்துக்குங்க, பின்னால ஏதாவது நடந்துட போகுது உங்களுக்கு. அதான் சொல்றேன்.
0: சரி, தலைப்ப தொட்டு நாம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா,
1: அதாவது மறந்துட்டோம்.
0: ஒரு சேவையோ அல்லது பொருளை வாங்கும் பொழுதோ நீங்க மக்களுடைய கருத்துக்களை படிச்சுட்டு தான், அதாவது ரிவ்யூஸ் படிச்சுட்டு தான் நீங்க வாங்குவீங்களா அல்லது சேவையா நாடுவீங்களா அப்படிங்கறத கேட்டோம். நம்ம நேயர்கள் எல்லாரும் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து படிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சிலரோ இல்ல, தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சரி, உங்க கருத்துக்கு மிக்க நன்றி. இந்த தலைப்புக்கு நாங்க ஏன் வந்தோம் அப்படிங்கறத விரிவா சொல்லிடுறோம். சமீபத்துல சிங்கப்பூர்ல அதிரடியான நடவடிக்கை நடைபெற்றது.
0: ஆமா, 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் போலி கருத்துக்களை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: ஆமா, அதிகாரிகள் மேற்கொண்ட இந்த ஆய்வின் பிரகாரம் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள்ல 45 நிறுவனங்கள் அவங்க செய்த தவற ஒப்புக்கொண்டனர். அதாவது ஆமா, போலியான கருத்துக்களை தான் இணையத்துல நாங்க பதிவிட சொன்னோம், அதன் வாயிலா எங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டோன்னு வெளிப்படையா உண்மையை ஒத்துக்கிட்டாங்க.
0: அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு நிறுவனத்தை நாடி இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல காணொலிகளை பதிவேற்றம் செய்வதற்கும், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து வழங்குவதற்கும், விளம்பரம் செய்வதற்கும் ஒரு நிறுவனம் இருக்கு.
1: விளம்பர உத்திகளை வந்து அந்த மாதிரியான முறையில கையாண்டிருக்காங்க.
0: ஆமா, அப்ப அந்த நிறுவனத்தை நாடி இவர்கள் எல்லாருமே வந்து அந்த நிறுவனத்தை சார்ந்த நபர்கள் வந்து எல்லாரும் இவங்களுக்காக, இந்த நிறுவனங்களுக்காக போலி கருத்துக்களை வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க.
1: இது மட்டும் இல்ல தெரியுமா சஜினி, சில நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள்ல அவங்க பிரபலமா இருக்காங்க, அனைவராலேயும் விரும்பப்படுறாங்கிறத போலித்தனமா காட்டுறதுக்கு இந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, அதை வந்து வாங்கி அதிகமா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க.
0: அது மட்டும் இல்ல, லைக்குகளையும் அவங்க வாங்குவதாக தகவல்கள் கூறுகின்றன.
1: எனக்கு தெரிஞ்ச ஒரு சமூக ஊடகம் அதான் செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்ப அவங்க இல்ல. அவங்க பார்க்கும் போதே அவங்க காணொலி எல்லாம் எப்படி தெரியுமா, ஒரு 1000 பேர் கூட பாத்துருக்க மாட்டாங்க. அந்த காணொலி எண்கள் பிரகாரம் 1000 பேர் கூட பாத்துருக்க
0: அந்த லைக்குகள் பிரகாரமா,
1: லைக்ஸ் வியூஸ் சொல்றோம்ல அதன் அடிப்படையில. ஆனா அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் சொல்லும் போது 200,000, 300,000, 400,000 பேர் இருப்பாங்க. அங்கே தெரிய வந்துடும், அதுவும் இது ஒரு மாதிரி ஒன்னா ஒத்து வரலனா இங்க ஏதோ ஒரு தேல் அங்கடி வேலை இருக்கு அப்படின்னு.
0: குறிப்பா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 100,000 ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா, அதுல வந்து உங்களுடைய காணொலிகளை பார்ப்பவர்கள்ல வந்து ஒரு 5% வந்து உங்களுடைய காணொலிகளை பார்த்தாங்கன்னா, அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய லைக்குகளும் அந்த கமெண்ட்களும் கருத்துக்களும் வந்து பதிவேற்றம் செஞ்சிருப்பாங்க. ஆனா எண்கள் ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா, நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒண்ணுனா, அவங்க வந்து இந்த ஃபாலோவர்ஸை ஒண்ணு வாங்கியிருக்காங்க அல்லது லைக்குகளை வாங்கியிருக்காங்க.
1: அது என்னமோ உண்மைதான். சரி, எதனால இதை நாங்க உங்க பார்வைக்கு கொண்டு வரணும்னு விருப்பப்படுறோம்னா, தமிழ்ல ரொம்ப அழகா ஒரு வரி வரும், 2-3 வரி.

0: விபத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. காரணம், விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக சிடிஇயை நோக்கி செல்லும் அப்பர் சாம்சன் ரோடு சிங்மிங் அவென்யூவிற்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. பிஆர்இஐ நோக்கி செல்லும் பி கே இ மண்டாய் ரோடிற்கு பிறகும் விபத்து. பி கே இஐ நோக்கி செல்லும் எஸ் எல்இ அப்பர் சாம்சன் ரோடிற்கு பிறகு மற்றும் ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்கவிலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்கவிலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்கவிலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்கவிலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10ஆம் தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
1: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
4: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
1: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
4: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: ஒலி 968
4: கேட்டாலே பரவசம்.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
7: இந்த அக்டோபரில் மீலிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
8: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
7: மீலிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
9: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
10: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
11: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
12: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
13: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
12: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
13: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
12: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
13: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
4: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
14: ஜோதி ஸ்டாப் புஷ்பக்கடை.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: வணக்கம் சிங்கே.
1: நேரம் இப்பொழுது காலை 9:06 ஆகி விட்டது. சற்று முன்பு உங்களுக்காக ரஃபி, அதாவது முகமது ரஃபி இசையமைத்து விக்னேஸ்வரி வடிவழகனோடு சேர்ந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. தொடர்ந்து உங்களுக்காக 90களில் வெளியான இந்த மென்மையான பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன.

0: அடுத்து உங்களுக்காக 90களில் வந்த பாடல்கள்லாம் காத்துக்கிட்டே இருக்குது. இதுக்கிடையில சுவாரஸ்யமான தகவல், திரை தகவல், தங்க விலை நிலவரம் எல்லாமே இடம்பெற போகுது. இது உங்க அபிமான வணக்கம்
1: சிங்கே. இப்ப வாங்க வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
0: இடியுடன் கூடிய மழைய இன்று மதிய வேளை இரவு நேரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தா.
1: அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 66 இருக்கும் 82 இருக்கும் உட்பட்டிருக்கிறது.
0: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
3: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: இசைஞானி இளையராஜாவோட இசையில இதமான பாடல்களை கேட்டீங்க. ராசாவே உன்னை நம்பி, அதுக்கு முன்னால காதல் தேவதை ஆகிய படங்களது பாடல்கள் இடம்பெற்றன.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: PIE-ஐ நோக்கி செல்லும் BKE மண்டாய் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. CTE-ஐ நோக்கி செல்லும் அப்பர் தாம்சன் ரோடு சின்மிங் அவென்யூவிற்கு பிறகும் மூன்றாம் தடத்தில் விபத்து.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: என்னங்க நமக்கு வீடு வாங்க முகவர் இருந்தாங்களே நெட்லி இந்திரா அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா இதுல என்ன அதிசயம் அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும் ஒற்றை பெற்றோர் ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
5: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
6: தொடர்புக்கு
7: 8 8 9
8: தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
9: உங்களுக்கு தெரியுமா,
0: அக்டோபர் முதல் தேதியான இன்று சுவாரஸ்யமான வரலாற்று சிறப்புமிக்க பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா இப்ப கேட்டு தெரிஞ்சு போவாங்க.
2: இதே நாள் 1960 ஆப்பிரிக்க நாடான நைஜீரிய பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. சுதந்திரம் பெற்றிருந்தாலும் இது தொடர்ந்து காமன்வெல்த் அமைப்பில் ஒரு உறுப்பினராக உள்ளது.
0: 1994 பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள த ரிபப்ளிக் ஆஃப் பலாவ் அதிகாரப்பூர்வமாக ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டது.
2: இதே நாள் 2024 மெக்சிகோவின் அதிபராக கிளாடியா ஷெய்ன்பாம் பதவியேற்றாங்க. இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண், அதோடு முதல் யூத நபர் என்ற பெருமை இவங்களை சேரும்.
0: இத்தகவலை வழங்கியோர்
10: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: இசைஞானி இளையராஜாவின் இசையில் காவல் கீதம் திரைப்படத்திலிருந்தும் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன.
0: ஒலி 9:00 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 165 வெள்ளி 50 காசு.
4: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்தில இருந்து இசை ஞானி இளையராஜாவின் இசையில் கே ஜே ஜேசுதாஸ் சித்ரா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: போக்குவரத்து நிலவரம்
2: அதிகமாக இருக்கின்றது, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா அப்பர் தாம்சன் சாலை சிடிஇ செல்லும் வழியில் சிங்மிங் அவென்யூவுக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து, வாகனம் பழுதாகியுள்ளது. துவாசி நோக்கி செல்லும் பிஐஇ சிடிஇ நகரம் எக்ஸிட் அங்கே.
3: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ் பி முத்தையான் சன்ஸ்.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
8: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா.
9: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
8: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
9: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியாகோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/ready-set-grow.
6: ஒலி 9:08
10: சினிமா சினிமா.
6: 1928 அக்டோபர் முதல் தேதி பிறந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்.
0: இவரோட பேரை கேட்டாலே இவர் நடித்திருக்கும் பல திரைப்படங்கள், பல காட்சிகள் ஞாபகத்துக்கு வரும். அதுல ஒண்ணு இது.
11: கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் அழைத்தாயா, நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனி வாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கும் அஞ்சல் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலை தலை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை.
6: பிரம்மாதமான இந்த நடிப்பை என்னைக்குமே மறக்க முடியாது. இதை போற்றி பாராட்டும் விதமா 1960 ஆஃப்ரோ ஏசியா திரைப்பட விழா காயிரோல நடந்துச்சு. அங்க சிறந்த நடிகருக்கான விருது சிவாஜி கணேசனுக்கு வழங்கப்பட்டது. ஒரு இந்திய நடிகருக்கு வெளிநாட்டு திரைப்பட விழா ஒன்னு விருது வழங்கியது இதுவே முதல் முறை. அந்த பெருமையை பெற்றவர் நமது தமிழர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்.
0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க
9: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.

0: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
4: ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.
5: நல்ல தருணங்களை தருவேன், உன் பொன்னகையில் மகிழ்வேன்.
6: சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பப்பா, சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பப்பா.
7: மீண்டும் மழலை பருவத்துக்கு திரும்புறீங்க?
6: ஆமா,
7: ஏன்னா நாளைக்கு வந்து சிறுவர் தினம்.
6: ஆமா, பல வந்து இன்று அக்டோபர் முதல் தேதியா இருக்கிறதுனால இன்றுதான் சிறுவர் தினம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
7: நம்ம தான் படிக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு.
6: ஆமா, ஆனா அது தவறு கிடையாது. ஒரு காலகட்டத்துல அது இருந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி, ஆனா நமது கல்வி அமைச்சு அதை மாத்திட்டாங்க. எனவே அக்டோபர் மாதத்தின் முதல் வெள்ளி அன்றுதான் சிறுவர் தினம் கொண்டாடப்படுகின்றது.
7: ஆக நாளைக்கு விடுமுறைங்கிறதுனால இன்னைக்கு பள்ளியில கொண்டாட்டம் இருக்கும். அப்படிதானே?
6: அப்படிதான்.
7: பிரமாதமாச்சே. ஒரு நாள் கொண்டாடுறதுக்கு இன்னொரு நாள் ஓய்வெடுக்கிறதுக்கு.
6: சரியா சொன்னீங்க.
7: கேக்கும் போது நானும் சிறுவரா இருக்க கூடாதா, பள்ளி விடுமுறைன்னு சொல்லிட்டு வீட்லயே படுத்து தூங்கலாமே, இழுத்து போத்திட்டு தூங்கலாமே அப்படின்னு ஆசையா இருக்கு.
6: இப்ப எதுக்கு ரொம்ப கவலைப்படுறீங்க ரவி? வேலை முடிய போது 10 மணி ஆயிடுச்சு, நாம இப்ப வீட்டுக்கு ஓட ஓடி போய் இழுத்து போத்து தூங்கிடலாமே.
7: நம்ம தூங்கிட்டோம்னா அப்ப நம்ம வேலையெல்லாம் யாரு பாப்பா?
6: ஆமால, அது வேற இருக்குல்ல,
7: பக்கத்து அறிவிப்பாறையில இருந்து சீன படைப்பாளர் கொண்டு வந்து நமக்கு வேலையை பார்க்க சொல்ல முடியும். எப்ப பார்த்தாலும் புரியாம பேசுறது, அதுக்கப்புறம் கேக்கப்ப கேக்கப்பேன்னு சிரிக்கிறது.
6: இல்ல, 2 மணிக்கு நமக்கு மீட்டிங் இருக்கு, அதுக்கு நம்ம தயார் செய்யணும். வாங்க, நம்ம போலாம். இப்ப
7: விடைபெற்றுக் கொள்வது சஜினி,
6: ரவிஜி.
7: நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திக்கிறோம். இது உங்க அபிமான நிகழ்ச்சி
6: வணக்கம் சிங்கை.

Yeah.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. வீடமைப்பு வளர்ச்சிக் கழக மறுவிற்பனை வீடுகளின் விலை தொடர்ந்து 3வது காலாண்டாக குறைந்திருக்கிறது. 3ஆம் காலாண்டில் விலை 0.2 விழுக்காடு குறைந்ததாக முதற்கட்ட மதிப்பீடுகள் காட்டுகின்றன. கழக மறுவிற்பனை வீட்டு விலை குறியீடு 2ஆம் காலாண்டில் 202.8 புள்ளியிலிருந்து 202.4 புள்ளியாக குறைந்தது. அண்மையில் தனியார் வீட்டு உரிமையாளர்களுக்கான தனியார் வீட்டை விற்று கழக வீட்டை வாங்க 15 மாத காத்திருப்பு காலம் நீட்டிக்கப்பட்டது. அதன் பிறகு கழக மறுவிற்பனை வீடுகளின் விலையிலோ எண்ணிக்கையிலோ குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை என்று கழகம் தெரிவித்தது. இந்நிலையில் வீடமைப்பு வளர்ச்சிக் கழகம் அடுத்த மாதம் சுமார் 7,960 தேவைக்கேற்ப கட்டி விற்கப்படும் வீடுகளை விற்பனைக்கு விடவிருக்கிறது. பெடோக், கேலாங், தெங்கா, தோப்பாயோ, ஈஷுன், செம்பவாங் ஆகிய வட்டாரங்களில் அவை அமைந்திருக்கும். தோப்பாயோ

0: வில் சமூக பராமரிப்பு வீடுகளும் விற்பனைக்கு வரும். விற்பனை நடவடிக்கையின் போது மேல் விவரங்கள் வெளியிடப்படும் என்று கழகம் தெரிவித்தது. ஃபேப்ரைஸ் குழுமம் கோழி, முட்டை உள்ளிட்ட சில அத்தியாவசிய உணவுப் பொருள்களின் விலையை குறைத்து ஆண்டு இறுதி வரை அதே விலையில் விற்கவிருக்கிறது. 30 முட்டைகள் கொண்ட ஒரு தட்டு 4.95 காசுக்கும், 1 கிலோகிராம் உறைந்த கோழி 2.5 வெள்ளிக்கும் விற்கப்படும். ஒருவர் அதிகபட்சம் 2 முட்டை தட்டுகளையும் 2 கோழி பொட்டலங்களையும் வாங்கலாம். 100க்கும் அதிகமான ஃபேப்ரைஸ் பேரங்காடிகளில் இந்த விலையில் பொருள்கள் விற்கப்படும். பள்ளிவாசல்கள், மத்ராசாக்கள் போன்ற சமய இடங்களில் இளையர்களை பாதுகாப்பதற்கான புதிய குழுவின் பணிகள் தொடங்கிவிட்டன. துணை பேராசிரியர் ரஸ்வானா பேகம், சமய ஆசிரியர் ஃபத்துரமான் தாவூத் ஆகியோர் குழுவை வழிநடத்துவர். அடுத்த சில மாதங்களில் குழுவினர் வெவ்வேறு முஸ்லிம் அமைப்புகளையும் சமூக உறுப்பினர்களையும் சந்தித்து பேசவிருக்கின்றனர். என்னென்ன சவால்கள் இருக்கின்றன என்பதை இன்னும் நன்கு புரிந்து கொள்ள அது உதவும் என்று முஸ்லிம் விவகாரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் தற்காலிக அமைச்சர் ஜாக்கி முகமது கூறினார். குறைபாடுகளை கண்டறிந்து நடைமுறைகளையும் வழிகாட்டிகளையும் மேம்படுத்த குழு திட்டமிடும் என்றார் அவர். இவ்வாண்டு இறுதிக்குள் குழு அதன் பரிந்துரைகளை திரு ஜாக்கியிடம் சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ளை டுபாய் விமானத்தில் சக விமானியை தாக்கி விமானத்தை விபத்துக்குள்ளாக்க திட்டமிட்டதாக கூறப்படும் விமானி கைது செய்யப்பட்டுள்ளார். தாக்கப்பட்ட இந்திய விமானி, பயணிகள், விமான ஊழியர்கள் தாக்குதல் நடத்திய விமானியை வளைத்து பிடித்தனர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்களை பாராட்டினார். சம்பவத்தில் காயமடைந்த இந்திய விமானி ஸ்மித் மச்சார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். அந்த ஃப்ளை டுபாய் விமானம் துபாயிலிருந்து டல் அவிவ் சென்று கொண்டிருந்தபோது சம்பவம் நேர்ந்தது. தாக்குதலின்போது விமானம் 30 வினாடிக்குள் கிட்டத்தட்ட 14,000 அடி விழுந்ததாக கூறப்படுகிறது. விமானம் சவுதி அரேபியாவுக்கு திசை திருப்பப்பட்டு பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பயணிகள் பிறகு மற்றொரு விமானத்தில் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டனர். ஈராக்கில் சதாம் ஹுசேன் ஆட்சி வீழ்ந்து 23 ஆண்டுக்கு பிறகு அமெரிக்க படைகள் அங்கிருந்து வெளியேறியிருக்கின்றன. ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக 12 ஆண்டுகளாக அமெரிக்க படைகள் அங்கிருந்தன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் படையினரின் வெளியேற்றத்தை வரவேற்கிறார். அதிக செலவுமிக்க நடவடிக்கை முடிவுக்கு வந்திருப்பதாக அவர் சொல்கிறார். ஈரானும் அமெரிக்க படைகளின் வெளியேற்றத்தை வரவேற்றது. ஆனால் அமெரிக்க படைகள் வெளியேறுவதால் ஈராக்கில் கிளர்ச்சி குழுக்கள் மேலும் வலுப்பெறக்கூடும் என்று கவலை எழுந்திருக்கிறது. தாய்லாந்தில் பல சாலைகளும் குடியிருப்பு பகுதிகளும் இன்னும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அடுத்த வாரம் கனத்த மழை தொடரக்கூடும் என்று முன்னுரைக்கப்படுகிறது. நிலைமையை கண்காணிக்க பிரதமர் அனுட்டின் சான்விராகுன் சிறப்பு குழுவை அமைத்திருக்கிறார். வடக்கிலிருந்து வரும் வெள்ள நீரால் மத்திய வட்டாரமும் தலைநகர் பேங்காக்கும் இன்னும் அபாயத்தில் இருப்பதாக அவர் எச்சரித்தார். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கோரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மையில் பல பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடந்ததாக கூறப்படும் நிலையில் மாநில அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய விரிவான சட்ட திருத்தங்களும் கடுமையான தண்டனைகளும் இருக்கின்றன. உள்ளபோதும் பாலியல் வன்முறை ஏன் தொடர்கிறது என்ற கேள்வி மீண்டும் எழுந்திருக்கிறது. சுவிட்சர்லாந்தில் உள்ள பனிப்பாறைகள் கடந்த 5 ஆண்டுகளில் அவற்றின் பனிக்கட்டி அளவில் கிட்டத்தட்ட 20 விழுக்காட்டை இழந்திருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். கடந்த ஆண்டு மட்டும் சுவிஸ் மலைப்பகுதிகளில் பனிக்கட்டி அளவு 5 விழுக்காட்டுக்கும் அதிகமாக குறைந்துவிட்டது. பதிவான ஆக பெரிய சரிவுகளில் இது 2வது இடத்தில் இருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10th வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wantashop.sg. ஆனந்தம் ஆரம்பம்.
2: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
3: மட்டன் சுக்கா.
4: அது இல்லங்க,
1: கொஞ்சம்
4: அப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
1: அது மட்டுமா?
4: இன்று நாம சிவில் சர்வன் என்கிற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
3: சிவில் சர்வன் தமிழ்ல அரச ஊழியர்.
4: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
4: ஹலீமா
1: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

0: தேங்க்ஸ்.
1: உங்களுக்காக இருவரும் படிக்க வந்துட்டோம். அப்துல் காதர்,
2: ஹலீமா அஸ்மான்.
1: இன்றைக்கு வியாழக்கிழமை அக்டோபர் முதல் தேதியா இருக்குது காதர். நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிறுவர் தினமா இருக்குது, பிள்ளைகளுக்கு விடுமுறை நாளாக இருக்கும். அதனால இன்றைக்கு இன்னும் உற்சாகமா அவங்க பள்ளிக்கு போயிருப்பாங்கன்னு நம்புறோம்.
2: எல்லாருக்குள்ளயும் ஒரு குழந்தை இருக்கு, ஒரு சிறுவன் சிறுமி இருக்காங்க. அது வந்து நம்ம என்ன வயசானாலும் போக போறது இல்ல. நல்லா பாருங்க, என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த சைல்டு இஸ் அலைவ் இன்னு சொல்லுவாங்களே, உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தை எப்போதுமே உயிரோடு இருந்துகிட்டே இருக்குது. அந்த குழந்தைக்கு எப்போதுமே நீ கொஞ்சம் அங்கீகாரம் கொடுக்கணும். ஏன்னா சில நேரங்களில் அந்த குழந்தை பிடிவாதம் பிடிக்கும், அது வெளியே வந்துடும். அப்பப்ப நீ கொஞ்சம் பால் கொடுத்து டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அதை உள்ளுக்கு சமாதானப்படுத்தணும்.
1: இந்த மாதிரி பிடிவாதம், நல்ல பிடிவாதமும் இருக்கு, கெட்ட பிடிவாதமும் இருக்கு. இப்ப நல்ல பிடிவாதம் அப்படின்னு சொல்லும் போது, நான் எப்படியாவது நான் நினைச்சதை சாதிப்பேன், அடைவேன், அதற்காக பிடிவாதமா அவங்க உழைக்கிறாங்க பாத்தீங்களா. நீங்க செய்யலாம். சில பேர் யோசிப்பாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, 40 வயது ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு உலகத்தை சுத்தி பாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல, உலகத்தை சுத்தி பாக்குறதுக்கு வயது ஒரு தடையே இல்லை காதர். அதே போல திறன்களை வளர்த்து கொடுறதுக்கு, புதிய திறனை கத்துக் கொடுக்கறதுக்கு வயது ஒரு தடையே இல்லை. நீங்க எந்த வயதுல வேணாலும் செய்யலாம்.
2: ஆமா, நிச்சயமா உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அந்த விஷயத்த பிடிச்சுக்குங்க. ஆனா அத பிறரிடம் வாதிக்காதீங்க, பிடிவாதம் உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க பிடிச்சுக்குங்க, வாதிக்காதீங்க.
1: ஆமா, வாங்க கார்த்திக் ஜோஜ் அருபாமா கொண்டு வரும் பாடலை கேட்கலாம். பாய்ஸ் பாடல இருந்து வந்துகிட்டு இருக்குது. ஆனா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே நீங்க ஆனந்த மாறுவ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கணும். அடுத்த 4 மணி நேரம் உங்களுக்காகவே நிறைய பாடல்கள் தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்குதுங்க.
2: இசையால் பேச போறோம், உங்க வார்த்தைகளால நம்ம விருதுகள் வாங்க போறோம். இது

0: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழக பொருந்தி வரங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரிலாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா, நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மோர், 6 வேர்டன் சாலை.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: ரீசன் படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் வசுந்தரா தாஸ் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. இன்றைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் காதர்.
1: சொல்லுங்க மேடம்.
0: பல மாதங்களா ஆரம்பிக்கணும்னு நீங்க நினைச்ச ஒண்ணு இப்ப வரைக்கும் ஆரம்பிக்காம இருக்கீங்கன்னா அது என்ன? என்னன்னு பகிர்ந்து கொள்ளுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 8968. ஆரோக்கியம் சம்பந்தமா இருக்கலாம், சேமிப்பு சம்பந்தமா இருக்கலாம், உங்களுடைய தூக்க தரத்தை நீங்க அதிகரிக்கணும்னு நினைக்கலாம், வாசிப்பு பழக்கம், புதிய திறன், எதுவா வேணாலும் இருக்கலாங்க,
1: திருமணமாவும் இருக்கலாம்.
0: திருமணமாவும் இருக்கலாம். வாட்ஸ்அப் செய்யுங்க. எது செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு
1: சுத்திக்கிட்டு இருக்க, எப்படி நம்ம திருமணம் பண்றது?
0: காதல் சுத்துதே வருது.

0: சரவணா திரே
1: எங்க போயிட்டீங்க? சீனா போயிட்டீங்களா? எங்க போயிட்டீங்க?
0: அப்படியே ஒரு மாதிரி
1: இடத்துக்கு போயிட்டீங்களா? சரி, ஒரு கேள்வி நாங்க கேட்டு இருந்தோம்,
0: பதில் எப்படி மாறுது? எல்லாரும் என்கிட்ட தான் வந்துட்டு இருக்காங்க.
1: ஆமா, இது நீங்க தான கேட்டிங்க. நேயர்களுக்கு தெரியும், நேயர்களுக்கு தெரியும் நான் எதை ஆரம்பிக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு. அதனாலதான் உங்களுக்கு அவங்க பேசுறாங்க காதர்.
0: ஆமா, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆறு மாதங்கள் நான் செய்யாத ஒரு விஷயம் வந்து என்னுடைய உடல் எடையை குறைக்கிற பயணம். இன்னும் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. மற்ற விஷயங்கள் ஆரம்பிச்சிட்டேன், மற்ற விஷயம் ஆரம்பிச்சு முடிக்க போறேன்.
1: சரி,
0: இந்த ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கணும்.
1: வருஷ கடைசிக்குள்ள எப்படியாவது
0: ஆக்சுவலி பார்க்கணும். நான் அக்டோபர் முதல் தேதினு போட்டிருந்தேன்.
1: நினைக்கும்
0: போது நல்ல ஒரு மீல் சாப்பிடலாம் எனக்கு தோணும்.
1: எடுத்துட்டு மீல் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது.
0: அந்த மீல போட்டோ எடுத்து ட்ரெட்ல போடுவேன்.
1: இப்படிலாம் ரொம்ப கஷ்டமியா? சரி, இன்றைக்கு நீங்க எந்த ஒரு நடவடிக்கையோ இல்ல எதை நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை நீங்க இன்னும் ஆரம்பிக்காம இருக்கீங்க, ஆனா அது உங்களுடைய மனசுல இருக்குது, எப்படியாவது இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நம்ம செஞ்சிருப்பா அப்படின்னு.
0: இங்க ரவி அவரு செய்தி அனுப்பிச்சிருக்காரு. அவர் வந்து ரொம்ப நாளா வந்து கார் லைசன்ஸ் அது எடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு இருந்தாரா. ஆனா அவரு இரண்டு முறை வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு. அவர் ஃபெயில் ஆயிட்டாரு. எப்படியாவது எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா அவருக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குதான்.
1: ஓ சரி, அந்த
0: கதையல்ல நிஜம்.
1: முயற்சிய கண்டிப்பா கைவிடக் கூடாது. பல முறை நம்ம தோல்வியுற்றா என்ன, கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். சில பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாகன உரிமத்தை 5வது முறைதான் பாஸ் பண்ணியிருந்தாங்க காதர். ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க 5வது முறை பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா தயவு செய்து சாலையில வண்டியே ஓட்டாதீங்கப்பா அப்படின்னு தமாஷா சில பேர் சொல்றவங்க இருப்பாங்க. ஆனா கூச்சு நம்ம அவங்களுக்கு தட்டி கொடுக்கணும் இல்லையா?
0: இங்க செல்வம் சொல்லிருக்காரு, காதர் நீங்களும் நானும் ஒரே போட்ல தான் இருக்கோம், எனக்கு இன்னும் திருமணம் ஆகல, நத்திங் இஸ் ஹேப்பனிங்.
1: அதுக்கு நீங்க முதல்ல அந்த முதல் படியை எடுத்து வைக்கணும். நத்திங் இஸ் ஹேப்பனிங் தான். என்ன பொண்ணு என்ன ஆகாயத்துல இருந்து வந்தா விழும் பாட்டுல பாடிடுவாங்க, ஆகாயத்துல இருந்து வந்த அழகியே தேவதையே அப்படின்னு. ஆனா ஆகாயத்துல போய் தேட முடியாது, நீங்க தான் தேடணும்.
0: சிங்கிள்ஸ் டீ டைம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் கலந்துக்கணும், ஒன்று கூடணும்.
1: அதுவும் இப்ப நிறைய நடவடிக்கைகள் சிங்கப்பூர்ல வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டு சில பேர் அவங்களுடைய துணையை தேடுறாங்க. நீங்களும் போகணும், சும்மா தலையப்பட்டு ஆட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு
0: இருக்காதீங்க. படிப்படியா மற்ற விஷயங்களை வந்து கவனம் செலுத்திட்டு இருக்கேன். Don't distract me.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் கொண்டு வரும் பாடல் இதோ உங்களுக்காக, பூவுக்குள் பூகம்பம்.
0: அதுதான் அதுதான் சொல்ல வந்தேன், பிடிச்சிருப்பது.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
2: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
0: நேரம் சரியா 10:46 ஆகுது. ஆனந்த மார்ம நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. வியாழக்கிழமை அக்டோபர் முதல் தேதியா இருக்குது. பல பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு பள்ளி விடுமுறை இருக்குது, நம்ம நல்லா தூங்கலாம், தாமதமா எழுந்திருக்கலாம் அப்படின்னு.
4: ஆமா, இன்னும் 2 மாதங்கள்ல இந்த வருஷமே முடிய போகுது.
0: அதை சொல்லுங்க.
4: அதாவது இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் போதே ஆனா 6 மாசத்துல அப்படிதான் முடிச்சிடணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது முடிக்காம இருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ, இங்க அனிதா இவங்க வந்து மலேசியில இருக்காங்க, மாசாய் ஜோஹர்ல இருந்து செய்தி அனுப்பியிருக்காங்க. காதர் ஹலிமா, எனக்கு நீண்ட நாளா தியானத்துல அமரணும்னு ஆசை, ஆரம்பிக்கணும்னு ஆசை, ஆனா இப்ப வரைக்கும் நான் ஆரம்பிக்கல. எப்படியாவது இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன்.
0: இருக்காரு ஒருத்தர், அதை கத்துக் கொடுக்கறதுக்கு இருக்காரு.
4: கண்களை லேசாக முடிக்கொள்ளவும், மூச்சை நன்றாக இழுத்து மெதுவாக விடும். அதான் தியானம்.
0: கவலைப்படாதீங்க,
4: தியானம் பண்றதுலாம் வந்து நேரத்தை ஒதுக்கலாம். இப்ப நம்ம எப்படி உணவு உண்டு சாப்பிடறதுக்கு வந்து நேரத்தை ஒதுக்கிறோமோ, அதே மாதிரி உங்களுக்கு மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க வந்து ஒரு இடத்த பாக்கணும், குகைக்குள்ள போய் உட்காரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க எல்லாரும் விலகி தனியா உட்காந்தாலே அது ஒரு மாதிரியான தியானம் தான். ஆனா நீங்க செய்யற வேலையும் தியானம் தான். நீங்க அந்த மூமெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி, ஃபோக்கஸ் செஞ்சு நீங்க கவனம் செலுத்தி நீங்க செயல்படும் போது அதுவும் ஒரு மாதிரியான தியானம் தான்.
0: ஆமா ஆமா, நிறைய கோர்சஸ் கூட இருக்குது, பற்றி நிறையவே பேசுறாங்க. உளவியல் ரீதியா உங்களுடைய மனசை நீங்க எப்படி அமைதிப்படுத்துறது, எப்படி நீங்க இன்னும் சிறப்பான முறையில யோசிக்கிறது. சில சமயம் நம்ம ரொம்ப ஓவர் திங்கிங்ல ஈடுபடுவோம் இல்லையா, அளவு கடந்த பல தேவையில்லாத சிந்தனைகள் யோசனைகள் நம்ம மனசுல இருக்கும். அதை எப்படி அகற்றுறது, எல்லாமே ஒரு பழக்கம் தானே, ஒரு முயற்சி தானே. அதை நம்ம செய்ய செய்யதான் அது குறைய ஆரம்பிக்கும். கிளிஃப்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இருவருக்கும் நன்றி, ரொம்ப நல்ல ஒரு நிகழ்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி நன்றி. அதே நேரத்தில் அவரு அடிக்கடி மெதுவூட்டத்தில் ஈடுபடணும் அப்படின்னு அந்த ஒரு ஆசை அவருக்கு இருக்குதா, ஆனா வேலை, குடும்பம், கார்பந்து இந்த பொறுப்புகள் எனக்கு இருக்கிறதுனால என்னால அடிக்கடி மெதுவோட்டத்தில் ஈடுபட முடியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா கிளிஃப்டன் ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க தான் கார்பந்துல ஈடுபடுறீங்களே.
4: குட்டிக்கு

0: 90 ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
5: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
4: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
6: GED ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அறியுங்கள் 6371111105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GED ஏகோன் .com.
7: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
8: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
7: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
8: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
7: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
8: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
9: நேரம் சரியா 10:55 ஆயிடுச்சு. இந்த வருஷம் நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்ச ஒண்ணு இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா எப்படியாவது இந்த வருஷம் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிற ஒண்ணுனா அது எதுன்னு கேட்டிருந்தோம்.
10: இங்க ஜோ லலிதா அவங்க ரொம்ப வெளிப்படையா அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துட்டாங்க. 2013 அவங்க வந்து பேஜன் டைட்டில் ஹோல்டர், அதாவது அழகுராணி போட்டியில வந்து பங்கெடுத்தாங்க. மிஸ்ஸஸ் சிங்கப்பூர் அண்ட் மிஸ்ஸஸ் சிங்கப்பூர் இன்டர்நேஷனல், இந்தியன் இன்டர்நேஷனல். அவங்களுக்கு வந்து இந்த போட்டிகளை விளையாட பிடிக்கும், ஸ்போர்ட்ஸ் என்தூசியாஸ்ட் சொல்லுவாங்களே. அவங்களுக்கு 2015 முட்டி பிரச்சனை, இந்த முட்டி சிகிச்சை போயிருந்தாங்க 45 அதனால அதனை அடுத்து அவங்களுக்கு வந்து மற்ற விஷயங்களை வந்து செய்ய முடியல. ஆனா இது வந்து எனக்கு ஒரு தடையா இருந்தது இல்லை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே நம்ம முன்னேற்றத்தை நோக்கி

0: எங்க எங்க எங்க எங்க எங்க எங்க எங்க போறோம் இன்னைக்கு எங்க போறோம்
1: நான் இடத்த சொல்லிட்டேன் இந்த அங்கத்தை விளையாடவே முடியாது காது முதல் குறிப்பு இதுதான் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னால இது ஒரு மனிதருக்காக வீடாக கட்டப்பட்டது ஆனா அந்த வீட்டுல அவரு வாழவே இல்லை
0: மனுஷனுக்கு தான வீடு கட்டுவாங்க
1: இது ஒரு மர்ம கதை மாதிரி இருக்கான அதன் பிறகு அந்த கட்டடம் நீதிமன்றமாகவும் அரசாங்க அலுவலகமாகவும் ஒரு காலத்துல நாட்டின் முக்கிய விவாதங்களை நடைபெற்ற ஒரு இடமா அமைஞ்சது எந்த இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9
0: இது சின்ன வீடா பெரிய வீடா அதாவது கட்டண வீடு
1: நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இடக்கு முடக்கா கேட்க கூடாது காதர் ஐயோ பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சாச்சு அந்த பாடலை முதல்ல கேட்கலாமா
0: இந்த மாதிரி கேள்வி கேட்டா நான் கெட்டிக்காரன்
1: கண்டிப்பா நீ கெட்டிக்காரன் தான் லிங்க் கொடுக்கறாமா
0: அந்த படத்தை தான் பாடம் கேட்க போறப்ப
1: சிஎம் சௌந்தரராஜன் பிசிஸ்ல கொண்டு வராங்க நிறம் சரியா 11:04

திருமண மேடை கை ரத்தர் தத்தர் துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை தேன் சொட்டன் சிரிக்கும் ஒரு திருமண மேடை கை ரத்தர் தத்தர்

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் ஓட வைக்கும் பாடல்களை கேட்க கொண்டாட நீங்க தயாரா? வாரந்தோறும் வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதிஷ்டா புஷ்பக்கடை.

0: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க. விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
2: பணத்தை கட்டிடாதீங்க.
1: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க காத்திருந்துருங்க.
3: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா
4: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
3: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
4: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியா வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையான அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg. போங்க mirakab.sg/ready set grow.
5: பியூர், இது என்ன நிகழ்ச்சி?
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
7: சில மணிகள்
8: நாங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு இன்றைக்கு எந்த இடமா இருக்கும்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருந்தோம். ராஜன் ஃபோர்ட் கேனிங்கா இருக்குமா அப்படின்னு குறிஞ்செய்தி அனுப்பி வச்சிருக்காரு.
9: இங்க இந்திரா சுப்பையா அவங்க மேக்ஸ்வெல்ஸ் ஹவுஸா இருக்குமான்னு அனுப்பி இருக்காங்க.
8: அதே பதிலதான் நம்ம பிரேமா அசோகன் சொல்லிருக்காங்க.
9: மோகனா இந்திரா, அது திரு லீக்வானியுடைய வீடா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அது கிடையாது, அது ஆஸ்திரேலியா லோட்னு சொன்னீங்களா
8: நீங்க? ஆமா, இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் சொல்லவே இல்லையே. சரி, தொடர்ந்து நான் குறிப்புகளை வழங்குறேன், எந்த இடமா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிங்க. முதல் குறிப்பு இதுதான்,
9: அதாவது இந்த இடம் ஒரு காலத்துல கட்டப்பட்டு ஒருத்த போய் தங்கல,
8: 200 ஆண்டுகளுக்கு முன்பு இது ஒரு மனிதருக்காக வீடாக கட்டப்பட்டது. ஆனா அந்த மனிதர் அந்த வீட்டுல வாழவே இல்லையா? எந்த இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சில நேர்கள் ரொம்ப கெட்டிக்கார பசங்கப்பா, கெட்டிக்கார படத்துல இருந்து நம்ம பாடல ஒளிபரப்பணும்.
9: இன்னும்
8: கொஞ்ச நேரத்துல அந்த பதிலோட உங்களை நாங்க சந்திக்கிறோம்.
10: அவ்வை சண்முகி.
9: இவ்வாறு நட்சத்திரம் மீனா அவங்க நடித்த அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து
10: அந்த பாடலை கேட்க போறோம். புக்கு
8: பாட்டி ஆயிட்டாங்க நம்ம காதர்.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: சரியா 11:22 ஆகுது. இன்றைக்கு ஒருத்தருடைய பிறந்த நாள். இவருடைய பாடல்களை ஒளிபரப்பாம போனா எப்படி? நாங்க ஒளிபரப்பாம விட்டுருவோமா?
3: ஆமா, அக்டோபர் முதல் தேதியில் பிறந்த தென்னிந்தியாவின் மாலன் பிராண்டோ என அழைக்கப்படுற சிவாஜி கணேசனுடைய பிறந்த நாள் இன்று.
2: ஆமா, நம்முடைய நடிகர் திலகத்தின் பிறந்த நாள் இன்று. அதனால அவருடைய பாடல்களையும் நீங்க கண்டிப்பா 9:06 ஆனந்த மார்பு நிகழ்ச்சியில கேட்க போறீங்க.
3: உங்களுக்காக 2 பாடல்களை நம்ம வந்து தொகுத்து வழங்க போறோம். பாசமலர், ஆண்டவன் கட்டளை. அவருடைய படத்துல அருமையான பாடல்கள், அதுவும் நல்ல வாழ்க்கையுடைய
2: தத்துவங்களை
3: யோசிக்கிற மாதிரி கண்ணதாசன் ரொம்ப அழகான வரிகளை எழுதிருப்பாரு. அது அந்த எனர்ஜிக்கு ஏத்த
2: இதற்காக இந்த ஒரு திட்டத்திற்காக நம்ம நடிகர் திலகம் 100,000 நன்கொடையா வழங்கியிருந்தாரா. இதுவரை ஒரே ஒரு உதாரணம் தான் நான் கொடுக்கறேன், ஆனா இப்படி பல முறை அவர் உதவி செஞ்சிருக்காரு. காதர்
3: இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சிருக்காரு. குறிப்பா பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே இருந்திருக்குது. ஏன்னா அவர் வந்து படிக்காத மேதை சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து சமுதாயத்துக்கு செஞ்சிருக்கிறாரு. அவர் நடிப்புல அவர் வந்து உண்மையிலேயே பல நுட்பங்களை கத்துக்கிட்டு அழகான வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருக்கிறாரு.
2: கண்டிப்பா
3: சிவாஜி கணேசனை ரோல் மாடலா பாக்குறது நம்ம உலகநாயகன் கமல் தான்.
2: அந்த சாயல் நமக்கு தெரியுது.
3: நிச்சயமா.
2: சரி, இப்ப உங்களுக்காக 2 பாடல்களையும் ஒன்றின் பின் ஒன்றா ஒளிபரப்புறோம். கேளுங்க.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10ஆம் தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
2: அப்படி எப்படி நம்ம குறிப்புகளாம் கொடுத்து ரொம்ப சுலபமாவே கண்டுபிடிச்சிட்டாங்க.
3: ஆமா ஆமா ஆமா, பல நேர்கள் சரியான பதில சொல்லிட்டாங்க. லீலாவதி, இந்திரா சுப்பையா, புஷ்பா,
2: பல நேர்கள்,
3: பிரியா, இப்படி பல நேர்கள், ராஜலட்சுமி, சுஜா, அலமேலு, எல்லாருமே சொல்லிட்டாங்க சரியான பதில்.
2: எல்லாருமே எனக்கு இது வரைக்கும் தெரியாது, ஏன்னா அங்க போயிட்டு நான் வந்து கலை படைப்புகளை பார்த்திருக்கிறேன், ஆனா இது வரைக்கும் தெரியாது. இது வந்து ஒரு வீடாக கட்டப்பட்டு அந்த இடத்துல அந்த நபர் தங்கல.
3: ஆமா,
2: அந்த கதை தான் எனக்கு தெரியும்.
3: 1827 இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சாங்க. காதை யாருக்கு கட்டியிருந்தாங்கன்னா, இந்த ஜான் ஏ மேக்ஸ்வெல்னு இருக்கிற ஒரு வணிகருக்கு தான் இந்த தனிப்பட்ட வீடை கட்டியிருந்தாங்க, வடிவமைச்சிருந்தாங்க. ஆனா அந்த நிலம் அரசாங்க பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டிருந்ததுனால அவர் அங்க வாழ முடியாம போயிடுச்சு, வசிக்க முடியாம போயிடுச்சு. அதன் பிறகு சிங்கப்பூரின் முதல் அதிகாரப்பூர்வ நீதிமன்றமா அந்த இடம் பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் அரசாங்க அலுவலகங்கள், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆகியவையும் அங்கதான் இயங்கி இருந்தன. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 1965 சிங்கப்பூருக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு இது பார்லிமெண்ட் ஹவுஸ் ஆனது. 1999 வரையிலையும் அங்கதான் நாடாளுமன்றம் இயங்கி வந்தது. ஆனா இப்ப அந்த இடத்தை தி ஆர்ட்ஸ் ஹவுஸ் சொல்லி அழைக்கிறோம்.
2: சரி, இப்ப இந்த இடத்துல கலை படைப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தால அங்க கேண்டல் லைட் கான்செர்ட்ஸ் அது அப்பப்ப நடைபெறும். உதாரணத்துக்கு நீங்க பெரிய கலைஞர்களா இருக்காங்களே, ட்ரிபியூட் டு இந்த கலைஞர், ட்ரிபியூட் டு அந்த கலைஞர். உதாரணத்துக்கு இங்க ட்ரிபியூட் டு ஏஆர் ரஹ்மான் ஒன்று இருக்குது அலிமா. அவங்க வந்து 9 இப்ப ஓ இந்த வாரம் நடக்குது அலிமா,
3: இந்த வாரம்
2: 2ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி தி ஆர்ட்ஸ் ஹவுஸ்ல கேண்டல் லைட் ட்ரிபியூட் டு ஏஆர் ரஹ்மான் அவங்க 9 இந்த இசை நிகழ்ச்சியை வழங்குறாங்க.
3: அடிங்கப்பா,
2: 43.50 தான்.
3: சரி, வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும் தெரியலனா, நல்ல ஒரு ஐடியா, இந்த ஒரு கேண்டல் லைட் நிகழ்ச்சிக்கு நீங்க போகலாம், தி ஆர்ட்ஸ் ஹவுஸ்ல இருக்குது.
2: கூடவே இன்னொரு நபரோட போனீங்கன்னா, அதாவது காதலும் காதலி ஒண்ணா போனீங்கன்னா அந்த காதல் மெழுகூட்டும்.
3: முடியலப்பா.
4: இத்தகவலை வழங்கியோர்
5: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க, நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
2: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி.
3: என்னம்மா கண்ணு.

0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்ஸ்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
3: I want to go out and buy food. Bring me downstairs.
1: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
4: பாடல் காத்துக்கிட்டே இருக்கு. உங்களை செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறோம். இது உங்க ஆனந்த
5: ஆரம்பம்.

0: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்டரிங், தொலைபேசி 8183-9075.
3: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்து விட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏற்றியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம், நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. பிளாஸ்டிக் உலோக பானக்கலன்களை மறுபயனீடு செய்யும் தேசிய திட்டம் இன்று முழுமையாக நடப்புக்கு வருகிறது. 6 மாத முன்னோட்ட சோதனைக்கு பிறகு முழுமையாக அது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று முதல் திட்டத்தின் கீழ் வரும் அனைத்து பானக்கலன்களிலும் அதற்கான அடையாளம் இருக்க வேண்டும். அவற்றை வாங்கும்போது பயனீட்டாளர்கள் 10 காசு வைப்புத் தொகை செலுத்த வேண்டும். கலன்களை மறுபயனீட்டுக்கு திருப்பிக் கொடுக்கும்போது அந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும். அக்கம்பக்க கடைகள் அடையாள குறியீடு இல்லாத பானங்களை இம்மாத இறுதி வரை விற்க அவகாசம் கோரலாம். வீடமைப்பு வளர்ச்சிக் கழக மறுவிற்பனை வீடுகளின் விலை தொடர்ந்து 3வது காலாண்டாக குறைந்துள்ளது. 3ஆம் காலாண்டில் விலை 0.2% குறைந்ததாக முதற்கட்ட மதிப்பீடுகள் காட்டுகின்றன. கழக மறுவிற்பனை வீட்டு விலை குறியீடு 2ஆம் காலாண்டில் 202.8% இருந்தது. அது சற்றே குறைந்து 202.4% பதிவானது. அண்மையில் தனியார் வீட்டை விற்று கழக வீட்டை வாங்குவதற்கான 15 மாத காத்திருப்பு காலம் நீக்கப்பட்டது. அதன் பிறகு கழக மறுவிற்பனை வீடுகளின் விலையிலோ எண்ணிக்கையிலோ குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை என்று கழகம் தெரிவித்தது. இந்நிலையில் வீடமைப்பு வளர்ச்சிக் கழகம் அடுத்த மாதம் சுமார் 7,960 வீடுகளை தேவைக்கேற்ப கட்டி விற்கப்படும் விற்பனைக்கு விடவிருக்கிறது. பெடோக், கேலாங், தெங்கா, தோபாயோ, ஈஷுன், செம்பவாங் ஆகிய வட்டாரங்களில் அவை அமைந்திருக்கும். தோபாயோவில் சமூக பராமரிப்பு வீடுகளும் விற்பனைக்கு வரும். விற்பனை நடவடிக்கையின் போது மேல் விவரங்கள் வெளியிடப்படும் என்று கழகம் தெரிவித்தது. ஃபேர் பிரைஸ் குழுமம் கோழி, முட்டை உள்ளிட்ட சில அத்தியாவசிய உணவுப் பொருள்களின் விலையை குறைத்து ஆண்டு இறுதி வரை அதே விலையில் விற்கவிருக்கிறது. 30 முட்டைகள் கொண்ட ஒரு தட்டு 4.95 வெள்ளிக்கும், 1 கிலோகிராம் உறைய வைக்கப்பட்ட கோழி 2.5 வெள்ளிக்கும் விற்கப்படும். ஒருவர் அதிகபட்சம் 2 முட்டை தட்டுகளையும் 2 கோழிகளையும் வாங்கலாம். 100க்கும் அதிகமான ஃபேர் பிரைஸ் பேரங்காடிகளில் இந்த விலையில் பொருள்கள் விற்கப்படும். ஃப்ளை டுபாய் விமானத்தில் கத்திக்குத்து

0: சம்பவத்தை கையாண்ட இந்திய விமானியை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாயகன் என்று பாராட்டியிருக்கிறார். அவரை கண்டு இந்தியா பெருமைப்படுவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். ஃப்ளை டுபாய் விமானத்தில் சக விமானியை தாக்கி விமானத்தை விபத்துக்குள்ளாக்க திட்டமிட்டதாக கூறப்படும் விமானி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்திய விமானி, பயணிகள், விமான ஊழியர்கள் தாக்குதல் நடத்திய விமானியை வளைத்து பிடித்தனர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவும் அவர்களை பாராட்டினார். சம்பவத்தில் காயமடைந்த இந்திய விமானி ஸ்மித் மச்சார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். அந்த ஃப்ளை டுபாய் விமானம் துபாயிலிருந்து டெல் அவிவ் நகரம் சென்று கொண்டிருந்தபோது சம்பவம் நடந்தது. தாக்குதலின் போது விமானம் 30 வினாடிக்குள் கிட்டத்தட்ட 14,000 அடி இறங்கியதாக கூறப்படுகிறது. விமானம் சவுதி அரேபியாவுக்கு திசை திருப்பப்பட்டு பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பயணிகள் பிறகு மற்றொரு விமானத்தில் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டனர். சிங்கப்பூரில் புகை மூட்டம் சற்று தணிந்திருக்கிறது. காலை 11 மணி நிலவரப்படி காற்றுத்தரம் மிதமான அளவில் 62 பதிவானது. இருப்பினும் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் அடுத்த சில வாரங்களில் நடக்கவிருக்கும் விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கு புகை மூட்டம் தொடர்ந்து அச்சுறுத்தலாகவே இருக்கிறது. அடுத்த வார இறுதியில் சிங்கப்பூர் Formula 1 இரவு நேர கார் பந்தயத்தை நடத்தவிருக்கிறது. மலேசியா இந்த வார இறுதியில் Formula 1 கார் பந்தயத்தை நடத்துகிறது. தாய்லாந்தில் பல சாலைகளும் குடியிருப்பு பகுதிகளும் இன்னும் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன. அடுத்த வாரம் கனத்த மழை பெய்யலாம் என்று முன்னுரைக்கப்படுகிறது. நிலைமையை கண்காணிக்க பிரதமர் அனுடின் சான்விராகுன் சிறப்பு குழுவை அமைத்திருக்கிறார். வடக்கிலிருந்து வெள்ளம் வருவதால் மத்திய வட்டாரமும் தலைநகர் பாங்காக்கும் இன்னும் அபாயத்தில் இருப்பதாக அவர் எச்சரித்தார். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கோரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மையில் பல பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடந்ததாக கூறப்படும் நிலையில் மாநில அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய விரிவான சட்டங்களும் கடுமையான தண்டனைகளும் இருக்கின்றன. உள்ளபோதும் பாலியல் வன்முறை ஏன் தொடர்கிறது என்ற கேள்வி மீண்டும் எழுந்திருக்கிறது. சுவிட்சர்லாந்தில் உள்ள பனிப்பாறைகள் கடந்த 5 ஆண்டுகளில் அவற்றின் பனிக்கட்டி அளவில் கிட்டத்தட்ட 20 விழுக்காட்டை இழந்திருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். கடந்த ஆண்டு மட்டும் சுவிஸ் மலைப்பகுதிகளில் பனிக்கட்டி அளவு 5 விழுக்காட்டுக்கும் அதிகமாக குறைந்தது. பதிவான ஆக பெரிய சரிவுகளில் அது 2வது இடத்தில் இருக்கிறது.
1: சொல்லும் பொருளும் கம்யூனிகே, கூட்டறிக்கை. உலகத் தலைவர்கள் முக்கிய சந்திப்புகளை நடத்திய பிறகு கூட்டறிக்கை வெளியிடுவது வழக்கம். கம்யூனிகே, கூட்டறிக்கை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தித் தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: ஆதரவு
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
1: 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. ஆகே
3: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
4: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
3: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
4: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை எண் 1 கேம்பல் லேன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் குரல்ல பாடல் ஒளிபரப்பானது. நேரம் சரியா 12:13 ஆயிடுச்சுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கியிருக்காங்க அக்ஷயா ஜுவல்ல.
1: அவங்க கொடுக்கிற 100 வெள்ளி மதிப்புல பற்றிச்சிட்டு உங்களுக்கு பரிசா வேணும்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம 3 கேள்விகளை கேட்க போறோம். அந்த கேள்விக்கு யார் டக்கு டக்குன்னு எங்களுக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கீங்களோ உங்களுக்கு 100 வெள்ளி மதிப்புல பற்றிச்சிட்டு பரிசா கொடுக்க காத்துட்டு இருக்கோம்.
0: ஆமா, ஆனா இந்த அங்கத்துல நீங்க இதுக்கு முன்னால ஜெயிச்சிருக்க கூடாது, அதுதான் ஒரே ஒரு நிபந்தனை. குறிச்சு வச்சுக்கோங்க. ஆனா பிரச்சனை இல்லைங்க, நீங்க பங்கெடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இடியுடன் கூடிய மழையை பல இடங்கள்ல நீங்க எதிர்பார்க்க போறீங்க. வெப்பநிலை 25°C 35°C
1: வெடிப்பட்ட நேற்று சரியான மழை, ரொம்ப நாள் கழித்து நல்ல ஒரு மழை. அப்ப நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். அந்த காற்று தூய்மை கேட்டு குறியீடு எண்ணிக்கையெல்லாம் குறையுமே
0: குறைஞ்சிருக்கு. ஆமா ஆமா, இப்ப குறைஞ்சிருக்கு. நல்ல ஒரு விஷயம் தான், இப்ப நல்லா வெளியே போகலாம். பல பேரும் இந்த முகக்கவசம் எல்லாம் அணிய ஆரம்பிச்சிருக்காங்க.
1: இந்த எப்படி கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்களோ அந்த மாதிரி இயற்கை எல்லாத்தையும் எரிச்சு விட்டு அதுவே தண்ணீர்.
2: சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: ஈரம் படத்துல இருந்து ரஞ்சித் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. இன்றைக்கு உங்களுக்காகவே மூன்று கேள்விகள் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அந்த மூன்று கேள்விகளுக்கும் நீங்க சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் 100 வெள்ளி மதிப்புடைய இந்த அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்கும் பற்றுச்சீட்டு கிடைக்கும்.
1: சரி, கால ஆரம்பிக்கிற ஒரு உணவகத்தின் பெயர். இரண்டாவது, கால ஆரம்பிக்கிற
0: ஒரு செயல்.
1: மூன்றாவது, இன்று சிவாஜி கணேசனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவர் நடித்த ஒரு திரைப்படத்தின் பெயர் கால ஆரம்பிக்கணும்.
0: ஆக உங்களுடைய மூன்று பதில்களும் காலை இருந்து தாங்க தொடங்கணும். யோசிச்சு பாருங்க, வாட்ஸ்அப் செய்யுங்க 9678899 குரல் பதிவு எடுத்து அனுப்பி வைங்க. சரியான பதில சொல்ற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்கு இந்த 100 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டு. அதுக்கு முன்னாடி நீங்க ஜெயிச்சிருக்க கூடாது, அவ்வளவுதாங்க.

நீங்க செல்ல வேண்டிய இடம் தான் 48 ஸ்ட்ரங்கனூர்ல இருக்கிற அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
2: We gonna blow the speakers baby.
3: ஒலி எங்கேயும் எப்போதும்.
4: ஏரோப்ளேன் பறக்குது பெருமேல. கொண்டங்கா கொண்டாரி.
1: ஒலி 968.
3: உங்க மனசுக்கு பிடித்த
1: பாடல்களோட
5: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் ஆதரவுல இந்த அங்கம் படைக்கப்படுது. அடுத்ததான் அக்ஷயா ஜுவல்லர்ஸின் உரிமையாளர் செந்தில் குமரன். இந்த வாரம் என்னென்ன சலுகைகள் நீங்க எதிர்பார்க்கலான்னு பகிர்ந்து கொள்றாரு, கேட்போம் வாங்க.
6: நிறைய கஸ்டமர்ஸ் அவங்கள்ட்ட அந்த லக்கி ட்ரா எப்படி ட்ரா டேட்லாம் கேட்டாங்க, எந்த டைம் இருக்குமா அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த ட்ரால பார்ட்டிசிபேட் பண்ண. கண்டிப்பா ஒன்னும் டைம் இருக்கு, நீங்க தாராளமா வந்தீங்கன்னா அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு நம்ம லக்கி ட்ராவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்ம அந்த ட்ரா எப்போன்னு நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸில் வந்து $1,000 மேலே வாங்கினீங்கன்னா அந்த லக்கி ட்ராவுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து அந்த கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸும் கொடுக்குறோம். நீங்கள் வந்து உங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸும் நம்ம வந்து எடுக்க மாட்டோம். அது இன்ஸ்டால்மெண்ட் பிளானாக இருக்கட்டும், எனி கிரெடிட் கார்ட்ஸ் நீங்க வந்து அதை வச்சு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வி டோன்ட் சார்ஜ். அப்ப எதுவுமே சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ இப்படி இருக்கிறப்ப அது உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். பிளஸ் இந்த பண்டிகை காலம்லாம் வருது, தீபாவளிலாம் வருது. ஸோ நிறைய பர்ச்சேசஸ் தான் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு. ஸோ வந்தீங்கன்னா அப்ப கடையில நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் உங்களோட லக்கி ட்ராவும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கண்டிப்பா.
7: இப்போ போங்க 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கேட், அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: மூன்று கேள்விகள் கேட்டு இருந்தோம். கால ஆரம்பிக்கும் ஒரு உணவகத்தின் பெயர்,
1: இரண்டாவது கால ஆரம்பிக்கும் ஒரு செயல், மூன்றாவது இன்று சிவாஜி கணேசனுடைய பிறந்தநாள் முன்னிட்டு அவர் நடித்த திரைப்படத்தின் பெயர் கால ஆரம்பிக்கணும்.
2: கால ஆரம்பிக்கிற உணவகம் கலாம் ரெஸ்டாரண்ட், கால ஆரம்பிக்கிற மூவி வந்து காவல் தெய்வம், கால ஆரம்பிக்கிற பூ வந்து கனகாம்பரம்.
1: பூவா
0: மலரா? நாம அந்த பக்கமே போகலையே.
1: ராஜராஜதேவி,
0: அதாவது மலர்ந்தும் மலராத பாடலை கேட்ட பிறகு அவங்க மலர் பக்கம் திரும்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லமா, கிடையாது, அந்த லிஸ்ட்லேயே இல்லை. சரி, தொடர்ந்து யோசிச்சு பாருங்க, யார் இன்னும் இந்த அங்கத்தில் ஜெயிக்கலையோ, அதே நேரத்தில் இந்த அங்கத்தில் நீங்கள் பங்கு எடுத்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 100 வழி மதிப்புடைய பற்றிச்சிட்டு காத்துட்டு இருக்கிறது.
1: நல்லா கேளுங்க. கால ஆரம்பிக்கிற ஒரு உணவகத்தின் பெயர், உணவு பெயர்ல உணவகத்தின் பெயர், இரண்டாவது கால ஆரம்பிக்கிற ஒரு செயல், மூன்றாவது சிவாஜி கணேசன் நடித்த ஒரு திரைப்படத்தின் பெயர் கால ஆரம்பிக்கணும்.
0: சரியான பதில்களை அனுப்பி வைங்க. நேரம் சரியா 12:38.
3: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
4: சிறு சிறு நினைவுகள் நினைவிலே மலருதே. டவுன் பஸ்,
5: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம்? அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989 8 5 4 8 9 8 9

0: நேர்களே, அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: தங்க விலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எங்கப்பா தங்கத்தை வாங்குறது? தங்கத்தை வாங்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது கண்டிப்பா தேன் வந்து பயறது போல நல்ல ஒரு இனிமையான செய்தியா இருக்கும். இப்ப நீங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு சென்று உங்களுடைய நகைகளை வாங்கும் போது செய்கூலில உங்களுக்கு 60 விழுக்காடு கழிவு கிடைக்கும். நல்ல ஒரு நேரம், இந்த நேரத்துல நீங்க போய் உங்க நகைகளை வாங்கும் போது யோசிச்சு பாருங்க, 60 விழுக்காடு செய்கூலில கழிவு கிடைக்குதுன்னா நீங்க எவ்வளவு சேமிக்கலாம் என்று.
0: ஹலிமா, இப்ப விலை உயர்ந்த நகைகளை வாங்கும் போது எப்போதுமே மனசுல என்ன தெரியுமா கேள்வி வரும், இது தரமான நகைகளா, இது குவாலிட்டியா இருக்குதா? அக்ஷயா ஜுவல்லர்ஸ் என்ன செய்யறாங்க, அவங்க பல தர நிலைகளை தாண்டிதான் வராங்க, பல கட்டங்களை தாண்டிதான் வராங்க. ஒவ்வொரு நகையும் சரியா இருக்குதா, சரியா வடிவமைக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு குவாலிட்டி செக் பண்ண பிறகுதான் அது கடைக்கே வருது.
1: ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் அங்க இருக்காங்க.
0: அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்க தரமான நகைகளை தான் அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல வாங்குறீங்க.
1: இப்போதே உங்களுடைய எல்லா விசேஷங்களுக்கும் தெரிவுகளுக்கும் நீங்க செல்லலாம் 48 Serangoon Road, Little India, ஆகியில இருக்கிற அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கேட். பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே. சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
2: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
3: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
4: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க, 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
5: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
6: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
7: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
8: பியூர், இது என்ன நிகழ்ச்சி?
9: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
10: 3 கேள்விகள் நாங்க கேட்டிருந்தோம், அதற்கு பல நேர்கள் சரியான பதில்களை நீங்க அனுப்பி வச்சிட்டீங்க.
11: ஃபர்ஸ்ட் ஒன் உணவகம் காரைக்குடி உணவகம், இரண்டாவது காப்பாற்று செயல், மூணாவது சிவாஜி கணேசன் படம் கை குடுத்த தேவம்.
12: உங்க கையை கொடுங்க, நாங்க அந்த பட்டுச்சீட்டை எடுத்துக்கங்க.
10: வாழ்த்துக்கள். 100 வள்ளி மதிப்புடைய பட்டுச்சீட்டு உங்களுக்கு கிடைக்குது, அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்குறாங்க. ஆமாங்க, கா வரிசையில ஆரம்பிக்கிற ஒரு உணவகத்தின் பெயரை சொல்லுங்க.
12: காரைக்குடி சொன்னாங்க.
10: கா வரிசையில தொடங்கும் ஒரு செயல்,
12: காப்பாற்றுவது சொன்னாங்க,
10: அன்சி முட்டுவது, கை கொலுக்குவது, இப்படி பல செயல்கள்,
12: கடிப்பது,
10: ஐயோ கைகளை கட்டுவது, அது ஒரு செயல் தானே. இந்த மாதிரி
12: நரச்சி கொட்டுவது,
10: இந்த மாதிரி நிறைய செயல்கள் இருக்கின்றன.
12: படம் சொல்லியிருந்தா, சிவாஜி கணேசன் படம், நிறைய படம் இருக்கு அலிமா. அவங்க சொன்ன மாதிரி கை கொடுத்த தெய்வம் இருக்கு, கப்பலோட்டிய தமிழன் இருக்கு, கர்ணன் இருக்கு, நிறைய படங்கள் இருக்கு.
10: அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க சொன்னாலே போதும். வாழ்த்துக்கள் ரவி. உங்களுக்கு எங்களால ரூபி கொடுக்க முடியாது, 100 வழி மதிப்புடைய பற்றுச்சீட்டு கொடுக்க முடியும். வாழ்த்துக்கள்.

0: வாக்களிச்சு தெரிவிக்க போறீங்க.
1: இத நீங்க மீடியா காப் ஒலி 968 டிக்டாக்ல தான் செய்ய முடியும். நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்ப முடியாது. அப்படி வாட்ஸ்அப் வந்தீங்கன்னா யூ கோ டு டிக்டாக் அப்படி சொல்லுவோம்.
0: ஆமா, ஒலி 968 டிக்டாக் பக்கமா நீங்க வந்தீங்கன்னா எங்களை நீங்க லைவா அங்க பார்க்கலாம். அந்த பாடல்கள் நாங்க தேர்ந்தெடுக்கிற இரண்டு பாடல்கள்ல ஏதாவது ஒரு பாடலுக்கு நீங்க வாக்களிக்கலாம். எந்த பாடலுக்கு அதிக வாக்குகள் வருதோ அந்த பாடல் ஒலிபரப்பாகும். அந்த வரிசையில உங்களுக்காக காத்திருக்கும் இரண்டு பாடல்கள் இதோ.
1: இந்த பாடலை கிட்டே உருகுனீங்கன்னா அடுத்த பாடலை கேளுங்க.
2: ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது.
0: காத்திருந்தால் படத்துல இருந்து வந்த பாடல். எந்த பாடலை இன்னும் அதிகமா நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்க. ஆனா முதல் பாடல் எங்களுடைய தெரிவாக இருக்க போகுது காதர்.
1: ஆமா, ஆசை திரைப்படுத்த ஆசை ஆசையா மீனம்மா பாடல ஒளிபரப்ப போறோம்.
0: ஆமா, இந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னால வாங்க இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இடியுடன் கூடிய மழையை பல இடங்கள் எதிர்பார்க்க போறீங்க அடுத்து
3: உயர்ந்தது சுவையோ அளவில்லாதது சமைத்து சுவையுங்கள்.
4: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
5: குறுஞ்செய்தியா?
6: ஆமா, யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
5: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
6: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
5: ஓ, அது என்ன?
6: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர

0: சத்துணவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
1: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லன்னு தெரியுது.
0: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
1: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
2: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: இன்னும் இரண்டு வாரங்கள் இருக்கு திரையரங்குகளை பாக்குறதுக்கு. ஆனா நேற்று அவங்க எல்லா பாடல்களையும் வெளியிட்டாங்களேமா?
1: ஆமா காதர், நான் நினைச்சேன் இந்த படத்துக்கு என்ன ஒரு 4-5 பாடல்கள் தான் இருக்கும்னு. ஆனா பட்டியலை எடுத்து பார்த்தா
0: மொத்தம் 12 பாடல்கள் உள்ளன. இதுல வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு அனிதருடைய இசை. அவர் எப்ப டிசி முடிச்சுட்டு வந்தாரோ அப்பல இருந்து இசை வந்து அனிதொழுக்க ரீதியில போய் சேர்ற மாதிரி தான் இருக்குது. ஹிந்தி கலவை இருக்குது, அது மாதிரி ரேப் கலவை இருக்கு. சமீபத்துல புகழ்பெற்ற ரேப்பர்ஸ் எல்லாம் இப்ப வந்திருக்காங்க இந்த இந்தி ஸ்பேஸ்ல. தமிழ்னு ஒரு பையன் இருக்காரு, அவரு சமீபத்துல ஒரு இசை காணொலி எல்லாம் வெளியிட்டு இருந்தாரு, அவரை பயன்படுத்திருக்காரு இந்த படத்துல.
1: பாத்தீங்களா, தெலுங்கு தமிழ் இதை எல்லாமே நம்மளால கேட்க முடியுது. சில பாடல்கள்ல ஹிந்தியும் இருக்குது. அதே நேரம் இந்த பாடல்களை நீங்க கேட்கும் போது அதுல அந்த ஜெயின 1 முதல் பாகம் வந்திருந்துச்சு இல்லையா, அதோட சாயல் இருக்கும். அது வந்துகிட்டே இருக்கும், பல பாடல்களும் வந்துகிட்டே இருக்கும். புதுசா இன்னொரு கலைஞரும் சேர்றாங்க, அவங்க தான் நோடா ஃபட்டீஹி ஒரு பாடலுக்கு ஆடிருக்காங்க.
0: அந்த பாட்டை போய் பாருங்க, பிந்தாஸ்
1: எப்படி இருக்குன்னு யூடியூப்ல போய் பாருங்க. இந்த படம் அக்டோபர் 15 வெளியாகுது.
0: பிந்தாஸ் பார்த்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு பந்தாஸ்.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்தை நம்ம பாடல கேட்டோம்.
1: ஹரிஹரன் குரல் இந்த பாடல ஒளிபரப்பானது. இப்ப டிக்டாக்ல லைஃபா இருக்கவங்க ஒலி 968 டிக்டாக் பக்கமா நீங்க வந்தீங்கன்னா எங்களை நீங்க பார்க்கலாம். காதர் ஹலிமா இப்ப உங்களோட நேரடியா நம்ம இணைந்திருக்கிறோம். அந்த வரிசையில சற்று முன்பு நாங்க இரண்டு பாடல்களை ஒளிபரப்பி இருந்தோம், ஒரு கிள்ளி உருகுது, ராசாத்திய ஒண்ணு. இந்த இரண்டு பாடல்கள்ல எந்த பாடலை நீங்க அதிகமா கேட்க விரும்புறீங்க அப்படின்னு ஒலி வச்ச வழியா இல்ல ஒலி டிக்டாக் வழியா நீங்க வாக்குகள் மூலமா பயன்படுத்தி நீங்க சொல்லணும்னு சொன்னதுக்கு
0: இங்க அடிச்சு புடிச்சு தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு பயங்கரமா
1: சரி இல்ல யாரும் தலையெல்லாம் ஓவர் இதெல்லாம்
0: அல்ல அப்படியே ஓட்டுக்கு அப்படி என்னங்க
1: அடுத்த இரண்டு பாடல்கள்ல எந்த பாடலை நீங்க அதிகமா கேட்க ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்க.
2: கஸ்தூரி மானே கல்யாண தேனே கச்சேரி பாடு.
0: அடேங்கப்பா கே ஜி யேசுதாஸ் சார் அதான் அடுத்து
3: தென்னேற்கு பருவம்.
0: ஏ தபுலேலா இந்த மாதிரி எப்படி ஏறமானுக்கும் இளையராஜாக்கும் ஒரு
1: கஷ்டம்தான். ஆனா அந்த மாதிரி கஷ்டத்துல நீங்க எந்த பாடல் இன்னும் அதிகமா கேட்க ஆசைப்படுறீங்கன்னு சொல்லணும்.
0: என் மேற்கு பருவ காற்று வேணுமா அல்லது கஸ்தூரி மான தூக்கிட்டு போறீங்களா?
1: சீக்கிரம் வாக்களிங்க. இந்த இரண்டு பாடல்களை ஏதாவது ஒரு பாடல் தான் இந்த பாடலுக்கு பிறகு ஒலிபரப்பாங்க.
0: இப்ப வாங்க ஆனந்தமா கும்மி அடிப்போம்.

0: பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: இன்னும் கிளம்பலையா?
3: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
2: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
3: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
2: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
4: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg. காலை 10 பிற்பகல் 2 வரை ஆனந்தம் அரபம்.
5: அலிமலை போல, அலிமலை போல.
6: என்னாச்சு உங்களுக்கு இப்போ?
5: நினைக்கிறேன்
6: தென்மேற்கு பருவக்காற்று. இன்னொரு பாடல், எந்த பாடல் அது?
5: அதான் தென்மேற்கு பருவக்காற்று. நீங்க வந்து
6: ஒரு பாடல கொடுத்துருத
5: பாருங்க.
6: தென்மேற்கு பருவக்காற்று பாடலுக்கு தான் அதிகமா வாக்களிச்சிருக்காங்க. கருத்தம்மா படத்துல இருந்து அந்த பாடலை நாங்க உங்களுக்கு எடுத்து
5: வரோம்.
6: இந்த 2 பாடல்கள்ல எந்த பாடல் அதிகமா நீங்க விரும்பி கேட்க ஆசைப்படுறீங்க? தென்மேற்கு பருவக்காற்று தான் பேருனு சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள். சரி, அந்த பாடலை நான் ஒளிபரப்புறதுக்கு முன்னால அடுத்த 2 பாடல்கள் என்னன்னு
5: கேளுங்க. இந்த மாதிரி பல எண்ணங்களை வளர்த்திருப்பீங்க. கை கொடி வந்திருக்கலாம், கை கொடி வராம இருந்திருக்கலாம். டோன்ட் வரி. அடுத்தது
7: விண்ணை தாண்டி வருவாய்.
5: நீங்க விண்ணை தாண்டி போக போறீங்களா அல்லது உங்க எண்ணத்தை தொடர்ந்து வளர்க்க போறீங்களா? உங்க கிட்ட தான்
6: இருக்கு. ஆமா, இந்த 2 பாடல்கள்ல எந்த பாடலை அதிகமா நீங்க கேட்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. நீங்க வாக்களிக்கணும். வாங்க டிக்டாக் லைவ் பக்கமா வந்து வாக்களிங்க. இந்த 2 பாடல்கள்ல ஏதாவது ஒரு பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒளிபரப்பாக போகுது. இப்ப வாங்க, கருத்தம்மா படத்துல இருந்து உன்னி கிருஷ்ணன் சித்ரா கொண்டு வரும் பாடல் நேரம் சரியா 1:27.

0: நேயர்கள் வாக்களிச்ச பாடலதான் நாங்க ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம்.
1: இது உண்மையிலே டஃப் அலிமா, உண்மையிலே நான் எதிர்பார்த்தேன், எனக்கு இந்த பாடல் தான் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு, நான் நினைச்ச எண்ணங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கு.
0: ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், இந்த இரண்டு பாடல்கள் எந்த பாடல நீங்க அதிகமா கேட்க ஆசைப்படுறீங்கன்னு கேட்டதுக்கு பல நேர்கள் மின்சார கனவு படத்துல இருந்து வந்த பாடல் கொண்டு வரும் பாடலுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. சரி, தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்த இரண்டு பாடல்கள் எந்த பாடல நீங்க அதிகமா கேட்க விரும்புறீங்கன்னு சொல்ல போறீங்க.
1: பாடல் தேர்வுகள்லாம் இன்னைக்கு ஒண்ணு எங்கேயாவது போகணும்னு ஆசைப்படுறாங்க, இல்ல மனசுல ஏதாவது புலம்பிட்டு இருக்காங்க.
0: ஆமா, என்ன பண்றது, அப்படி அமையுது. சரி, இந்த இரண்டு பாடல்களை எந்த பாடல அதிகமா கேட்க விரும்புறீங்க அப்படின்னு டிக்டாக் வந்து எங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து வானிலை போகமா இணைச்சிருக்கேன். இது உங்க ஆனந்தம்
1: ஆரம்பம்.

0: மின்சார கனவு படத்துல இருந்து ஹரிஹரன் சாதன சர்க்கம் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது ஏ ஆர் ரஹ்மானுக்கு போட்டி கொடுக்கற மாதிரி ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு.
1: இந்த படத்துல காஜல் வந்து நன்னா மாறிடுவாங்க தானே?
0: ஆமா.
1: இங்க ரஃபி பன் சாப்பிட்டு இருக்காரு.
0: அவங்க நன் இவங்க பண்ணிட்டு இவர் பன் சாப்பிட்டு இருக்காரு. நம்ம ஒலி கூடல தான் நம்ம ரஃபி பா இருக்காரு. ஆனா அவரை நீங்க கண்டிப்பா இன்றைக்கு 8:30 பாக்க போறீங்க, இரவு 8:30. பாத்தீங்களா அந்த அந்த அந்த ஈடுபாட பாத்தீங்களா?
1: மனதால சொல்றாரு,
0: 8:30 செய்தி வாசிச்சுட்டு 9:00 நிகழ்ச்சியை படைக்கிறதுக்கு அவர் வந்துருவாரு. அந்த அளவுக்கு அவருடைய ஈடுபாடு இருக்குது. அவர் இங்கதான் இருக்காரு, இங்க வாங்கல, இந்த பக்கமா வாங்க.
1: சொல்லுங்க, சில வார்த்தைகள் சொல்லுங்க. நம்மளுடைய நேர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க, சில பேர் சமூக வலைதளத்தை பார்க்காம இருந்திருக்கலாம், அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கட்டும். இன்னதே 8:00 இவரு வந்திருக்காரு,
0: பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ரஃபியை பேச வைக்கிறோம்.
1: சொல்லுங்க, இன்று இரவு 8:30
0: நீங்க கத்து கொடுக்குற பாத்தீங்களா,
1: மொழி வழியில் நான் செய்தி
2: எப்போதுமே
1: சொல்றாரு
0: அழகிய
3: ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டவுன் பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
1: மக்கள் அதிகமா தேர்ந்தெடுத்த பாடல் நானே ராஜா நானே மந்திரி படத்துல இருந்து பி ஜெயச்சந்திரன் பி சுசிலா கொண்டு வரும் பாடலுக்கு தான். அந்த பாடலை இப்ப கேட்கலாம் வாங்க. அதோட அடுத்த இரண்டு பாடல்கள் இவைதான்.
2: மறுபடியும் போட்டி ஜெயராஜாவுக்கும் ஏரகமனும் மறுபடியும் போட்டி.
1: இந்த இரண்டு பாடல்கள்ல எந்த பாடல் உங்களுக்கு அதிகமா வேணும் அப்படின்னு நீங்க சொன்னா மட்டும் பத்தாது, நீங்க வாக்களிக்கணும். டிக்டாக் லைவ்க்கு வந்து நீங்க வாக்களிக்கணும், சரியா?
2: வாட்ஸ்அப்லயும் சில நேயர்கள் முன் வந்து இந்த பாடலுக்கு நான் வாக்களிக்க போறேன்னு சொல்றீங்க. மீடியா காப் ஒலி 968 டிக்டாக் பக்கமா வாங்க,
1: அங்க வந்து வாக்களிங்க. உங்களுக்காகவே நாங்க ஒலிபரப்ப காத்துட்டு இருக்கோம்.

0: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
1: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
0: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
1: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
0: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
1: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
2: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
3: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
4: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
4: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: நேரம் சரியா 1:48 ஆகுதுங்க. டிக்டாக் லைவ்ல இப்ப இருக்கோம். அதே நேரத்துல 2 பாடல்கள் கொடுத்திருந்தோம். அந்த 2 பாடல்கள்ல எந்த பாடல நீங்க அதிகமா கேட்க விரும்புறீங்கன்னு நீங்க வாக்களிக்கணும்னு சொல்லியிருந்தோம். வெட்டி வெறு வாசம், அதே நேரத்துல காதல் என்னும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் தான். அந்த வரிசையில 2 பாடல்களுக்கும் நல்ல வாக்குகள் வந்திருக்கு.
7: ஆமா, காதலினும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் தான் இப்ப ஒளி கொடுத்து வந்திருக்காரு. அந்த மாணவனே வந்திருக்காரு. சொல்லு பாடவா.
8: நான் மாணவனா இருக்கலாம், ஆனா எனக்கு குரு காதல்.
6: நம்ம ரவிஜி வந்து அவருடைய அடிடாஸுடைய ஜெர்சில வந்துட்டாரு.
9: நீ பாடுறது ரொம்ப மோசம்.
6: அவங்க ஏன் எல்லாரும் இவ்வளவு ஏர்லியா வந்திருக்காங்க நீங்க யோசிப்பீங்க. 2 மணிக்கு நமக்கு இருக்கு ஒரு மீட்டிங்.
7: ஒன்று குடல்
6: அவங்க போறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்களும் கிளம்புற நேரம் வரோங்க. சரி, பல பேரும் நீங்க காதலினும் தேர்வெழுதி வாக்களிச்சிருக்கீங்க. கடைசி பாடல் எங்களுடைய தெரிவாக இருக்கட்டுமே.
7: சனிக்கிழமை தீபாவளி ஒளியூட்டு விழாவுக்கு நீங்க தான் வந்து தொகுப்பாளர்.
6: ஆமா, படைப்பாளராக இருக்க போகிறேன். நான் மட்டும் இல்லை, என்னோட
7: சேர்ந்து
6: படைக்க போறாரு. கண்டிப்பா தீபாவளி கலக்கட்ட போகுது. தீபாவளி ஒளியூட்டு விழா அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கே தெரியும், சாலை முழுவதும் வந்து விளக்குகளை அவங்க விளக்கேற்றுவாங்க. ரொம்ப அழகா அருமையா இருக்க போகுது.
7: எல்லாத்தையும் பொருத்திட்டாங்க பார்த்தேன், எல்லாமே ரெடியா இருக்குது. நீங்க வந்து அந்த சுவிட்சை தட்ட வேண்டியதான்.
6: அவ்வளவுதான், அவ்வளவுதான்ப்பா எங்களுடைய வேலை. நாளைக்கு உங்களை நாங்க அங்க சந்திக்க மாட்டோம், ஒத்திகைகள் நடக்கும். ஆனா சனிக்கிழமை நீங்க தீக்கா பக்கமா இருந்தீங்கன்னா வரல வந்து ஹாய் சொல்லலாம். சரியா, இப்போது விடைபெற்றுக் கொள்கிறோம். அப்துல் காதர்
7: அல்மாஸ்பான்
6: ஆனந்த
7: ஆரம்பம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, சிங்கப்பூர்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
2: சொகுசு கப்பல்ல உல்லாச பயணம் போக போறீங்களா? இருங்க,
3: பணத்தை கட்டிடாதீங்க.
2: இப்ப இருக்கிற கைபேசியை விட்டுட்டு புது கைபேசி வாங்க போறீங்களா? இருங்க,
3: பணத்தை கட்டிடாதீங்க.
2: விழா காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
3: பணத்தை கட்டிடாதீங்க.
2: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க காத்திருங்க.
4: மீடியா கபலி 9-6-8
5: ஹிந்தி பாடல்கள்.
6: You're listening to Hindi Numbers on Only 968.

0: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
1: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
0: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
1: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
0: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
1: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
2: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
3: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்வீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg. You're listening to Hindi Numbers on Mediacom Only 968.
4: Mediacom Only 968 இல் ஹிந்தி பாடல்கள்.

hey, hey.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
3: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
4: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
5: You're listening to Hindi Numbers on 96.8.

0: and to Hindi numbers. Thank you for listening to Only 96.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: Up next on Only 968, we have Bengali hits.
1: வங்காள பாடல்களை ஒலியில் கேட்டு மகிழுங்கள்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
5: மலையாள

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679 6646.
3: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
4: பணத்தை கட்டிடாதீங்க.
3: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க.
5: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மலையாள பாடல்கள்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாட்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
3: மொழியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
1: மலையாள பாடல்.
4: ஹே ஆண்டவரே, ஆண்டி மனசே, ஹே தாய் பிறந்தே கோடி பறந்தே, ஹே ஆண்டவரே, ஆண்டி மனசே, ஹே தாய் பிறந்தே கோடி பறந்தே,
5: சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு.

0: இதுவரை நீங்கள் கேட்டது மலையாள பாடல்கள்.
1: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
2: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
1: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
0: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அழையுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
3: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
3: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: தரும் தினம் ஆர்கேஜி நெய்.

0: கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலையை விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்கும பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்கும பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்கும பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
2: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்ல இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
3: இதுல என்ன அதிசயம்? அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
2: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்ல இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
3: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
2: தொடர்புக்கு
3: 8854 8989
2: 8854 8989
3: வந்தாச்சு.
2: டென்ஷன் போயாச்சு.
4: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
4: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
4: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
4: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ்.
6: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
7: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியெடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகாதான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
8: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.
9: நம்மளுடைய சிங்கப்பூர்ல இயங்கிக் கொண்டிருந்த ஸ்னோ சிட்டி இந்த ஒரு சுற்றுலா தளம் மூடிட்டாங்க. 20 வருஷத்துக்கும் மேல, நான் சின்ன பிள்ளையிலிருந்து ஸ்னோ சிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு சுற்றுலா தளம் இது இயங்கிக் கொண்டிருந்தது. வெளிநாட்டு பயணிகளா இருக்கட்டும், சிங்கப்பூர்களா இருக்கட்டும், இந்த அதாவது இந்த ஐஸ் ஸ்லைட் இருக்கு இல்லையா, அதுல சறுக்கி விளையாடுறது என்ன, அந்த பனி உருண்டைகளை எடுத்து அப்படி தூக்கி போட்டு விளையாடுறது என்ன, அதெல்லாம் ஒரு காலகட்டம்னு வைங்க.
10: மறக்க முடியாத நினைவுகள். என்ன காரணமா?
9: ஸ்னோ சிட்டியோட அறிவியல் கூடம் இருக்கு இல்லையா, சயின்ஸ் சென்டர், அதை எல்லாத்தையும் வந்து புதுப்பிக்க போறாங்க.
10: இது நல்ல ஒரு முயற்சி.
9: யாருக்கு தெரியும், புதியது ஒரு ஸ்னோ சிட்டி அமைச்சாலும் அமைக்கலாம், ஆனா இப்போதைக்கு நம்ம சின்ன வயது பருவ காலத்தை ஞாபகப்படுத்தும் ரொம்ப அன்பான அழகான ஒரு ஸ்னோ சிட்டி இப்போது இல்லை அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு.
10: நேற்றோட அது மூடிட்டாங்க.
9: ஆமா ஆமா, இந்த அறிவு முன்பே வந்துருச்சு. ஏன்னா பல பேரு ஒரு தடவை போய் திரும்ப போகாம இருந்திருக்கலாம். திரும்ப கடைசி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நாங்க தரோம், பழைய காலத்து நினைவுகளை நீங்க வந்து போய் அனுபவிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க சொல்லிட்டாங்க, செப்டம்பருக்குள்ள நம்ம வந்து இதை மூட போறோம் அப்படின்னு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இது நாள் வரைக்கும் நான் போனதே இல்லை. போலாம் போலான்னு நினைச்சு கடைசி வரைக்கும் போக முடியல.
10: பரவாயில்ல, சரி, புதிதாக புதுப்பிக்கப்படும் போது எல்லாம் நம்ம டீ கடையில நேயர்களோட போறோம். போயிட்டு அங்க ஒரு டீ குடிக்கிறோம், அந்த குளிர்ல டீ குடிக்கிறோம்,
9: அந்த பனிக்கட்டி சறுக்கு விளையாட்டுல அப்படி தள்ளி விடுறோம் எல்லாரையும் ஓடுங்க அப்படின்னு.
10: அக்டோபர் மாதம் முதல் தேதி ஆகிட்டது, அக்டோபர்ல காலடி எடுத்து வச்சோம்.
9: ஆமா, அது மட்டும் இல்லாம சிறுவர்கள் தினம் நாளைக்கு இன்றைக்கே எனக்கு கொண்டாடணும் போல இருக்கு.
10: ஆமா, சின்ன வயசுல நான் இவ்வளவு பாடுபடுத்திருக்கீங்க அப்பா அம்மா நினைச்சு பார்க்கும் போது
9: நான் எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கொண்டுட்டு வரீங்க பாத்தீங்களா,
10: அங்கதான் இருக்கோம். இதோ நீங்க எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த டீ கடை
9: தொடங்கியாச்சு. வைப் விமலா,
10: ரௌரி பேபி நித்யா,
9: உங்களுக்காக நிகழ்ச்சி இரவு 8 மணி வரைக்கும் படைக்கவே இருக்கிறோம்.
10: வாளி பக்கமாகவே இருங்க,
9: வாங்க சறுக்கு விளையாட்டு விளையாடி கொண்டே டீ குடிக்கலாம். வாங்க.

நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
2: 20th ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300 மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
3: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியாக்கா போலி 968
4: பழைய பாடல் நிறைவேளைகளுக்காகவே இன்றைக்கு ஒரு சிறப்பான 2 பாடல்களை வெளியிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம்.
5: நிச்சயமாக, அதற்கு முக்கியமான காரணம், இன்றைக்கு அக்டோபர் 1 நடிகர் திலங்க, மறைந்த நம்மளுடைய செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்த தினம் இன்றைக்கு.
4: ஆமா, நல்ல குரல் வளம், தெளிவான உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பு, சிறந்த நடிப்பு திறன் ஆகியவற்றுக்கு பெயர் போட்டவர் தான் நம்முடைய சிவாஜி கணேசன். அவருடைய நடிப்புல ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு காவியம் போல அமைஞ்சிருந்தன.
5: அந்த மாதிரி காவியமான பல படங்கள்ல அவர் நடித்து வெளிவந்த படங்கள்ல என்னென்ன பாடல்
4: ஒளிபரப்புறது
5: கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில, கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல, டி எம் சவுந்தரராஜன் பீசுல கொண்டு வரும் பாடலை நாம கேட்க போகிறோம்.
4: நடிப்பு திலகம், நடிப்பு பல்கலைக்கழகம், சிவாஜி கணேசன் அவர்களுடைய
5: அருமையான ஒரு பாடல்.

0: ஊட்டி வரை உறவு, இருவர் உள்ளம், திரைகளிலிருந்து பாடல்களை கேட்டோம்.
1: இது மட்டும் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமானு கேக்குற மாதிரி 70கள் காலகட்டத்தில இருந்து அழகான பாடல்கள் காத்திருக்கேன்.
0: இந்த பாடல்கள்லாம் நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கேட்க வேண்டியது ஒரே ஒரு நிகழ்ச்சி,
1: நம்ம ஒலி 96 கேட்டல் டீ கடை. இப்ப தங்கமான பாடல்கள் கேட்கும் நேரத்துல தங்க விலை நிலவரும் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கல.
0: பார்த்து சொல்றேன் 22 கேரட் தங்கம் கிராமுக்கு நல்ல விஷயம், ஒரு வெள்ளி குறைஞ்சிருக்கு. 164.50 மீண்டும் சொல்றோம், 164.50.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: ஆமாங்க, இனிங்க இன்றைக்கு பாடுவதற்கு அழகான பாடல் ஒன்றை எடுத்து வச்சிருக்காங்க நித்யா. பயங்கர ஆராய்ச்சியில குதிச்சு அவங்க பாடல ஒரு 8 வினாடிகளுக்கு வெட்டி அடிச்சிருக்காங்க.
3: 8 வினாடிகள் மட்டும்தான், ஏன்னா இது ரொம்ப சுலபமான ஒரு பாட்டு, இதுவே தெரியலன்னு சொன்னீங்கன்னு வைங்க, அடி அடி அடிதான் சரிங்களா? ஆக என்ன பாடல் என்ன இசை அப்படிங்கறத வாங்க கேட்கலாம்.
2: உங்களுக்காகவே இடம்பெற்றது இந்த பாடல் பகுதி. என்ன பாடல் அப்படின்னு தொடக்க வரி தெரிஞ்சா பாடி அனுப்புங்க, நல்ல சந்தோஷம் பாடி அனுப்புங்க சரியா?
3: மீண்டும் அந்த பாடலின் இசை.
2: அழகான
3: ஒரு பாடலை கேட்போம்.

0: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
3: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
4: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
3: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
5: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
3: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
5: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், 101 சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
6: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
7: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும்

0: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்
3: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது. ஜாக் சலாம் இந்தியா, ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9, 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
4: அதிகமான பதிவுகள், எல்லாமே அதிகமா.
5: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
4: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
5: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியாகோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. உங்க mediacorp.sg/ready-set-grow.
6: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட.
7: சுலபமான பாடலோடு இன்றைக்கு நாம வந்திருந்தோம். அந்த பாடலுடைய இசை மீண்டும் நாம கேட்போம். பாடலாக இருக்குமான பல பேர் குழம்பி இருக்காங்க. விமலா, முதல்ல நம்ம சுகன்யா உங்களுடைய குரல் பதிவை கேட்போம். வணக்கம்.
8: நினைக்கிறேன்
7: அப்படின்னு பல பேர் உங்களை மாதிரியும் நினைச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம சந்திரன்.
9: வணக்கம் நித்யா மற்றும் விமலா, சந்திரன் பேசுறது. அந்த பாடலின் முதல் வரிகள், மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே
7: அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. எச பாட்டு பாடணும்னு ஆசை, ஆனா கிடையாதுங்க. நல்ல
10: முயற்சி. முகமது ரோசின்னு வித்தியாசமான ஒரு பாடல குறிப்பிட்டு
11: இருக்காரு. பாட்டு வந்து குழு குழு
7: வணக்கம்.
12: ஜாஃபர் பேசுறேன். இந்த பாடல் வந்து புரட்சி தலைவர் MGR பண்டித தேயக்கனின்னு நினைக்கிறேன். அதுல இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ.
7: நல்ல முயற்சி ஜாஃபர், தவறான பதில்.
13: கடவுள் நினைத்தான் மன நாள் தொடுத்தான் வாழ்க்கை உண்டானது
7: அப்படின்னு நம்ம தமிழ் நினைக்கிறாரு. இறுதி குரல் பதிவு நம்ம ராணி யாரு, என்ன சொல்றாங்கன்னு
14: கேட்டுச்சுக்க. என்ன பாடல்
7: புடிச்சிங்களா?
14: ஒண்ணும் தெரியாத பாப்பா, கண்ணடிச்சாளா.
7: ராணி பாப்பா கிடையாது பாப்பா, தப்பான பதில்.
10: சரியான பதில பல நேர்கள் கொடுத்திருக்காங்க. லட்சுமி, வாசகி, கலைச்செல்வன், விஜயா, தில்லை, சுமதி, கௌரி, ரமேஷ், சில்வரதி, தேவி, சின்னசாமி, சாம் ஜேபில இருந்து இன்னும் பலர் சரியான பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
7: இரண்டு நேர்கள் குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க, சரியான பதில் சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம கலைச்செல்வன் அவருடைய குரல் பதிவு கேட்கலாம்.
15: வணக்கம் விமலா நித்யா.
7: வணக்கம்.
15: பாடல் வந்து இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை.
16: மாலை வணக்கம் விமலா என்ன நித்யா.
7: லட்சுமி.
16: ஓகே, நான் லட்சுமி பேசுறேன்.
7: சொல்லுங்க.
16: ஓகே, நீங்க கேட்ட அந்த பாடல் தலைப்பு வந்து இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்த திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது தேகம். அப்படி வரும் அந்த சாங் நினைக்கிறேன்.
7: ஆமா, சரியா சொல்லிட்டீங்க.
10: வீட்டுல நம்முடைய வானொலி அளவு
7: கத்துக்கிட்டீங்களா? சத்தமா இருக்கு. முயற்சி செய்த நேர்களுக்கும் சரியான பதில் சொன்ன நேர்களுக்கும் பாடல் அடுத்து வருது.
10: ஆமா, சேர்ந்து பாடலாம், கொண்டாடலாம். இது டீ கடை.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: ஆனந்த பூங்காற்றிய திரையிலிருந்து பாடலை கேட்டோம். நம்ம நடிகை மீனாவை அழகா வர்ணிக்கிற ஒரு பாட்டா இருக்கு.

0: ஆமா, அவருடைய பாடல் தான் இன்று உங்களுக்காக மாலை 5:30 தொடக்கம் இரவு 7 வரைக்கும் இடம்பெற இருக்க ஒரு பெரிய மாற்றத்தோட இந்த நிகழ்ச்சி கொண்டு வர போறோம். டிக்டாக் லைவ் வழியாக உங்களோட 5:30 இவ்வாறு நட்சத்திரம் கொண்டாட இருக்கின்றோம்.
1: 1:30 நல்ல ஜாலியா நாம வந்து நிகழ்ச்சி நடத்த போறோம்.
0: ஆமா,
1: அதற்கு முன்பு வானிலை தெரிஞ்சுக்கலாம். இடியுடன் கூடிய மழை அப்படி என்ன முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 25°C 35°C இடைப்பட்டு இருக்கும்.
0: சிங்கப்பூர்ல பேசா எனும் காற்று தூய்மை கேட்ட குறியீடு மாலை 5:06 நில வரப்படி வடக்கு பகுதியில 16 மேற்கு பகுதியில 10 பதிவாகி இருக்கு.
1: மத்திய பகுதியில 30 தெற்கு பகுதியில 39 பதிவாகி இருக்கு.
0: கிழக்கு பகுதியில 26 பதிவாகி இருக்குங்க.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
4: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
3: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
4: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை என் 1 கேம்பல் லேன்.
5: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைய செல்லுங்கள் wondershop.sg.
0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை.

0: காதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில் மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: வழியாகவும்
4: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.
5: வெளியில போக சொல்றாங்க, அதாவது முக்கியமாக இந்த இயற்கை நிறைந்த இடங்களுக்கு போனீங்கன்னா அங்க இந்த நேச்சர் தெரப்பி கிடைக்கும். அடுத்ததாக சில வகையான இசையை கேட்கும் போது நம்ம மனசுக்கு ஆறுதலா இருக்கும், சில பாடல்களை கேட்கும் போது ஆறுதலா இருக்கும்.
6: இளையராஜா
5: மியூசிக் தெரப்பி இது வேணும்னா இசை கேட்க சொல்றாங்க. அடுத்ததாக வசூல் ராஜா MBBS கட்டிப்பிடி வைத்தியம், கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னு மற்றவர்களை கட்டிப்பிடிக்கிறதுனால அவங்களுக்கு நாம ஆறுதல் கொடுக்கறோம். ஆனா நமக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? இதற்காக நம்ம காத்திருக்கணுமா இன்னொருத்தவங்க வந்து நமக்கு கட்டிப்பிடி வைத்தியம் கொடுப்பாங்கன்னு? தேவையே இல்ல. செல்ஃப் ஹக், தன்னைத்தானே கட்டிப்பிடித்துக் கொள்வது, இது ஒரு
6: கட்டி பிடிக்கிறேன் நான்
5: விமலா.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
1: சிறு சிறு நினைவுகள் நினைவிலே மலருதே.
2: உலகின் நாடுகள் பலவற்றில் இருந்து சரி, சிங்கப்பூர் மலேசியிலிருந்து இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி.
3: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக மீனா, நடிகை மீனாவுடைய அருமையான பாடல்கள் காத்திருக்கின்றன. என்னென்ன பாடல்கள் அப்படின்னு லேசா நம்ம நேயர்களுக்கு ஒரு முன்னோட்டம் கொடுத்துடலாமா?
4: நிச்சயமா.
3: நடிகை மீனா அப்படின்னாலே இந்த பாடல் ஞாபகத்துக்கு வரும்.
1: தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து
3: வீரா படத்தை மறக்க முடியுமா?
1: மாடத்திலே கன்னி மாடத்திலே.
4: வழக்கமா வந்து சங்கர் மகாதேவனுடைய பாடல்கள் வந்து போன வாரம் ஒலியிட்டு இருந்தோம், அதெல்லாம் அடிப்படி பாட்டா இருக்கும். ஆனா இதுல நளினமான நடனத்தோட நம்முடைய ஸ்டெப் போடுவாங்க பாருங்க நம்ம மீனா, அவங்களை கொண்டாட போறோம்.
3: நவீன பாடலாக இருக்கட்டும், கிராமத்து பாடலாக இருக்கட்டும், ஏன் மாமியாக வந்தாலும் அழகாக இருப்பாங்க மீனா. அவங்களுடைய பாடல்கள் எல்லாமே இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஒளிபரப்ப போறோம்.
4: அதில் தொடர்ந்து வானொலி பக்கமாகவே இணைஞ்சிருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை நாங்கள் டிக்டாக் லைவ்ல சந்திக்கின்றோம்.
3: இப்ப மீனாவுடைய முதல் பாடல் என்ன கொஞ்ச நேரத்தில் நம்ம கேட்க போகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை.

0: விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
2: ஹார்ட் ஐஸ் மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
3: டிக்டாக் லைவ் வழியாக நேரடியாக நம்ம நேயர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு டிக்டாக் லைவ் வந்து.
4: ஆமா, வேலைக்கு வந்ததுன்னு தெரியும்.
3: 3 வாரம் வந்து விடுப்புக்கு போயிட்டு வந்தலாம், பேசக்கூடாது சொல்லிட்டேன்.
4: இங்கதான் எங்கதான் சுத்தி இருந்தேன்,
3: எது இங்கதான். இந்த மாதிரி சொல்லி சொல்லியே ஒவ்வொரு மாறமும் யாராவது கேட்பாங்க இங்க எங்கன்னு. நான் அப்படியே தெரியாத மாதிரி இருப்பேன். போங்கப்பா, எத்தனை பேருக்கு அதே பதில் சொல்றதுன்னு பாருங்க.
4: ஆனா ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டோம்.
3: ஆமா,
4: அதுதான் முக்கியம் இல்லையா?
3: இந்த மாதிரி பிரிக்க வரந்தா சரி,
4: முயற்சி செய்யலாம். சரி, மீனாவுடைய பாடல்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தியா?
3: முக்கியமான காரணம் ஏனென்றால், இந்த வாரம் அவங்களுடைய பிறந்த நாளை அவங்க கொண்டாடி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க பிறந்த நாள் மட்டும் இல்லாம, அவங்களுடைய இந்த சினிமா பயணம், வாழ்க்கை பயணத்தை கொண்டாடும் வகையில நம்ம 1968 ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய பாடல்களை ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கான ஒரு நேரத்தை ஒரு தொகுப்பை நம்ம வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம்.
4: ஆமா, அந்த மாதிரிதான் இன்றைக்கு வந்து அவங்களோட மின்மேன பாடல்கள் பலவற்றை நம்ம கேட்டு வளர்ந்துருக்கோம். ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள் தான் தொடர்ந்து இடம்பெற இருக்கு. 1976 ஆண்டு பிறந்தவங்க தான் நம்முடைய மீனுக்குட்டி.
3: 76?
4: ஆமா, அப்படி
3: ஒரு வருஷம்
4: எந்த வகையான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் சரி, அம்மன் கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, அடாவடி கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, கலக்கல கலக்கலாக நடுவாங்க.
3: எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய கதாபாத்திரத்துல?
4: எனக்கு அவங்களுடைய கதாபாத்திரத்துல பாத்தீங்கன்னா, டக்குனு கேட்கும் பொழுது எப்பொழுதுமே வந்து குடும்ப பாங்கான கதாபாத்திரங்கள் தான் நடிச்சிருக்காங்க நம்மளுடைய மீனா.
3: எனக்கு வந்து அவை சண்முகி.
4: அவை சண்முகி, ஆமா,
3: அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாண்டி பாண்டின்னு சொல்லுவாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கமல்ஹாசனோட நடிக்கிறதுலாம் வந்து சாமானியமான விஷயம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம, அவங்க வந்து பிராமண குடும்பத்தில் சேர்ந்த ஒரு பெண்ணாகவும் அவங்க வந்து நடிக்க வேண்டியதாக இருந்தது. அவங்களுக்கென்று சில அந்த பாஷை அப்படின்னு சொல்லும் போது சில வார்த்தைகளை வந்து அவங்க தனிப்பட்ட முறையில பேசுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சரளமாகவும் ரொம்ப இயற்கையாகவும் அவங்க பேசும் போது, அடேங்கப்பா,
4: எனக்கு முத்து தான் நித்யா இறுக்கி அடிச்சு.
3: அது அவரு சொல்லுவாரு,
4: இல்ல பொதுவா சொன்னேன், அந்த படத்துல வந்து அவங்களுடைய நடிப்பு ரொம்ப கியூட்.
3: அவங்கதான் சொல்லுவாங்க, மன்னிச்சிருங்க, அவங்கதான் முதல்ல சொல்லுவாங்க பாவம் அப்படின்னு. மகாராணி வர்ணம்
4: வர்ணம் வர்ணம் வாங்கலையா, அந்த வர்ணத்துல விழுந்தோம். இப்ப வாங்க, நம்முடைய மீனாவுடைய பாடல்களை வானொலி வழியாக டிக்டாக் லைவ் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களுக்கு அடுத்து என்ன காத்திருக்குன்னு சொல்லிடலாம்.
3: அடுத்ததாக அவங்களுக்கு மீனா அப்படின்னு சொல்லும் போது, இந்த பாடல அவங்களை அழகாக வர்ணிச்சு எழுதியிருக்காங்க. தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணியை வச்சு.
4: அது மட்டும் இல்லாம, சிங்கப்பூருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடலும் கூட, நம்முடைய எஸ் ஆர் நாதன் அவர்களை பத்தி நினைச்சாலே இந்த பாடல் எல்லாரோடய நினைவுக்கு வரக்கூடிய ஒரு பாடலா அமைஞ்சிருக்கு. இந்த பாடலை கேட்கும் ஒவ்வொரு நேரமும் நல்ல ஒரு நேரம் தான். வாங்க, ஒரு பக்கம் மீனா, இன்னொரு பக்கம் நமக்கு சிங்கப்பூருக்கு ஒரு அடையாளமா இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பாடல்
3: கேட்டு மகிழ்வோம். இது டீ கடை.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
2: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றை தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி. நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.
3: நிகழ்ச்சியோட இணைஞ்சமைக்கு ரொம்ப நன்றிங்க.
0: இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக இஸ்லாமிய நிகழ்ச்சி இருக்கு, அதனை தொடர்ந்து 6 மணி செய்திகளும் வர இருக்குங்க.
3: 6 மணிக்கு மேல டீ கடை தொடர்ந்து இடம்பெறும்
0: அருமையான பாடல்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்காக காத்திருப்பதால நீங்க தொடர்ந்து கேட்க வேண்டிய நிகழ்ச்சி டீ கடை.
4: அடுத்து இடம்பெறவிருப்பது திருக்குர்ஆன்.

0: மத்லஇ الفجر.
1: இஸ்லாமிய பேச்சு. இன்று இஸ்லாமிய பேச்சில் பேசுகின்றார் உஸ்தாத் அப்துல் ரஹீம் நத்வி அவர்கள்.
2: அன்பிற்கினிய ஜனதர்மை ஒளி 968 நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அவர்களே, இமாம் ஜஹபி அவர்கள் தங்களுடைய கிதாபுல் கபாயர் பெரும்பாவங்கள் என்ற தலைப்பில் உள்ள ஒரு நூலில் உண்மை நிகழ்வு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது, பக்தாது நாட்டின் கடைவீதியில் புஜம் வரைக்கும் கை துண்டிக்கப்பட்ட ஒரு மனிதர், மன்ற ஆணி ஃபலா எதுலி மன்ன அஹதா என்ற வரிகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு கடைவீதி முழுவதும் சுற்றி கொண்டிருந்தார். இதை பார்த்த ஒருவர் அவரிடம் சென்று, தோழரே, இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறீரே, இதற்கு என்ன காரணம், இதன் பின்னணி என்ன என்று கேட்டார். அன்பிற்கினிய அவர்களே, அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? என்னை யார் பார்க்கிறீர்களோ அவர் எவருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம் என்பதாகும். இவர் கேட்டதுமே அவர் சொன்னார், முன்னொரு காலத்தில் நான் திடகாத்திரமான ஆஜானு பாகுவான தேகம் கொண்ட மனிதனாக இருந்தேன். அந்த நாளில் நான் ஆற்றங்கரை வழியாக சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆற்றில் ஒரு மனிதர் மீன் பிடித்து கொண்டிருந்தார். அவர் ஒரு பெரிய மீனை பிடித்து தன் கூடையில் வைத்து கொண்டிருக்கிற நிலையில் நான் அவரிடம் சென்று, இந்த மீனை எனக்கு தா என்று பிடிவாதமாக கேட்டேன். அதற்கு அவர், இதற்கு விலை கொடுத்தால் தருகிறேன் என்று பதில் சொன்னான். நான் சொன்னேன், விலையெல்லாம் தர முடியாது என்று அதை பிடுங்கியவனாக நான் வந்துவிட்டேன். அந்த மனிதனின் கண்ணில் கண்ணீர் ததும்பியது. வருகின்ற வழியில் என்னுடைய கை கட்டை விரலில் ஏதோ ஒன்று குத்துவது போன்று உணர்ந்தேன். பார்த்தால் அந்த மீனுடைய பற்கள் என் கட்டை விரலில் பதிந்திருந்தது. நான் வீட்டிற்கு சென்று விட்டேன். அந்த மீனை சமைத்தும் உண்டு விட்டேன். அன்று இரவு நான் உறங்கச் செல்லும் பொழுது என் கட்டை விரலில் வலி அதிகமானது. தாங்க முடியா வண்ணம் நான் துடித்தேன். மறுநாள் காலை மருத்துவமனைக்கு சென்றேன். மருத்துவரிடம் காட்டிய பொழுது மருத்துவர் சொன்னார், உன் கையில் ஏதோ ஒரு தொற்று பரவியிருப்பதாக தெரிகிறது, மருந்து தருகிறேன் என்று மருந்து தந்தார். 2-3 தினங்கள் மருந்திட்ட பொழுதும் வலி குறைந்தபாடில்லை. மருத்துவரிடம் மறுபடியும் சென்றேன். மருத்துவர் சொன்னார், உன் கையில் புற்றுநோய் பரவியிருக்கிறது, இந்த விரலை துண்டிக்கவில்லை என்று சொன்னால் இது உன் கை முழுவதும் பரவிவிடும், கையை துண்டிக்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்பொழுது நான் சொன்னேன், சரி, விரலை துண்டித்து விடுங்கள். என் கட்டை விரல் துண்டிக்கப்பட்டது. பிறகு நான் வீட்டிற்கு வந்து விட்டேன். ஆனால் என் கையில் வலி குறைந்தபாடில்லை, மறுபடி வலி அதிகமானது. இவ்வாறாக நான் மருத்துவரிடம் செல்ல, அவர், புற்று சற்று அதிகமாக பரவிவிட்டது, மணிக்கட்டு வரை பரவிவிட்டது, உங்களுடைய முழங்கை வரை பரவிவிட்டது, உங்களுடைய புஜம் வரை பரவிவிட்டது, கையை முழுவதுமாக துண்டிக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் உடல் முழுவதும் பரவிவிடும், உங்கள் உயிருக்கே அது ஆபத்தாகி போய்விடும் என்று சொல்ல நான் சம்மதித்தேன். என் கை புஜம் வரை துண்டிக்கப்பட்டது. அப்பொழுது நான் உணர்ந்தேன், எதனால் இந்த பிரச்சனை எனக்கு ஏற்பட்டது என்று. அந்த மனிதரை தேடிச் சென்றேன். அங்கும் இங்குமாக அலைந்து கடைசியாக ஆற்றங்கரையில் அவரை பார்த்து அவருடைய காலில் விழுந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டேன். தோழரே, என்னை மன்னித்து விடுங்கள். அவர் கேட்டார், நீங்கள் யார்? எனக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லையே. அப்பொழுது நான் சொன்னேன், இத்துணை தினங்களுக்கு முன்னதாக உங்களிடமிருந்து மீனை பலவந்தமாக பறித்துச் சென்றவன் நான். தோழரே, நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு எதிராக நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை புரிந்தீர்களா என்று கேட்டபொழுது அந்த மனிதர் சொன்னார், நான் ஒன்றும் சொல்லவில்லை. உனக்கு அழிவையோ நீ இந்த நிலையை அனுபவிக்க வேண்டுமென்றோ நான் சொல்லவில்லை. என்னை படைத்தவனை நான் அழைத்தேன். அழைத்து சொன்னேன், அல்லாஹுமா ஹாதா தகவ்வா அலைய பி குவ்வத்திஹி அலா துஃபி, யா அல்லாஹ், ஓ இறைவா, இந்த மனிதன் என்னுடைய பலவீனத்தை பயன்படுத்தியவனாக தன்னுடைய பலத்தை பிரயோகப்படுத்தி நீ எனக்கு வழங்கிய ரிசுக்கை, நீ எனக்கு வழங்கிய உணவை தட்டி பறித்து சென்று விட்டான். இறைவா, உன்னுடைய பலத்தை அவன் விஷயத்தில் காட்டுவாயாக என்று சொன்னேன். அத்தோடு நான் அந்த நிகழ்வை மறந்துவிட்டேன். என்னுடைய நடைமுறை வாழ்க்கையை, நான் அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகிறேன். எனக்கு அந்த நிகழ்வும் ஞாபகம் இல்லை, உங்களை பற்றி ஞாபகமும் எனக்கு இல்லை, நான் நானாக வாழ்ந்து வருகிறேன் என்று அந்த மனிதர் முடித்தார். தோழரே, உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய பலவீனத்தை நான் பயன்படுத்தி உங்களை நான் என் பலத்தால் அடக்குமுறைக்குள்ளாக்கி உங்களிடத்திலிருந்து நான் அநியாயமாக அந்த மீனை பறித்து சென்றதின் காரணமாகத்தான் இறைவன் என்னை இப்படி சோதித்து விட்டான் என்று சொல்லுகிறார். நான் என் உடலில் உயிர் இருக்கின்ற காலம் வரை ஒரு நடமாடும் படிப்பனையாக, மக்களுக்கு மத்தியில் எனது நிகழ்வை எடுத்துச் சொல்பவனாக, யாரும் எவருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம், என்னை பாருங்கள், நான் ஒரு நடமாடும் படிப்பனை என்று உறக்க சொல்லுவேன் என்று அன்றிலிருந்து இன்று வரை இப்படித்தான் நான் வாழ்ந்து வருகிறேன் என்று அந்த மனிதர் சொல்ல, அந்த நிகழ்வை பல்வேறு அறிஞர்கள் தங்களுடைய நூலில் உண்மை நிகழ்வாக பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, உண்மை அதுதான். இறைவன் சொல்லுகிறான், கதுகாபமன் ஹமல துல்மா, பிறருக்கு அநியாயம் செய்தவன் நஷ்டமடைந்து விட்டான். இத்தகு துல்ம, அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள், அநியாயம் இருக்கிறது துலுமாத்து யோமில் கியாமா, மறுமை நாளின் இருள்களாகும். அநியாயம் செய்யப்பட்டவனின் பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கும் மத்தியில் திரைகள் ஏதும் கிடையாது. நிச்சயமாக இறைவன் அநியாயத்தை தடுத்திருக்கிறான். அவன் யாருக்கும் அநியாயம் செய்வது கிடையாது. அடியார்கள் யாருக்கும் எவருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்பதை இறைவன் கண்டிப்பாக எச்சரித்து கூறுகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கமா நகரத்தில் காபத்துல்லாவில் இருக்கிற அந்த ஹரமுடைய எல்லையில் நின்றவர்களாக தங்களுடைய இறுதி பேருரையில், ஓ மக்களே, அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உயிரும் உடமையும் பிறருடைய கண்ணியமும். இந்த இறை இல்லம் காபத்துல்லா, இந்த இறை இல்லம் அமைந்திருக்கின்ற இந்த மக்கமா நகரம், ஹஜ்ஜுடைய காலமான இந்த துல்ஹஜ் மாதம் எவ்வளவு கண்ணியம் பொருந்தியதோ, எவ்வளவு மதிப்பு மிக்கதோ, அந்த அளவிற்கு மதிப்பிற்குரியதாகும். எனவே எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்று உலகத்தில் நாம் பார்க்கிறோம், பிறருடைய பலவீனத்தை, அவருடைய நிலையை நமக்கு சாதகமாக நாம் மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். ஒரு மனிதர் தன்னுடைய இயலாமையின் காரணமாகத்தான், தன்னுடைய பலவீனத்தின் காரணமாகத்தான், தன்னிடம் இருக்கின்ற திறனை பயன்படுத்தி கொள்ளுமாறு பிறரிடம் போய் நிற்கிறார். அவரும் அவருடைய திறனை பயன்படுத்தி தனக்கு லாபகரமாகவும் அவருக்கு பிரயோஜனமாகவும் ஆக்கிக் கொள்கிறார். இதை உதவி என்று சொல்லுவது இருக்கிறது பொருத்தமானது அல்ல, இது ஒரு பண்டமாற்று. அவருடைய பலவீனம், அவரிடத்தில் திறன் இருக்கிறது, அந்த திறனை உங்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் அவருக்கு வாய்ப்பு தருகிறீர்கள். இதற்கு பெயர் வாய்ப்பு தருதலாகும், உதவி செய்தல் என்பது அல்ல. ஆனால் இந்த இடத்தில் அவருடைய திறனை, அவருடைய உழைப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அவருக்கு தர வேண்டிய பிரயோஜனத்தில் குறைபாடு செய்வதற்கிறது அநியாயமாகும். எல்லா தரப்பு மக்களிடத்திலும் இது பரவலாக காண்கிறோம். அதனால்தான் தொழில் செய்பவர்கள் பெரும்பாலும் முன்னேற்றம் காண்பது கிடையாது. பலர் தோல்வியை தழுவுகிறார்கள். பலர் முன்னேற்றம் அடைந்தாலும் கூட குறுகிய நாட்களில் சரிந்து விழுகிறார்கள். சிலருடைய தொழில் இருக்கிறது, அவருக்கு நீண்ட நாட்களுக்கு அவரை நகர்த்தி செல்வது கிடையாது. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அநியாயம், பிறருடைய உரிமையில் கை வைப்பது. நாம் நினைத்துக் கொண்டோம் அநியாயம் என்று சொன்னால் பிறருடைய சோற்றில் மண்ணள்ளி போடுவது என்று. இல்லை சகோதரர்களே, அநியாயம் என்பது சொன்னால் ஒருவருடைய பலவீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதன் மூலம் பயன் பெறுவதற்கு பெயர்தான் அநியாயமாகும். எனவே அன்பிற்கினியவர்களே, யாருக்கும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அநியாயம் நாம் செய்யக்கூடாது. அவர் அவருடைய உரிமையை முழுமையாக நாம் கொடுத்தால் அவருடைய மனமும் குளிர்ந்து போகும், நாமும் நிம்மதி தூக்கம், நிம்மதி வாழ்வு பெறுவோம் என்பதை மனதில் கொண்டு இறுதி மூச்சு இருக்கின்ற வரை மன நிம்மதியோடும் வளமான வாழ்க்கை வாழ்வதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி எனது வார்த்தை வரிகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: இஸ்லாமிய பேச்சில் இதுவரை பேசியவர் உஸ்தாத் அப்துல் ரஹீம் நத்வி அவர்கள். இதுவரை இடம்பெற்றது திருக்குர்ஆன்.
3: வணக்கம். மாலைமணி 6, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். பாலக்கலன்களை மறுபயன்பாடு செய்யும் தேசிய திட்டம் முழுமையாக நடப்புக்கு வந்துள்ளது. பிளாஸ்டிக் உலோக பானக்கலன்களை திரும்ப கொடுக்கும் முன்னோட்ட திட்டம் 6 மாதம் நடப்பில் இருந்தது. இன்று முதல் திட்டத்தின் கீழ் வரும் அனைத்து பானக்கலன்களிலும் அதற்கான அடையாளம் இருக்க வேண்டும். பானக்கலன்களை வாங்கும் வாடிக்கையாளர்கள் 10 காசு கூடுதலாக செலுத்த வேண்டும். கலன்களை திரும்ப கொடுக்கும் போது அந்த காசை அவர்கள் திரும்ப பெறலாம். அக்கம்பக்க கடைகள் அடையாள குறியீடு இல்லாத பானங்களை இம்மாத இறுதி வரை விற்க அவகாசம் கேட்டு விண்ணப்பிக்கலாம். வடக்கு மேற்கு பகுதிகளில் புதிய மின்னலக்க தளமும் அறிமுகம் செய்யப்படுகிறது. கலன்களை திரும்ப கொடுக்கும் இயந்திரங்களில் காசை பெறுவதில் சிரமப்படும் வாடிக்கையாளர்களுக்கு அது உதவும். 10 நாட்களுக்குள் பயனீட்டாளர்கள் அந்த காசை பெறலாம். BCRS சின்னமும் அடையாள குறியீடும் இல்லாத பானங்களை விற்றால் 10,000 வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படலாம். தொழிலாளர் இயக்கம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப மாற்றங்கள் வேலைகளில் ஏற்படுத்தும் தாக்கத்தை ஆராய புதிய ஆய்வாளர்கள் குழுவை உருவாக்கவிருக்கிறது.

திறனை வளர்ப்பது அவசியம் என்று தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் தலைமைச் செயலாளர் எங் சி மிங் கூறினார். சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கம் பராமரிப்பாளர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்கவுள்ளது. மன உளைச்சலை மேலும் சிறப்பாக கையாள்வது, மன உறுதியை மேம்படுத்துவது போன்றவற்றில் பயிற்சி கவனம் செலுத்தும். அதன் வழி சுமார் 1500 பராமரிப்பாளர்கள் பயனடைவர். சிங்கப்பூரர்களின் ஆயுள் காலம் அதிகமாகும் நிலையில் பலர் பராமரிப்பாளர் பொறுப்பை ஏற்கின்றனர். வெல்பீயிங் ஃபார் கேர்கிவர்ஸ் எனும் திட்டத்தில் பராமரிப்பாளர்களுக்கான பங்கை மேலும் புரிந்து கொள்ளலாம். மன உளைச்சலை அடையாளம் காண்பது, கையாள்வது போன்றவற்றுக்கான ஆலோசனைகள் வழங்கப்படும். இன்று நடந்த கலந்துரையாடலில் சமுதாய குடும்ப மேம்பாட்டு மூத்த நாடாளுமன்ற செயலாளர் எரிக் ஷா திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதிவேகமாக மூப்படையும் சமூகத்தின் வாய்ப்புகள், சவால்கள் குறித்து கலந்துரையாடலில் பேசப்பட்டது. வீடமைப்பு வளர்ச்சிக் கழக மறுவிற்பனை வீட்டு விலை இவ்வாண்டின் 3ஆம் காலாண்டில் 0.2% குறைந்திருக்கிறது. தொடர்ந்து 3வது காலாண்டாக விலை குறைந்துள்ளது. ஆனால் விற்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை நிலையாகவே இருப்பதை கழக முன்னோடி மதிப்பீடு காட்டுகிறது. இவ்வாண்டு 3ஆம் காலாண்டில் 7500 அதிகமான பரிவர்த்தனைகள் இடம்பெற்றன. கடந்த ஆண்டு அதே காலத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் 5 விழுக்காடு அதிகம். முந்தைய காலாண்டை விட கிட்டத்தட்ட 12 விழுக்காடு அதிகம். முன்பு தனியார் வீட்டு உரிமையாளர்கள் தங்கள் வீட்டை விற்றபின் கழக வீடுகளை வாங்குவதற்கு 15 மாதம் காத்திருக்க வேண்டியிருந்தது. அந்த விதிமுறை ஜூலையில் நீக்கப்பட்டது. இருந்தபோதும் மறுவிற்பனை வீடுகளின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க உயர்வு இல்லை என்று கழகம் தெரிவித்தது. தென்கிழக்காசிய மக்களுக்கு பருவநிலை மாற்றத்தை விட பொருளாதாரம் முக்கிய கவலையாக இருப்பதாய் வட்டார ஆய்வு ஒன்று கூறுகிறது. படிம எரிபொருள் பயன்படுத்தப்படுவதை நிறுத்த அதிகமானோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஆனால் செயற்கை நுண்ணறிவு சுற்றுச்சூழலில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து பலருக்கும் இன்னும் முழுமையாக தெரியவில்லை. சிங்கப்பூரைச் சேர்ந்த 2 ஆய்வு நிறுவனங்கள் முடிவுகளை வெளியிட்டன. ஜூன் ஜூலையில் ஆசியான் நாடுகளைச் சேர்ந்த 3600 அதிகமானோர் ஆய்வில் கலந்து கொண்டனர். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் செலவுகளை குறைக்க உதவும் என்று நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரீஸ்வு கூறினார். அரசாங்கங்கள் முதலில் மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும். அப்போதுதான் குறிப்பிட்ட நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஆதரவளிப்பார்கள் என்று அவர் வலியுறுத்தினார். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் துபாய் சிங்கப்பூர் இருவழி விமான பயணத்தை டிசம்பர் 1 தேதி வரை ரத்து செய்துள்ளது. மத்திய கிழக்கில் அரசியல் பதற்றம் நீடிப்பதால் அவ்வாறு முடிவெடுத்துள்ளதாய் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கூறியது. சிங்கப்பூர் துபாய் SQ 494, துபாய் சிங்கப்பூர் வரும் SQ 495 ஆகிய 2 விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நிலைமை தொடர்ந்து மாறுவதால் நிறுவனத்தின் மற்ற விமான சேவைகளும் பாதிக்கப்படலாம் என்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சொன்னது. ஸ்கூட் நிறுவனம் சவுதி அரேபியாவின் ஜித்தா நகருக்கான விமான சேவையை டிசம்பர் 2ஆம் தேதி வரை ரத்து செய்துள்ளது. சிங்கப்பூர் ஜித்தா TR 796, ஜித்தா சிங்கப்பூர் TR 797 ஆகிய விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மாமன் மகள் திரையிலிருந்து நல்ல ஒரு ரேப் ரேப் பாடல கேட்டோம். அது சித்ரா அம்மா பாடும் போது உண்மையிலே எனக்கு என்ன
1: சொல்றதுன்னு தெரியல. சரி, நம்மளுடைய நிகழ்ச்சி உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. டீ கடை நிகழ்ச்சி பஞ்சாராஸ் அழகு பராமரிப்பு பொருட்கள் மட்டும் இல்லாம தலைமுடிக்கான பராமரிப்பு பொருட்களை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை அவங்க தான் மொத்த விநியோகஸ்தராக இருக்காங்க. இந்த பஞ்சாராஸ் அழகு பராமரிப்பு பொருட்களை பற்றி இன்றைக்கு நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம தொடக்கத்திலேயே வந்து நம்ம மீனாவுடைய பாடல கேட்கலாம். சில பேர் இப்பதான் வானொலி பக்கமா வந்திருக்கலாம், அவங்களுக்காக நம்ம சொல்லிடுவோமே.
0: ஆமா, அவங்களுக்காக இப்போது என்ன நம்ம சொல்ல போறோம்னா, மீனாவுடைய சிறந்த பாடல்கள், அதாவது இன்னும் கொஞ்சம் வேகமான பாடல்கள், மென்மையான பாடல்கள், இவை அனைத்துமே மீனாவுடைய படங்கள்ல நிச்சயமா இருக்கு. ஆனா இன்றைக்கு பாதி வெள்ளிக்கிழமை இல்லையா, வியாழக்கிழமை அப்படிங்கறதுனால கொஞ்சம் மலர்ச்சியா இன்னும் கொஞ்சம் பரபரப்பான பாடல்களை நம்ம கேட்க போகிறோம்.
1: அப்படிப்பட்ட விறுவிறுமான பாடல்களை தொடர்ந்து கேட்கும் நேரில் சிங்கப்பூரின் வானிலை எப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம்.
0: மழை பெய்யும் அப்படின்னு முன்னெரிச்சிருக்காங்க. நாளைக்கு இடியுடன் கூடிய மழை அப்படின்னு முன்னெரிச்சிருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: இந்த நேரத்தில் சிங்கப்பூருடைய காற்று தூய்மை கேட்டு குறியீடு எப்படி இருக்கு அப்படின்னு லேசா நம்ம தெரிந்து கொள்ளும் நேரமும் வந்தாச்சு.
0: மாலை 6:11 இப்போது வடக்கு பகுதியில 15 பதிவாயிருக்கிறது.
1: அடுத்து மேற்கு பகுதியில 17, மத்திய பகுதியில 31,
0: தெற்கு பகுதியில 22, கிழக்கு பகுதியில 25 பதிவாகி இருக்கிறது.
1: ஆமாங்க, சிங்கப்பூரின் பிஎஸ்ஆர் எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு பற்றி நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
4: உங்க அபிமான நட்சத்திரங்களின் விறுவிறுப்பான ஆட்டம் போல வைக்கும் பாடல்கள் ஆதரவு பஞ்சாராஸ் செரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
5: இன்னும் கிளம்பலையா?
6: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
5: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
6: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
5: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்ப கடை சிங்கப்பூர்.
7: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கி. பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
8: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
9: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
8: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
9: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
10: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
11: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
12: ஆர்கே ஜினை, சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
13: ஒரு சிப் நிறைய சிறப்பு.

0: காதல் பாட்டு ஆதரவு
1: மெய்மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
0: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகாக பொருந்தி வரும். உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரிலாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா, நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவல உங்களுக்கு வழங்கினது ஜோயல் காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 10 நாட்கள் ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9. 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
0: உங்க அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போல வைக்கும் பாடல்கள் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதிஷ்டா புஷ்பக்கடை
3: நிகழ்ச்சியை கேட்டுட்டு
0: இருக்கீங்க. ஆம்நேர்களே, உங்களுக்காகவே நம்முடைய பஞ்சாராஸ் அழகு பராமரிப்பு பொருட்கள், சரும பராமரிப்பு மட்டும் இல்லாம தலைமுடிக்கான பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு பொருளை பற்றி இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முல்தானி மிட்டி பப்பாயா ஃபேஸ் பேக் பவுடர். இது என்ன செய்யணும், நம்முடைய சருமத்துல இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகளா இருக்கலாம், அல்லது நிற சாமமை பிரச்சனை இருக்கலாம், அவற்றெல்லாம் நீக்கக்கூடும். அது மட்டும் இல்லாம உலர்ந்த சருமத்தையும் அது நீக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அதிகமான எண்ணெய் சருமம் சில இருக்கலாம், அந்த பிரச்சனைக்கும் தீர்வாக அமைது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருக்கக்கூடிய 100 விழுக்காடு சுத்தமான முல்தானி மிட்டி, எந்த விதமான செயற்கையான பொருட்களோ இதுல சேர்க்கப்படல. இந்த பஞ்சாராஸ் மில்டி பப்பாயா ஃபேஸ் பேக்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணீர் அல்லது பன்னீர்ல இதை நீங்க நினைச்சிட்டு கொஞ்சம் உங்க முகப்பகுதி, அப்புறம் கழுத்து, இந்த கண் பகுதியெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே நீங்க விட்டீங்கன்னா, அதன் பிறகு நல்ல சுத்தமான தண்ணியில நீங்க தொடச்சு எடுக்கும் பொழுது உங்க முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
3: இந்த ஃபேஸ் பேக் எனக்கு இப்பவே வேணும், பஞ்சாராஸ் உடைய அழகு பராமரிப்பு பொருட்களை நான் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க தெரியுது. எங்க கிடைக்கும்னா, சிங்கப்பூரில் பிரதான கடைகள்ல பஞ்சாராஸின் அழகு பராமரிப்பு பொருட்களை நீங்க வாங்கிக் கொள்ளலாம்.

0: நிகழ்ச்சிய படிச்சிட்டு இருக்கோம். விமலா பொண்ணு
1: கூடவே இருந்து பேசுறது நித்யா பொண்ணு.
0: அந்த காலகட்டத்துல வந்த கிராமத்து படங்கள் அப்படின்னு அந்த வரிசையில சொன்னா நிச்சயமா நாட்டாமை வந்து முதல் இடத்துல அது வந்து இடம் பிடிச்சிருக்கும்.
2: எனக்கு என்னமோ தோணுது, மீனாக்கு வந்து நடிக்கிறதுக்கான திறமை நிறைய இருந்துச்சு. ஆனா எப்பொழுதுமே பெரும்பாலான கதாபாத்திரங்கள் இல்லாம இந்த குடும்ப பாங்கான கதாபாத்திரங்கள் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்கோப் இல்லாம போயிடுச்சு நினைக்கிறேன். இப்ப இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய கதை களங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா நல்லா ஸ்கோப் இருக்கு. மீட்டியான கேரக்டர் அப்படின்னு நாங்களும் சொல்லுவோம் இல்லையா,
0: ஆமா,
2: அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி மீண்டும் ஒரு வளம் வந்தாங்கன்னா மீனாவுக்கு உண்மையிலே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த முகங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்.
0: ஆமா, வருவாங்க, இதை அவங்க கேட்பாங்க, ஒரு சுற்று வருவாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம், எதிர்பார்த்து காத்திருப்போம்.
2: இப்ப வாங்க,
0: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியா 3.20.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. இவ்வாறு நட்சத்திரமா இருக்காங்க நம்முடைய மீனா பொண்ணு.
0: இன்னும் கொஞ்ச நேரத்துல அதே சற்று முன்பாக சொல்லியிருந்தாங்க, குடும்ப பாங்கான பல கதாபாத்திரங்கள்ல அவங்க வந்து நடிச்சிருந்தாங்கன்னு. ஆனா இந்த படம் நாம் இருவர் நமக்கு இருவர், இந்த படத்துல சற்று வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாங்க. அந்த நகரத்துல வாழும் ஒரு பொண்ணு, மாடர்ன் பொண்ணு, கண்ணு, அந்த ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்க பிரபுதேவாவோட சேர்ந்து ஆடுவாங்க பாருங்க. மதுபாலாவோட நம்ம பிரபுதேவா ஆடும் போது மதுபாலாவா இது அப்படின்னு சொல்ல வச்ச மாதிரி மீனாவா இது அப்படின்னு சொல்ல வச்சது இந்த பாடல்.
2: அப்படிப்பட்ட ஒரு பாடுதா.
0: அந்த பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக வருதுங்க.
2: அதோட சேர்த்து
0: கம்பங்காட்டிலே ராஜகுமார் திரையில இருந்து இந்த பாடலும் காத்திருக்கு.
2: இந்த பாடல்கள் எல்லாம் காத்திருப்பதால் நீங்க செய்ய வேண்டியது தொடர்ந்து ஒலி 9-6-8 காத்திருங்க, இணைந்திருங்க. என உங்களுக்காகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மீனா பாடல்கள் அனைத்து உங்களுக்காகவே. வானொலி வழியாகவும் டிக்டாக் லைவ் வழியாகவும் உங்களை சந்திச்சிட்டு இருக்கோம். ரவுடி விமலா.

0: விமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போல வைக்கும் பாடல்கள். தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதிஷ்டா புஷ்பக்கடை. ஜோதிஷ்டா புஷ்பக்கடையின் ஆதரவில் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கிறோம். பஞ்சாரஸ் உடைய அழகு பராமரிப்பு பொருட்களை பற்றி தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்கலாம்.
1: விமலா, அடுத்ததாக மூல்டானி மெட்டியுடைய சந்தனத்தால் செய்யப்பட்ட ஃபேஸ்பேக் பத்தி பேச போறோம். சந்தனம் அப்படின்னாலே குழு குழுன்னு இருக்கும் முகத்துல வச்சாலே. இந்த ஃபேஸ்பேக் பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய சர்மம் பொலிவாகுது. சில சமயத்துல நம்ம வெளிப்புற நடவடிக்கைகளை ஈடுபடும் போது, சூரிய கதிர் ஒளிகள் நம்மளுடைய தோல் சர்மத்துல படும் போது நம்மளுடைய அந்த பொலிவு குறைய ஆரம்பிக்கும். சன்டைன் அப்படின்னு சொல்லுவோம்
0: இல்லையா. ஆமா, நிற சமம் பிரச்சனை சில இடங்கள்ல இருக்கலாம்.
1: இதை சமப்படுத்தணும்னா இந்த ஃபேஸ் பேக்கை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க பஞ்சாரஸ். இந்த முக பராமரிப்பு பொருள் அதாவது ஃபேஸ் பேக்கை நீங்க தண்ணீர்ல கலந்துதான் நீங்க பயன்படுத்தணும். உங்களுடைய முகத்துல இதை நீங்க பூசும் போது உங்களுடைய கண், வாய் பகுதி இதெல்லாம் விட்டு விட்டு மற்ற பகுதியில நீங்க பூசிக்கொள்ளலாம். 10-15 நிமிடங்கள் அதை அப்படி முகத்துல காய வைக்கணும் விமலா. அதன் பிறகு தண்ணீர்ல கழுவி நீங்க உங்க முகத்தை கண்ணாடியில பார்க்கும் போது பல பல பலன்னு இருக்குன்னு சொல்றாங்க. வாரத்துல 2 முறை பயன்படுத்த சொல்றாங்க.
0: இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பிரதான கடைகள்ல பஞ்சாரசுடைய அழகு பராமரிப்பு பொருட்களை இன்றைக்கு நீங்க வாங்கி பயன்படுத்தி தீபாவளிக்கு ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கலாங்க.

0: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ்.
1: ஆவி பறக்கும் டீக்கடை பக்கமா வாங்க. உங்களுக்காக விமலா நித்யா 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு நிறைய மியூசிக்.
2: ஆவி பறக்கும் டீக்கடை
0: ஒலி 9:08 இந்த வாரம் முழுவதும் நம்ம மீனாவுடைய பாடல்களை கொண்டாடிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இன்றைக்கு 50 வயதாகிறது. ஆமா, பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப ஸ்வீட்டா, இன்னும் அழகு, அப்படி பதும மாதிரி இருக்காங்க பாக்குறதுக்கு.
3: அவங்க சமூக வலைத்தளத்துல பல காணொளிகளை பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம வந்து என்ன, அவங்கதான் இந்த காலத்துல என்னென்ன ட்ரெண்டான சில காணொளிகள் வருதோ அதை பார்த்து அழகா அவங்க நடனம் ஆடிக்கொண்டே பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு பல பேர் அவ்வளவு அழகான சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்மளுடைய நடிகைகள் வந்து தமிழ் படத்துல நம்ம பாக்கலனாலும் சமூக வலைதளத்துல பார்த்து நம்ம ரசிக்கலாம். அந்த மாதிரி அடிச்சுன்னு வைங்க.
0: நம்ம நடிகை மீனா தமிழ் மட்டும் இல்ல, பல மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. படங்களுக்கு வந்து அவங்க நடனம் ஆடியே பேசி நடிச்சிருந்தாலும் ஒரு ஆல்பத்துல அவங்க பாடியும் இருக்காங்க. அந்த பாடல பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
3: காதலிசம் அப்படிங்கிற ஒரு பாப் ஆல்பம் முன்பு காலத்தில், அதாவது 90s காலகட்டத்தில் நடிகர் விக்ரமும் நடிகை மீனாவும் அவங்க சேர்ந்து தொடக்கி வச்சாங்க. அதுல ஒரு சில பாடல்களும் யூடியூப்ல நீங்க வந்து நீங்க தேடி நீங்க கேட்கலாம். ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்துல இந்த பாடல்களை நம்ம வெளியேற்ற நம்ம வந்து செஞ்சிருந்தா இந்த பாடல்கள் இன்னும் புகழ் பெற்றிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: இப்ப இருக்கக்கூடிய இப்ப தொழில்நுட்பமா இருக்கட்டும், சமூக வலைதளமா இருக்கட்டும், இன்னொரு பக்கபலமா அமைஞ்சிருக்கோம்.
3: அந்த ஒரு சில பாடலுக்கு மேல அவங்க அந்த ஆல்பத்தை வந்து தொடரல. அதற்கு முக்கியமான காரணம் 90s காலகட்டம் அப்படின்னாலே பாப் பாப் இசைதான். அப்போ வந்து ஆங்கிலம், ஹிந்தி இந்த மாதிரி இந்த மொழிகள்ல நிறைய பாப் ஆல்பம் வந்ததால அவங்களுக்கும் வந்து தொடக்கி வச்சோம், ஆனா இது எப்படி இது கொண்டு போகிறது அப்படின்னு தெரியாம அவங்க வந்து திக்குமுக்காடுனாங்க. அதற்கு வந்து ஒரு நல்ல எப்படி சொல்றது, இந்த ஆல்பத்தை நம்ம வந்து எந்த வழியில கொண்டு போகலாம், எப்படி இன்னும் மெருகேற்றலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இது ஒரு வழி, நம்ம இன்னும் பல பாடல்களை நம்ம இயற்றி இருந்திருக்கலாம். ஆனா அதற்கான ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா விக்ரம் மீனா ரெண்டு பேருமே ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க படப்பிடிப்பு. அதனால காதலிசம் அப்படிங்கிற ஒரு ஆல்பத்தை அவங்க முன்பு காலத்துல தொடக்கி வச்சாங்க. ஏன்னா மீனா வந்து நல்ல பாட்டு பாடுவாங்கங்களா, நல்ல இனிமையான தேன் குரலும் இருக்கு அவங்களுக்கு.
0: அவங்களுடைய அந்த பாடல வாய்ப்பு கிடைச்சா ஒலி 9:08 டீ கடையில நம்ம ஒலியேற்றுவோம்,
3: முயற்சி செய்யலாமே.
0: இப்ப நம்ம நேர்களுக்காக காத்துட்டே இருக்கு. எனக்கு பிடிச்ச மீனா பாடல் படம் பலருக்கும் பிடிக்கும்னு நினைப்பேன்.
3: ஆமா, நிச்சயமாக இந்த படத்துல ஒரு ஹூக் ஸ்டெப் இருக்குமே, அவங்க ஈடுபாடுவாங்களே. இப்ப விமலா
0: மனசு ஜாத்தா கொண்டு வரும் பாடல் ஏ ரஹ்மான் என்ன செய்யல்
3: திரைப்படத்திலே இருந்து இது.

0: தகவலை வழங்கியோர்.
1: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
2: இன்னும் கிளம்பலையா?
3: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
2: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தன. முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
3: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
2: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
4: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
5: எதுக்கு
6: திங்கள்
7: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
6: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
7: ரவிஜி
6: சஜினி,
4: வணக்கம் சிங்கை,
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
8: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
9: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
8: மீலிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
6: குறுஞ்செய்தியா?
10: ஆமா, யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
6: நல்லதுதான், நான் அத பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
10: இந்த 2 தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
6: ஓ, அது என்ன?
10: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
6: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
10: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட 2 மடங்கா கிடைக்க போகுது.
6: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
11: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
12: உங்க அபிமான நட்சத்திரங்களின் வேறு வேறுபான ஆட்டம் போல வைக்கும் பாடல்கள் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். 7:07 மீடியாகாப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். சிங்கப்பூர் கட்டுமான துறையில் பசுமை முயற்சிகளை ஊக்குவிக்க 30 மில்லியன் வெடிக்கு மேல் நிதி ஒதுக்கவிருக்கிறது. புதிய தொழில்நுட்பங்களை சோதித்து அவற்றை அதிகம் பயன்படுத்த நிதி உதவும். கட்டுமானத்தின் போது கரியமில வாயு வெளியேற்றத்தை வழக்கத்தை விட 40 விழுக்காடு வரை குறைக்க புதிய திட்டம் வழியமைக்கும். கூடுதல் வீடுகள், ரயில் பாதைகள் கட்டப்படும் நிலையில் மனிதவள தேவையை குறைக்கவும் அது உதவும். கான்கிரீட் தயாரிப்பில் அதிக கரியமில வாயு வெளியேற்றத்துக்கு சிமெண்ட் முக்கிய காரணம். அதற்கு பதிலாக எஃகு உற்பத்தியில் கிடைக்கும் துணைப்பொருளை பயன்படுத்தி புதிய கான்கிரீட்டை ஆய்வாளர்கள் உருவாக்கியுள்ளனர். அதில் வழக்கமான சிமெண்ட் பயன்படுத்தப்படுவதை 80 விழுக்காடு வரை குறைக்க முடியும். கரியமில வாயு வெளியேற்றமும் 65 விழுக்காடு வரை குறையும். கட்டட இடிபாடுகளை நில மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்துவதும் திட்டத்தில் உள்ளது. செயற்கை நுண்ணறிவு வடிவமைப்பு, நீடித்த கட்டுமான பொருட்கள், தரவு பகுப்பாய்வு ஆகியவற்றில் புதிய திறன்களை வளர்க்க திட்டம் உதவும் என்று தேசிய வளர்ச்சி அமைச்சர் சீ ஹாங்டாட் கூறினார். மூத்தோரை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் சமூகத்துடன் அவர்களை ஒருங்கிணைக்கவும் நடவடிக்கைகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றன. ஆளில்லா வானூர்த்திகளை பறக்க விடுவது, முரசு கொட்டுவது போன்றவை அவற்றுள் சில. மெத்தடிஸ்ட் வெல்ஃபேர் சர்வீசஸ் அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ள திட்டத்தின் கீழ் 16,000-க்கும் அதிகமான மூத்தோர் பயனடைவர். வாரந்தோறும் மென் ஒன்லி ஹாப்பி அவர் எனும் நிகழ்ச்சியில் பேசி பழக, விளையாட, புதிய நண்பர்களையும் உருவாக்க மூத்தோருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. மெத்தடிஸ்ட் வெல்ஃபேர் சர்வீசஸ் அமைப்பின் புதிய ஹார்மனி திட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மூத்தோர் ஒலிம்பிக்கில் சுமார் 280 பேர் பங்கேற்றனர். முதியோர் பராமரிப்பில் சுகாதார

0: இன்று நடந்த கலந்துரையாடலில் சமுதாய குடும்ப மேம்பாட்டு மூத்த நாடாளுமன்ற செயலாளர் எரிக் ஜுவா திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதிவேகமாக மூப்படையும் சமூகத்தின் வாய்ப்புகள், சவால்கள் குறித்து கலந்துரையாடலில் பேசப்பட்டது. தொழிலாளர் இயக்கம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப மாற்றங்கள் வேலைகளில் ஏற்படுத்தும் தாக்கத்தை ஆராய புதிய ஆய்வாளர்கள் குழுவை உருவாக்குகிறது. அசோசியேட் ரிசர்ச்சர்ஸ் சர்க்கிள் எனும் அந்த குழுவில் வளர்ந்து வரும் புதிய ஆய்வாளர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவர். தேசிய தொழிற்சங்க காங்கிரஸின் கொள்கைகளை வலுப்படுத்தவும் அவர்கள் உதவுவர். உள்ளூர் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 8 ஆய்வாளர்கள் புதிய குழுவில் இடம்பெறுகின்றனர். தேசிய தொழிற்சங்க காங்கிரஸின் 60-க்கும் மேற்பட்ட கல்வியாளர்கள், நிபுணர்கள் ஆகியோரின் வழிகாட்டுதலும் ஆய்வாளர்களுக்கு கிடைக்கும். ஆண்டுதோறும் மேலும் 5 முதல் 10 ஆய்வாளர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவர். AI வேலைகளையும் பணியிடங்களையும் மாற்றி வருகிறது. தொழிலாளர் சந்தையில் அதன் தாக்கத்தை நன்கு புரிந்து கொள்ள தொடர்ந்து ஆய்வுத்திறனை வளர்ப்பது அவசியம் என்று தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் தலைமைச் செயலாளர் எங் சிமிங் கூறினார். சிங்கப்பூரில் இவ்வாண்டின் 3 காலாண்டில் தனியார் வீட்டு விலை 1.4 விழுக்காடு உயர்ந்துள்ளது. முந்தைய காலாண்டை விட சுமார் 1 விழுக்காடு அதிகம். தொடர்ந்து 8வது காலாண்டாக தனியார் வீட்டு விலை அதிகரித்திருப்பதாய் சந்தை நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் தனியார் வீட்டு விலை சுமார் 2.8 விழுக்காடு உயர்ந்துள்ளது. எனினும் 3 காலாண்டில் வீட்டு விற்பனை பரிவர்த்தனைகள் சுமார் 30 விழுக்காடு குறைந்தன. புதிய திட்டங்கள் குறைவாக அறிமுகப்படுத்தப்பட்டது அதற்கான காரணங்களில் ஒன்று. தரை வீடுகள் அல்லாத தனியார் வீடுகளின் விலை 0.9 விழுக்காடு உயர்ந்தது. மத்திய வட்டாரத்திற்கு வெளியே உள்ள பகுதிகளில் விலை 2.2 விழுக்காடு கூடியது. தரை வீடுகளின் விலை 2.8 விழுக்காடு அதிகரித்தது. ஆண்டின் கடைசி 3 மாதங்களில் மேலும் புதிய திட்டங்கள் அறிமுகமாகும் என்பதால் விற்பனை மீண்டும் அதிகரிக்கலாம் என்று நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் துபாய் சிங்கப்பூர் இருவழி விமான பயணத்தை டிசம்பர் 1 வரை ரத்து செய்துள்ளது. மத்திய கிழக்கில் அரசியல் பதற்றம் நீடிப்பதால் அவ்வாறு முடிவெடுத்துள்ளது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். சிங்கப்பூர் துபாய் SQ 494, துபாய் சிங்கப்பூர் வரும் SQ 495 ஆகிய 2 விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நிலைமை தொடர்ந்து மாறுவதால் நிறுவனத்தின் மற்ற விமான சேவைகளும் பாதிக்கப்படலாம் என்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சொன்னது. ஸ்கூட் நிறுவனம் சவுதி அரேபியாவின் ஜித்தா நகருக்கான விமான சேவையை டிசம்பர் 2 வரை ரத்து செய்துள்ளது.
1: சொல்லும் பொருளும் கம்யூனிகே, கூட்டறிக்கை. உலக தலைவர்கள் முக்கிய சந்திப்புகளை நடத்திய பிறகு கூட்டறிக்கை வெளியிடுவது வழக்கம். கம்யூனிகே, கூட்டறிக்கை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
3: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போனே?
3: ASK ட்ரெய்னிங், அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
2: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
3: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா.
3: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
4: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
3: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி MAE@mirakav.com.sg. உங்க mirakav.sg/ ரெடி செட் க்ரோ.

0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட. நிகழ்ச்சியில மீண்டும் இணையறோம். இரவு 8 மணி வரை தொடர்ந்து எங்களோடு இணைஞ்சிருக்கும் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு மீனாவுடைய பாடல்கள் 5:30 மணியிலிருந்து 7 மணி வரை ஒலியேற்றியிருந்தோம். நாளைக்கு ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சி இடம்பெறக்கு உங்களுடைய பிடித்த பாடல்களுக்கு நீங்க வாக்களிக்கணும். அதற்கான அந்த பட்டியலை இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒலியுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டாரியில உங்களுக்காக பதிவேற்றம் செய்வோம், வாக்களிக்கவும் தவறாதீங்க.
1: ஆமா ஆமா, நாளைக்கு உங்களுடைய அந்த வாக்களிப்பு முதல் இடத்துல பிடிக்கணும் அப்படின்னா நிச்சயமா நீங்க தவறாம வாக்களிங்க, சரிங்களா?
0: இப்ப உங்களுக்காக காத்திருக்கும் சில பாடல்களை முன்னிட்டு நம்ம நித்யா இந்த பாடல ஒலியேற்றுங்க ஒலியேற்றுங்கன்னு ஒத்த காலி
1: பாருங்க, எல்லாரும் அப்புறம் வந்துருவாங்க சண்டைக்கு. நான் இல்லைங்க,
0: தொடர்ந்து கேட்டு வந்தீங்கன்னா 80களின் பாடலும் காத்திருக்கு.
2: தயங்குது ஒரு மனது,
1: இந்த பாடல்களோட உங்களுக்காக புதிய தொழில்நுட்ப செய்திகளும் வந்துட்டு இருக்கு.
0: அதனால வானொலி பக்கமாகவே இணைஞ்சிருக்க யுவன் சங்கர் ராஜாவுடைய தீவிரமான விசிறியாக இருந்தீங்கன்னா புன்னகை பூவை திரையில் இடம்பெற்றிருக்கும் இந்த பாடல் 90கள் காலகட்டத்தின் நினைவெல்லாம் கொண்டு வரலாம்.
1: வாங்க திரும்ப அந்த நினைவு ஆசைப்படலாம்.
0: இது ஸ்ரீகடை

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாட்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: 80களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
6: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்.
5: ஒலி 9:06.

0: கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. சமையல்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? டீ கடையில தொழில்நுட்ப செய்து இப்ப பலருக்கும் சமையல் அப்படின்றது சமைக்கிறோம் சாப்பிடுறோம் அப்படின்னு மட்டும் இல்லாம நித்யா அவங்களுடைய படிப்பை வந்து படிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் அமைஞ்சிருக்கு. பலர் இப்ப வந்து காணொலிகள் செஞ்சிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் யூடியூப்னு கலக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருவராக இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் செயலி உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்மையில்தான் இந்த செயலியை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கும் சமையல் பிடிக்கும். இந்த மாதிரி காணொலிகள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுபவர்களுக்கு சில நேரத்துல ஒரு காணொலியை பார்க்கும்பொழுது அதுல இருந்து சில விஷயங்கள் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கலாம். ஆனா பட்டுன்னு அதுல என்ன பொருளை பயன்படுத்துறாங்க, எப்படி வந்து அதை சமைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கலாம். அப்படிப்பட்ட சவால்களை எதிர்நோக்கிறவங்களுக்கு தான் காத்துட்டே இருக்கு ஆஸ்தா அப்படின்ற ஒரு செயலி.
3: ஆஸ்தாவா?
2: ஆமா. இந்த செயலியில உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சமையல் குறிப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படி ஆசைப்படுறீங்களோ அந்த ஒரு இணைப்பை நீங்க கொடுத்தீங்கன்னா அது அழகா என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி சமைக்கணும் அப்படின்னு புட்டு புட்டு வச்சிடும்.
3: என்ன சொல்றீங்க?
2: ஆனா ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் நீங்க காசு கொடுக்கணும் வச்சுக்கீங்களேன்.
3: இப்ப வாங்க வள்ளிக்கு.
2: ஆனா இந்த வகையா ரொம்ப சுலபமா
3: தொழில்நுட்ப
0: செய்து

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: ஒலி 968 டீ கடை நிகழ்ச்சியில நாம எல்லாரும் இணைஞ்சிருக்கோங்க. இப்ப வாங்க நேரத்தை சரி பார்த்து விடலாம். சிங்கப்பூர் மலேசியா பர்த்ல இப்போது 7:34 ஆயிடுச்சு.
0: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
1: தொடக்கத்துல வந்து அவருக்கு நடன மாட ரொம்ப கஷ்டமா இருந்தது, கொஞ்சம் கேஓவா ஆடுவார்னு வச்சுக்கோங்களேன். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் மாறி இருக்கு. அதை பற்றி அவருடைய அப்பா, சூர்யாவுடைய அப்பா சிவக்குமார் அவர்கள் ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு. என்ன என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம நேர்களோட பகிர்ந்து கொள்ளவோ இருக்கும். இந்த நேரத்துல தங்க விலை நிலவரம் எப்படி இருக்கு நித்யா?
2: டிஎம்ஐ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 164 வெள்ளி 50 காசுங்க.
0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஐ ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
5: பணத்தை கட்டிடாதீங்க.
4: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க, காத்திருந்திருங்க.
6: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: அக்டோபர் காலையில எடுத்து வச்சிட்டோம்
1: வாங்க. அக்டோபர் மாத மேகமே அப்படின்னு ஆரம்பிக்கலாம்.
0: நிச்சயமாக சற்று முன்பாக ஷாஜஹான்தரையில இருந்து பாடலை நாம கேட்டோங்க.
1: சிங்கப்பூர் மாநிலம் எப்படி இருக்கு?
0: மழை அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ்க்கும் 34 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: சிங்கப்பூர்ல பிஎஸ்ஐ எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 7:42 நிலவரப்படி பார்க்கும் பொழுது வடக்கு பகுதியில இப்போது 13 பதிவாகி இருக்கு.
0: மேற்கு பகுதியில 19 மத்திய பகுதியில 26 பதிவாகியிருக்கிறது.
1: கிழக்கு பகுதியில 29 தெற்கு பகுதியில 35 பதிவாகி இருக்கு.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ். சுவையாக சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன். அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
5: என்ன சொல்றேன்,
1: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதம் அடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
6: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
2: ஒலி 968
7: சினிமா சினிமா
1: சூர்யா
8: சுட்டும்
1: இந்த பாடல் காட்சியில சூர்யாவுடைய நடன அமைப்பு அவ்வளவு மனசுல நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் ஹுக் ஸ்டெப் அமைஞ்சிருந்தது இல்லையா?
0: அதுக்கு மேல எனக்கு வடிவேல் அவர்களுடைய நடனம் தான் மனசுல பதியுது. ஆனா அதற்கு முன்பு சூர்யா
1: சரி, நம்ம சூர்யா வந்து தொடக்க காலத்துல அவருடைய திரைப்படங்கள்ல நடிப்பு கொஞ்சம் கஷ்டமா வந்துச்சு, நடனம் அதை விட இன்னும் மோசமா இருந்துச்சு. அது எல்லாருமே ஒத்துக்குவாங்க, ஏன்னா அவங்க அப்பாவும் அதுதான் சொல்லியிருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட வராத ஒரு விஷயத்த வர வைக்கணும் என்பதற்காக கடுமையா உழைச்சிருக்காரு. சூர்யா கிட்ட இருக்கக்கூடியது கடுமையான உழைப்பு தான்.
0: ஆமா, ஏன்னா அவர் ஆரம்பத்துல நடிக்கணும்னு ஆசைப்படல, விம்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. வேற வழி இல்லாம சினிமா துறைக்கு வர வேண்டியதாக இருந்தது. வந்த பிறகு ஒரு கதாநாயகனாக இருக்கும் போது சண்டை பயிற்சி, நடன பயிற்சி இதெல்லாம் எடுக்கலன்னா எப்படி இல்லையா? மெத்தனை போக கூட இருக்கக்கூடாது இல்லையா?
1: சரியா சொன்னீங்க. அதற்கு இப்படி எல்லாம் தன்னை தயார்படுத்திக் கொண்டாரு அப்படின்னு நம்ம சூர்யாவோட அப்பா சிவகுமார் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. வாங்க அதை கேட்கலாம்.
9: முதல் படத்துல அவர் டான்ஸ் ஆடத பாத்துட்டு மறந்து போய் கூட சூர்யாருமே படங்கள்ல டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு அவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அவங்கதான் பூவெல்லாம் கேட்டு பாடல சன்யோரிட்டான ஒரு பாட்டு வரும், அந்த சன்யோரிட்ட பாட்டை பார்த்துட்டு நாங்கள் வாபஸ் பெற்று கொடுக்குறோம்னா, அதாவது ஒரு நாளைக்கு வந்து இந்த ஜீன்ஸ் நனையிற அளவுக்கு மியூசிக் போட்டு ஒரு 10 டான்ஸ் விடுவாங்க வீட்டில். 10 நான் ஸ்டாப் டான்ஸ் ஆடி வேர்த்து ஒழுகி ஜீன்ஸ்ல நனைஞ்சு ஸ்வெட் வந்துடும். அந்த மாதிரி பண்ணி தான் அவன் பிக்கப் பண்ணான். அதே மாதிரி இப்போ நான் வந்து தொப்பையோட இருக்கேன், நான் சிக்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்கேன். சிக்ஸ் பேக் பண்ண முடியுமா? சிக்ஸ் பேக் எல்லாம் ஈஸியா பண்ண முடியாது. பார்த்தா சாதாரணமா இருப்பான், ஆனா நினைக்கிறத சாதிக்காம விடவே மாட்டான்.

0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.
1: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
2: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
1: சுவையா?
2: இந்த காஃபி.
1: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
2: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
3: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
4: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1 மாற போறேன்.
4: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
6: வருஷங்களுக்கு பிறகு அவங்க மூடிட்டாங்க, அந்த இடத்தை மூடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியோட ஆரம்பிச்சிருந்தோம்.
0: ஆனா அந்த சோகம் வந்து தொடரல. ஏன்னா 5:30 உங்களுக்காகவே ஒரு அழகான செய்தியை, அதாவது சந்தோஷமா இருக்கிறது எப்படி அப்படின்னு பகிர்ந்து கொண்டோம்.
6: ரொம்ப எளிமையான சில குறிப்புகளை வழங்கியிருந்தோம். அது மட்டும் இல்லாம நாம கண்ணழகி, குட்டி, மீனா அவங்களுடைய பாடல்களையும் கேட்டோம். 5:30 7 மணி வரைக்கும்
0: வானொலி வழியாகவும் டிக்டாக் லைவ் வழியாகவும் எங்களோட இணைஞ்சிருந்த அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. அது மட்டும் இல்லாம தொழில்நுட்பம் அப்படின்னு கையில வந்து பல உதவிகளை செஞ்சிட்டு இருக்கு, பல விஷயங்களை எளிமையாக்கி இருக்கு. ஒரு சமையல் குறிப்பு நம்ம பெறணும்னா இங்க இப்ப ஆஸ்தா அப்படின்ற செயலியும் பயன்படுத்தலாம், குறிப்புகளை டக்குனு பெற்றுக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம சூர்யா அவருடைய கடின உழைப்பை பற்றி சூர்யாவுடைய அப்பாவும் பகிர்ந்து கொண்டாரு, அதையும் கொஞ்சம் முன்னாடி கேட்டிருந்திருப்பேங்க.
6: இந்த தகவலோட வாங்க விடை பெற்றுக் கொள்கிறோம். உங்கள் வைப பேபி பிபலா,
0: ராரி பேபி நித்யா, மீண்டும் நாளை மாலை சந்திக்கும் வரை நாங்க சொல்றதெல்லாம்
6: டீய குடிங்க,
0: சந்தோஷமா இருங்க.
6: இது டீ கடை.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். 8:00 மீடியா ஹப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். சிங்கப்பூர் கட்டுமானத்துறையில் பசுமை முயற்சிகளை ஊக்குவிக்க 30 மில்லியன் வெடிக்கு மேல் நிதி ஒதுக்கவிருக்கிறது. புதிய தொழில்நுட்பங்களை சோதித்து அவற்றை அதிகம் பயன்படுத்த நிதி உதவும். கட்டுமானத்தின் போது கரியமில வாயு வெளியேற்றத்தை வழக்கத்தை விட 40 விழுக்காடு வரை குறைக்க புதிய திட்டம் வழியமைக்கும். கூடுதல் வீடுகள், ரயில் பாதைகள் கட்டப்படும் நிலையில் மனிதவள தேவையை குறைக்கவும் அது உதவும். கான்கிரீட் தயாரிப்பில் அதிக கரியமில வாயு வெளியேற்றத்துக்கு சிமெண்ட் முக்கிய காரணம். அதற்கு பதிலாக எஃகு உற்பத்தியில் கிடைக்கும் துணைப் பொருளை பயன்படுத்தி புதிய கான்கிரீட்டை ஆய்வாளர்கள் உருவாக்கியிருக்கின்றனர். அதில் வழக்கமான சிமெண்ட் பயன்படுத்தப்படுவதை விட 80 விழுக்காடு வரை குறைக்க முடியும். கரியமில வாயு வெளியேற்றமும் 65 விழுக்காடு வரை குறையும். மூத்தோரை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் சமூகத்துடன் அவர்களை ஒருங்கிணைக்கவும் நடவடிக்கைகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றன. ஆளில்லா வானூர்த்திகளை பறக்கவிடுவது, முரசு கொட்டுவது போன்றவை அவற்றுள் சில. மெத்தடிஸ்ட் வெல்ஃபேர் சர்வீசஸ் அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ள திட்டத்தின் கீழ் 16,000-க்கும் அதிகமான மூத்தோர் பயனடைவர். வாரந்தோறும் மென் ஒன்லி ஹாப்பி அவர் எனும் நிகழ்ச்சியில் பேசி பழக, விளையாட, புதிய நண்பர்களையும் உருவாக்க மூத்தோருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. மெத்தடிஸ்ட் வெல்ஃபேர் சர்வீசஸ் அமைப்பின் புதிய ஹார்மனி திட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மூத்தோர் ஒலிம்பிக்கில் சுமார் 280 பேர் பங்கேற்றனர். முதியோர் பராமரிப்பில் சுகாதாரம் மட்டுமின்றி சமூக உறவுகளும் முக்கியம் என்று பிரதமர் அலுவலக அமைச்சர் எங் ஜிமிங் கூறினார். சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கம் பராமரிப்பாளர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்கவுள்ளது. மன உளைச்சலை மேலும் சிறப்பாக கையாள்வது, மன உறுதியை மேம்படுத்துவது போன்றவற்றில் பயிற்சி கவனம் செலுத்தும். அதன் வழி சுமார் 1,500 பராமரிப்பாளர்கள் பயனடைவர். சிங்கப்பூரர்களின் ஆயுள் காலம் அதிகமாகும் நிலையில் பலர் பராமரிப்பாளர் பொறுப்பை ஏற்கின்றனர். வெல்பீயிங் ஃபார் கேர் கிவர்ஸ் எனும் திட்டத்தில் பராமரிப்பாளர்களுக்கான பங்கை மேலும் புரிந்து கொள்ளலாம். மன உளைச்சலை அடையாளம் காண்பது, கையாள்வது போன்றவற்றுக்கான ஆலோசனைகள் வழங்கப்படும். இன்று நடந்த கலந்துரையாடலில் சமுதாய குடும்ப மேம்பாட்டு மூத்த நாடாளுமன்ற செயலாளர் எரிக் ஜுவா திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதிவேகமாக மூப்படையும் சமூகத்தின் வாய்ப்புகள், சவால்கள் குறித்து கலந்துரையாடலில் பேசப்பட்டது. ஃப்ளை துபாய் விமானம் பேரழிவிலிருந்து தப்பிய விவகாரத்தில் பயங்கரவாத தொடர்பு உள்ளதா என்பது குறித்து ஐக்கிய அரபு சிற்றரசுகள் விசாரணை நடத்துகிறது. அந்த விமானத்தில் இருந்த 2 விமானிகளில்

0: நுழைந்து தாக்குதல் நடத்திய விமானியை வளைத்து பிடித்தனர். விமானத்தில் இருந்த வேறு இரண்டு ஃபிளை துபாய் விமானிகள் விமானத்தை சவுதி அரேபியாவின் டபுக் நகரில் பாதுகாப்பாய் தரையிறக்கினர். தென்கொரிய அதிபர் லீ ஜே மியோங் வடகொரியாவுடன் ராணுவ பதற்றத்தை குறைக்கும் வழிகளை ஆராயப்போவதாய் கூறியிருக்கிறார். இருதரப்பு ராணுவமற்ற பகுதியில் வெடிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் அவ்வாறு கூறினார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்பிக்கையை நிலைநாட்டுவதிலும் பேச்சை தொடங்குவதிலும் வடகொரியா தங்களுடன் கைகோர்க்கும் என நம்புவதாய் அதிபர் லீ கூறினார். தென்கொரிய ஆயுதப்படை தினத்தில் அவர் பேசினார். நாட்டின் ராணுவத்தை நவீனமயமாக்கும் திட்டத்தை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். 2030களின் நடுப்பகுதிக்குள் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிப்பது அவற்றுள் ஒன்று. ஏவுகணை தற்காப்பு ஆற்றல் மேம்படுத்தப்படும் என்றும் அதிபர் லீ தெரிவித்தார். சிங்கப்பூர் ஓட்டப்பந்தய வீராங்கனை சாந்தி பெரேரா 2 பதக்கங்களுடன் தாயகம் திரும்பியிருக்கிறார். அவரை வரவேற்க சாங்கி விமான நிலையத்தின் 3 முனையத்தில் பலரும் காத்திருந்தனர். பெரிய போட்டிகளில் கலந்து கொண்ட பிறகு நாடு திரும்புவது என்றுமே மகிழ்ச்சி என்று பெரேரா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவர் 2026 ஆசிய விளையாட்டுகளில் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கமும் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளியும் வென்றுள்ளார். 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 2 முறை தங்கம் வென்ற முதல் பெண் என்ற சாதனையும் அவரை சேரும். வெற்றியை கொண்டாடி வருவதாக அவர் கூறினார். தமது அடுத்த இலக்கு 2028 அமெரிக்காவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டி என்று பெரேரா சொன்னார். சிங்கப்பூரின் தெக்வாண்டோ வீரர் டேரன் யாப் வரலாறு படைத்துள்ளார். ஆண்கள் தனிநபர் பூம்சே பிரிவில் அவர் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுகளின் தெக்வாண்டோ போட்டியில் பதக்கம் வென்றுள்ள முதல் சிங்கப்பூரர் யாப். 8 வீரர்கள் பங்கேற்ற இறுதிச் சுற்றில் தாக்குதல், தற்காப்பு ஆகியவற்றை இணைத்து ஒருங்கிணைந்த அசைவுகளை அவர் வழங்கினார். அதற்காக அவர் 4வது இடத்தை பிடித்தார். அதன் வழி பிலிப்பீன்ஸ் வீரருடன் இணைந்து வெண்கலப் பதக்கம் வென்றார். தென்கொரிய தங்கப்பதக்கம் வென்றது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
2: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
3: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
2: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
3: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
2: தொடர்புக்கு
3: 8854 8989 8 9. நெட்லி வந்தாச்சு,
2: டென்ஷன் போயாச்சு.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாட்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் உ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
7: மீடியா காபூலி 9:68 ஹிந்தி பாடல்கள். It's time for some Hindi tunes on your favorite station, only 96.

0: குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: GED ஏகோன் and engineering. அறியுங்கள் 6371-1105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
3: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: You're listening to Hindi Numbers on Mediacom Only 968.
4: Mediacom Only 968 Hindi பாடல்கள்.

0: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
1: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
0: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
1: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
0: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
1: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
2: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
3: 20th ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300 மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம். மீடியா கபூலி 9:08 ஹிந்தி பாடல்கள்.
4: You're listening to Hindi Numbers on Only 968.

0: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்டரிங், தொலைபேசி 8183 9075.
3: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்து விட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏற்றியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.

0: Listen to Hindi numbers. Thank you for listening to Moody 98.
1: வணக்கம். 9:00 மீடியாகா போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். சிங்கப்பூர் கட்டுமானத்துறையில் பசுமை முயற்சிகளை ஊக்குவிக்க 30 மில்லியன் வெள்ளிக்கும் மேல் நிதி ஒதுக்கவிருக்கிறது. புதிய தொழில்நுட்பங்களை சோதித்து அவற்றை அதிகம் பயன்படுத்த நிதி உதவும். கட்டுமானத்தின் போது கரியமில வாயு வெளியேற்றத்தை வழக்கத்தை விட 40 விழுக்காடு வரை குறைக்க புதிய திட்டம் வழியமைக்கும். கூடுதல் வீடுகள், ரயில் பாதைகள் கட்டப்படும் நிலையில் மனிதவள தேவையை குறைக்கவும் அது உதவும். கான்கிரீட் தயாரிப்பில் அதிக கரியமில வாயு வெளியேற்றத்துக்கு சிமெண்ட் முக்கிய காரணம். அதற்கு பதிலாக எஃகு உற்பத்தியில் கிடைக்கும் துணைப்பொருளை பயன்படுத்தி புதிய கான்கிரீட்டை ஆய்வாளர்கள் உருவாக்கியுள்ளனர். அதில் வழக்கமான சிமெண்ட் பயன்படுத்தப்படுவதை 80 விழுக்காடு வரை குறைக்க முடியும். கரியமில வாயு வெளியேற்றமும் 65 விழுக்காடு வரை குறையும். மூத்தோரை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் சமூகத்துடன் அவர்களை ஒருங்கிணைக்கவும் நடவடிக்கைகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றன. ஆளில்லா வானூர்த்திகளை பறக்கவிடுவது, முரசு கொட்டுவது போன்றவை அவற்றுள் சில. மெத்தடிஸ்ட் வெல்ஃபேர் சர்வீசஸ் அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ள திட்டத்தின் கீழ் 16,000-க்கும் அதிகமான மூத்தோர் பயனடைவர். வாரந்தோறும் மென் ஒன்லி ஹாப்பி அவர் எனும் நிகழ்ச்சியில் பேசி பழக, விளையாட, புதிய நண்பர்களையும் உருவாக்க மூத்தோருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. மெத்தடிஸ்ட் வெல்ஃபேர் சர்வீசஸ் அமைப்பின் புதிய ஹார்மனி திட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மூத்தோர் ஒலிம்பிக்கில் சுமார் 280 பேர் பங்கேற்றனர். முதியோர் பராமரிப்பில் சுகாதாரம் மட்டுமின்றி சமூக உறவுகளும் முக்கியம் என்று பிரதமர் அலுவலக அமைச்சர் எங் சீமிங் கூறினார். ஃப்ளை துபாய் விமானம் பேரழிவிலிருந்து தப்பிய விவகாரத்தில் பயங்கரவாத தொடர்பு உள்ளதா என்பது குறித்து ஐக்கிய அரபு சிற்றரசுகள் விசாரணை நடத்துகிறது. அந்த விமானத்தில் இருந்த 2 விமானிகளில் ஒருவர் மற்றவரை கத்தியால் குத்தியதற்கு பயங்கரவாத தாக்குதல் நோக்கமாயிருக்கலாம் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் சிலர் கோடி காட்டியிருந்தனர். சக விமானியால் தாக்கப்பட்ட இந்திய விமானி சுமித் மச்சரை இஸ்ரேல், இந்தியா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். தாக்கப்பட்ட போதும் மச்சரும் சக பயணிகளும் அசம்பாவிதம் நடக்காமல் தடுக்க உதவினர். மச்சரை தாக்கியதாக சந்தேகிக்கப்படும் இணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். விமானம் துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் நோக்கி சென்று கொண்டிருந்த போது சம்பவம் நடந்தது. விமானம் 30 வினாடிக்குள் கிட்டத்தட்ட 14,000 அடி கீழிறங்கியதாக கூறப்படுகிறது. பயணிகளும் விமான ஊழியர்களும் விமானி அறைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்திய விமானியை வளைத்து பிடித்தனர். விமானத்தில் இருந்த வேறு 2 ஃப்ளை துபாய் விமானிகள் விமானத்தை சவுதி அரேபியாவின் டபுக் நகரில் பாதுகாப்பாக தரையிறக்கினர். ஆசியானில் நாடுகளுக்கு இடையிலான மின்சார வர்த்தகத்தை அதிகரிக்க சிங்கப்பூரும் உலக வங்கிக் குழுமமும் 3 ஆண்டு கூட்டு திட்டத்தை தொடங்கியுள்ளன. இயற்கை எரிசக்திக்கு ஆசியான் மாறிவரும் நிலையில் வட்டார மின்சார கட்டமைப்பை மேலும் இணைப்பது நோக்கம். ஆசியான் மின் கட்டமைப்பு திட்டங்களுக்கு தடையாக இருக்கும் விதிமுறைகள், நிதி சார்ந்த சவால்கள் ஆகியவற்றுக்கு தீர்வு காணவும் கூட்டு திட்டம் உதவும். வெவ்வேறு நாடுகளின் மின்சார கட்டமைப்புகள் வழியாக மின்சாரத்தை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடு

வென்ற முதல் பெண் என்ற சாதனையும் அவரை சேரும். வெற்றியை கொண்டாடி வருவதாக அவர் கூறினார். தமது அடுத்த இலக்கு 2028 அமெரிக்காவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டி என்று பெரேரா சொன்னார். சிங்கப்பூர் கார்பந்து குழு ஃபீஃபா ஆசியான் கார்பந்து போட்டியில் தற்போது மலேசியாவுடன் விளையாடி வருகிறது. இந்தோனேசியாவின் பண்டுங் நகரில் 8:30 ஆட்டம் தொடங்கியது. மலேசியா 2 புகுத்திவிட்டது. சிங்கப்பூருக்கு இன்று வென்றே ஆக வேண்டிய நிலை. வெற்றி பெற்றால் சிங்கப்பூர் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பும் பதக்கம் பெறும் வாய்ப்பும் வலுவாகும். தற்போது பட்டியலில் மலேசியாவுக்கு அடுத்து 1 வித்தியாசத்தில் 3 இடத்தில் உள்ளது சிங்கப்பூர். முதல் இடத்தில் இந்தோனேசியா. ஆட்டத்தை மீவாட்ச் தளத்தில் பார்க்கலாம். இம்மாதம் 5 வரை மீவாட்ச் தளத்தில் அனைத்து ஃபீஃபா ஆசியான் கிண்ண ஆட்டங்களையும் நேரடியாக பார்க்கலாம். சிங்கப்பூரின் தெக்வாண்டோ வீரர் டேரன் யாப் வரலாறு படைத்துள்ளார். ஆண்கள் தனிநபர் பூம்சே பிரிவில் அவர் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுகளின் தெக்வாண்டோ போட்டியில் பதக்கம் வென்றுள்ள முதல் சிங்கப்பூரர் யாப். 8 வீரர்கள் பங்கேற்ற இறுதிச் சுற்றில் தாக்குதல், தற்காப்பு ஆகியவற்றை இணைத்து ஒருங்கிணைந்த அசைவுகளை அவர் வழங்கினார். அதற்காக அவர் 4 இடத்தை பிடித்தார். அதன் மூலம் பிலிப்பீன்ஸ் வீரருடன் இணைந்து வெண்கலப் பதக்கம் வென்றார். தென்கொரியா தங்கப்பதக்கம் வென்றது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: வணக்கம், வருக வருகன்னு வரவேற்பது. நான் ரஃபி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒரு நாளைக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். நேற்று நானும் நவீனா ரெண்டு பேரும் விடுப்புல இருந்தா யாழினி நிகழ்ச்சியை வழங்கியிருந்தாங்க. இன்னைக்கு நான் வந்துட்டேன். எங்கடா நவீனா காணும் அப்படின்னு தேடாதீங்க, அவர் நாளைக்கு வந்துருவாரு. இன்னைக்கு மருத்துவ விடுப்புல இருக்கிறாரு. அன்னைக்கே நீங்க அவர் குரலை கேட்கும்போது செவ்வாய்க்கிழமையே ஒரு மாதிரியா கொண கொண்டு இருந்திருக்கும். அதனால அவர் கொஞ்சம் விடுப்புல இருக்கிறாரு, வந்துருவார் நாளைக்கு. வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்குவோம். இன்னைக்கு வியாழக்கிழமை அக்டோபர் முதல் தேதியில நம்ம இணைந்திருக்கிறோம். கிடுகிடுகிடுன்னு நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அக்டோபர் மாதமும் வந்துடுச்சு. இந்த அக்டோபர் மாதம் அனைவருக்கும் நல்ல மாதமா அமையணும்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம பேச போறோம், காத்துருங்க. தலைப்போட கொஞ்ச நேரத்துல நான் வரேன்.
1: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
2: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
1: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அணியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
2: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
1: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
2: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
3: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
4: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
5: இதுல என்ன அதிசயம்? அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
4: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
5: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
4: தொடர்புக்கு
5: 8854 8989. நெட்லி வந்தாச்சு,
4: டென்ஷன் போயாச்சு.
6: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
7: இரவின்

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
1: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில நேர்கள் இணைந்திருக்கீங்க. இன்னைக்கு நம்ம புதுசா ஒன்று செய்யறதை பத்தி யோசிக்க போறோம். இந்த புதுசா செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப பேர் வந்து முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் என்ன சொல்லி வளர்த்துருப்பாங்கன்னா, எதையும் செஞ்சிடாத புதுசா, புதுசா செஞ்சேன்னா அது உனக்கு வெற்றியை தராது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா சில பேர் அதெல்லாம் கேட்காம அவங்க புதுசா தொடங்கி வெற்றி பெற்றிருப்பாங்க வாழ்க்கையில. அப்படி நீங்க புதுசா ஏதாவது தொடங்கி வெற்றி பெற்றிருக்கீங்களா? புதுசா தொடங்கினது உங்களுக்கு பயன் அளிச்சிருக்கா? ஏன்னா இப்போ உள்ள இந்த யுகத்தில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று புதுசா நம்ம செய்ய என்ன செஞ்சீங்க நீங்க? சில பேர் குடும்பத்தில் வியாபார பின்னணியே இருக்காது அவங்களுக்கு, அந்த பேக்ரவுண்ட் சொல்றாங்க இல்லையா, வியாபாரம் செஞ்சு பழக்கமே இருக்காது. ஆனா நீங்க ஒரு ஆள் வந்து வியாபாரத்தை தொடங்கி வெற்றி பெற்றிருப்பீங்க, வெற்றி கண்டிருப்பீங்க. நீங்க அப்படிப்பட்ட ஒருத்தரா இருந்தீங்கன்னா நீங்க சொல்லலாம். அல்லது அதை செய்யறதுக்கு நீங்க தயக்கம் காட்டுனீங்களா? அப்படி தயக்கம் காட்டுனீங்கன்னா அதை செய்யாம விட்டதுக்கான அந்த காரணத்தையும் சொல்லுங்க, அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். புதுசா ஒன்னு எடுத்து செய்யறதுக்கான தைரியம் உங்ககிட்ட இருக்கா, அதையும் சொல்லுங்க. நீங்க தொடர்ந்து இணைந்திருங்க. இது 9:06 கேட்டு

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950 8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது ஒன்பது அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300க்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.

காரியத்தை எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தாமல் முன்வைத்த காலை பின் வைக்காமல் நீங்கள் ஏதாவது செய்து முடித்திருக்கிறீங்களா? அதாவது அது உங்களுக்கு பழக்கமில்லாத ஒன்றாக இருக்கலாம், அதை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ராணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப தைரியமாக யாருக்குமே பழக்கலை, அவங்க குடும்பத்தில் இந்த வியாபாரம் செய்து யாருக்குமே பழக்கலை, ஹோம் பிஸ்னஸ் நாங்கள் தொடங்கி இன்றைக்கி ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு எங்களுடைய ஹோம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை ரொம்ப தயங்கி தான் நான் தொடங்கினேன் அப்படின்னு ராணி சொல்லியிருக்கிறாங்க. எதற்காக தயங்கினீங்க ராணி அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சரி, உங்களோட ஹோம் பிஸ்னஸ் சிறப்பாக போகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சிறப்பாக நீங்கள் ஆகும் அப்படின்னு தெரியாமலே தொடங்கின விஷயங்கள் இருக்குதா, அதை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சொல்லுங்கள், தொடர்ந்து இணைந்துருங்க. 9678898 ஜீனி படத்துல இருந்து பாடலுங்க, ரஹமானுடைய இசையில மாஷு இயற்றிய பாடல்.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம். இன்று அக்டோபர் மாதம் முதல் தேதி நாணய செலாவணி விகிதம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 28 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 46 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 71 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 20 சென்ட்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம்.
0: இன்னைக்கு உங்களுடைய மனசாட்சி சொல்லி இருக்கும், இதை வந்து செய்யாதே, இதை செஞ்சேன்னா நீ வந்து வெற்றி பெற முடியாது அப்படின்னு கூட உங்க மனசாட்சி சொல்லி இருக்கலாம். மனசாட்சி பிரகாரம் நடந்திருந்தீங்கன்னா செய்யாம விட்டுருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கோம், இது செஞ்சு பாரு, வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவே அப்படின்னு. சரி, நண்பர்கள் கூட சொல்லியிருக்கலாம் நீ செய்யாத அப்படின்னு, மனசாட்சி சொல்லியிருக்கோம் சரி செய்யின்னு, இப்படி இருந்திருக்கலாம் இல்லையா. அப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்தது, ஆனால் இன்றைக்கு அந்த தயக்கமே தேவையில்லை, நான் வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒன்றாக இருக்கலாம். அதாவது உங்களுக்கு பரிச்சயமே இல்லாத ஒன்று நீங்கள் எடுத்து செஞ்சுருப்பீங்க, அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். தர்ஷன் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய பயணம், சிங்கப்பூருக்கு வந்த பயணத்தை சொல்கிறாரு. அது வந்து முன்ன பின்ன எங்கள் குடும்பத்தில் யாருமே வெளியூருக்கு போனதில்லை, ஆனால் நான் முதல்ல கால் எடுத்து வைத்து வந்தேன், எனக்கு அது வெற்றி அளித்திருக்கு அப்படின்னு சொல்லணும். பயந்து பயந்து தான் வந்தேன், எனக்கு வந்து எல்லாரும் உதவி செஞ்சாங்க, ஆனால் இன்னைக்கு வந்து நான் ஒரு வெற்றி பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு தர்ஷன் சொல்லி இருக்கிறார்.

0: ஏற்பாடு விளக்க எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: 8679664646
2: தொடர்புகொள்ளலாம்.
3: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: பணம் பத்தும் செய்யும், பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
6: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட முடியாதுல்ல. நேத்து ஃபிளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
7: அன்பான வாடிக்கையாளர்களே, ABC முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
8: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
9: என்ன நடந்தது போய் கேளுங்க.
10: இரவு நாட்டம் நிகழ்ச்சியில இன்னைக்கு எதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா, முதல் முறை நீங்க யாரையும் கேட்காம செய்த ஒன்றா கூட இருக்கலாம், அது வெற்றி பெறுமா தோல்வி பெறுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதை யாரும் செய்ததில்லை என் குடும்பத்தில், நான் தான் முத முதல்ல இந்த புதுசாக செய்து பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் அடியெடுத்து செய்து வெற்றி கண்ட ஒன்றாக இருக்கலாம், செய்து கைவிட்ட ஒன்றாக இருக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். அது புதுசாக எடுக்கும்போது என்ன நினச்சி நீங்கள் எடுத்தீங்க, அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதான் ஷீலா இப்போ அனுப்பி வைத்திருக்கிறாங்க. அவங்க சொல்கிற இந்த விஷயத்தை கேட்டால் டிரைவிங் கற்றுக்கிறவங்க ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிப்பாங்க போல இருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வீட்டில் அவங்க அப்பாவுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, அம்மாவுக்கு கிடையாது. அவங்க வீட்டுக்கு ஒரே பிள்ளை, அதனால எடுக்கவா வேணாமான்னு யோசிச்சுட்டு போய் எடுக்கிறதுக்கு போனாங்க. அப்பா ரொம்ப ஊக்கம் கொடுத்தாரு, அம்மாவும் கூட ஊக்கம் தான் கொடுத்தாங்க எனக்கு, ஆனால் என்னவோ தெரியல 15 முறை எடுத்து பார்த்தேன், எனக்கு வரல, அதனால விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 15 முறையா? ஒரு 2-3 தடவை நீங்கள் எடுத்திருந்தா கூட எனக்கு புரியுது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, 4-5 வாட்டி எடுத்திருக்கேங்க அப்படின்னு. 15 முறையா அப்படின்னு தான் நான் கேள்விப்படுறேன். சரி, நீங்கள் இன்னும் ஒரு முறை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். ஷீலா, உங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது, ஆசை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்து பார்க்கலாமே. அதற்கு வயது வந்து அதுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து பார்க்கலாம், முயற்சி செய்து பார்க்கலாம், தப்பு இல்லை. ரீட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வேலையை சொல்கிறாங்க, வேலைக்கு போனதில்லை, ஆனால் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் என் கணவருடைய மறைவுக்கு அப்புறம் தான் நான் வேலைக்கே போக ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நான் வேலைக்கு போனதில்லை, வீட்டில் வந்து எல்லா வேலையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வாழ்க்கை வந்து புரட்டி போட்டதுனால வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நான் ஆளானேன். ஆனால் பாருங்கள், அதை நான் எடுத்து செஞ்சதுனால இன்றைக்கி ஓரளவுக்கு என்னுடைய தேவைகளை என்னால் சமாளிக்க முடியுது அப்படின்னு ரீட்டா சொல்லியிருக்கிறாங்க. அது அப்படி தான் இருக்கணும். ஆரம்பத்திலேயே வந்து நீங்கள் கொஞ்சம் வேலையில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது அவ்வளோ தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லலாம், கஷ்டம். ஆனால் இப்போ திடீர்னு வேலை செய்யணுங்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் இல்லையா?

0: எனிமி படத்தில் இந்த பாடல் கேட்டீங்க. விவேக் ஏற்ற பாடல் தமன்னேசோட சில பாடல் இடம்பெற்றது. அதன் அடுத்து இப்ப குண்டூர் காரம் என்ற படத்திலிருந்து தமன்னேசோட சில இன்னொரு பாடல் சஹி டி மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா பாடியிருக்கும் பாடலை கேட்டுட்டு வருவோம். அதுக்கப்புறம் நேர்கள் யாராவது கருத்து சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களோட பகிர்ந்து கொள்றேன். தொடர்ந்து நீந்திருங்க. ஒலி 9:06 கேட்டாலே பரவசம்.
1: டே தம்பி, அந்த ஐஸ் வாட்டர் எடுத்து கொடு.
2: இந்த பூமிக்கு முதல் வணக்கம், ரசிக மகாஜனங்களுக்கும் வணக்கங்கள். சமயம் ஏழாக சாயந்தரம் நீராக குளிர்ந்த காத்தே சிலித்து சிறகடிக்குதே. ஒரு பக்கம் மனசுல தாசு மாமா, மறுபக்கம் நேர்மையுள்ள இளவரசம் மேல ஒரு ஆசதாமா. எந்த ரமோலா டான்சிங் பார்ட்டி என்றும் அழியாதது.
1: இன்னும் இனுக்க வைக்கலாமா?
3: ஏ ரமோலா, இந்த பிள்ளைக்கும் சேலை கட்டி உள்ளான்ல.

0: என்ன அப்படி பாக்குறீங்க? அவன் சோகத்துக்கு அவன் தான் லிரிக் ரைட்டர். எழுதுங்க, மடிச்சு போட்டுருங்க.
1: கொஞ்சம் மடக்கி தட்டு.

பயந்து பயந்து நீங்க தொடங்கின ஒன்னா இருக்கலாம். முதன் முதல்ல நீங்க எடுக்கிறதுக்கே அதை வந்து ரொம்ப தயக்கம் காட்டியிருப்பீங்க, இதை எடுக்கணுமா வேணாமா அப்படின்னு. ராஜன் தன்னுடைய பிள்ளைகள் வந்து நாய்க்குட்டி ஒன்று வாங்கணும் வாங்கணும் வாங்கணும் ரொம்ப அடம் பிடிச்சிருக்கிறாங்க. மகளுடைய பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு அவரும் முடிவு எடுத்துட்டாரு. ஆனா அவங்க குடும்பத்தில் மாடு ஆடெல்லாம் வளர்த்த அனுபவம் இருக்கு, ஆனால் நாய்க்குட்டி நாங்கள் வளர்த்ததில்லை, அதுவும் வாங்கி வளர்த்ததில்லை. தெருவில் இருக்கிற நாய்களெல்லாம் நாங்கள் வந்து சோறு போட்டு வளர்த்துருக்குறோம். வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அதை பற்றி இன்னும் புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வாங்குறதுக்கு முன்னால் இந்த இம்பால்ஸ் பாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, சரி வாங்கிடுவோம் நண்பர் வீட்டில் இருக்குது நாமளும் வாங்குவோம் அப்படின்னு. ஆனால் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதுக்கு உணவுக்கே வந்து கொஞ்சம் அதிகமாக செலவாகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிக்கலை. அது மட்டும் இல்லை, மருத்துவ செலவு இருக்குது அந்த பிராணிக்கு. இது எல்லாத்தையும் நான் யோசிக்காமல் வாங்கலை, ஓரளவுக்கு எனக்கு தெரியும் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு. ஆனால் அதுக்கான நேரத்தை அதிகமாக செலவழிக்கணும். இப்போ பாருங்கள், என் மகன் வந்து படிக்கிற வயசில் இருக்கிறாங்க, அவங்க அவ்வளோ பராமரிக்க முடியாது, அவங்க பாசம்தான் காட்ட முடியும். ஆனால் பராமரிக்கிறதெல்லாம் பெற்றோருடைய கடமை ஆகுது, அதனால் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு நான் இப்போ யோசிக்கிறேங்க அப்படின்னு ராஜன் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி அந்த செல்லப்பிராணி இல்லாமல் எங்களால் இருக்கவும் முடியலை, அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப பின்னி பிணைந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு.

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
2: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
1: எதை பத்தி பேசுறீங்க?
3: நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
1: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
3: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
1: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: இரவு நாட்டம் நிகழ்ச்சியில நேர்கள் இணைந்திருக்கீங்க, உங்க விருப்ப பாடல் அங்க வந்துகிட்டு இருக்கீங்க. அதற்கு முன்னால முரளிகிருஷ்ணன் ஏதோ சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு முத கேப்போமா நம்ம.
8: வணக்கம் திரு ரஃபி.
7: வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கிறேன்.
8: முரளிகிருஷ்ணன் பேசுறேன்.
7: சரி,
8: நான் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன். இப்ப வந்து ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்த ஏஐன்னு சொல்றாங்கல்ல, அதுனா என்னன்னு தெரியாது. நான் பாட்டுக்கு பேப்பர்ல படிப்பேன், ஆனா ரொம்ப அதுல ஆர்வம் காட்ட மாட்டேன். அப்புறம் நம்ம சிங்கப்பூர் அரசாங்கம் அந்த ஸ்கில் ஃபியூச்சர் அது டிசம்பருக்குள்ள முடியும் நாங்களேன்னு சொல்லிட்டு அதுல கோர்ஸ்ல சேர ஆரம்பிச்சேன். சரி, என்ன கோர்ஸ் சேரலாம் அப்படின்னும் போது, சரி ஏஐலயே சேர்ந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 2-3 கோர்ஸ் அதுல சேர்ந்த அப்புறம், அதுக்கப்புறமா ஓரளவு அதுல ஒரு ஆர்வம் வந்தது. அதுக்கப்புறமா அந்த டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரி பிப்ரவரியில் வேறு சில இந்த கம்யூனிட்டி கிளப்லாம் வந்து சிசிலாம் கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய சிங்கப்பூரில் வெவ்வேறு இடத்துல அவங்க வந்து ஊக்குவிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கலந்துக்கிட்டு இப்போது ஓரளவு நல்ல தேர்ச்சி பெற்றுட்டேன்னு சொல்ல முடியும். ஓரளவு நல்ல நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது வந்து என்னுடைய நான் வெற்றியாக பார்க்குறேன். நன்றி ரஃபி.
7: நன்றி, நன்றிங்க. இப்படிதாங்க நம்ம வந்து தெரியாமலேயே வந்து சில விஷயங்களை போய் தலையிடுவோம், சில வேலைகளில் அது வந்து இவ்வளோதானா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இதுக்காக இவ்வளோ பயந்துகிட்டு இருந்தோம் நம்ம அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில தான் நீங்களும் இறங்கி இருக்கிறீங்க, வெற்றியும் பெற்றிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, வாங்க உங்களுடைய விருப்ப பாடல் அங்கத்துக்கு நம்ம போவோம். நேர்களே, பல நேர்கள் பாடலை விரும்பி கேட்டு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. என் பாடல் இன்னைக்காவது வருமா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. வருங்க, நேரம் இருந்தா நான் வந்து ஒளிபரப்புவேன் உங்களுடைய பாடலை. ராஜாத்தி ரோஜாக்கிளி படத்துலேருந்து முதல் பாடல் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த பாடலை வந்து சுசி கேட்டிருக்கிறாங்க, 3வது நாளாக கேட்கறாங்க பாடலை போடுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. இதோ பாடல் வந்துகிட்டே இருங்க. நடிகர் ராஜேஷ் நடித்த திரைப்படம் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க பாடலை கேட்போம்.

0: நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-11-968.
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்.
0: 9678-8968.
3: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
3: இது உங்களுடைய இரவு நிலாட்டம்.
2: பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
6: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
7: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
8: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
9: 8679-66646.
10: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ்.
8: நிகழ்ச்சியின் 2வது பாடலுக்கு வந்திருக்கிறோம். முகமது ரசாக் கேட்டிருக்கிறாரு, மல்லிப்பு வச்சு வச்சு வாடுதே பாடல போட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. போடுவோங்க, உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க. மதுஸ்ரீ பாடியிருக்காங்க, வெந்து தணிந்தது காடு படத்திலிருந்து ரஹமான் இசையில் தாமரை ஏற்றியது.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை விரும்பி கேளுங்க. நேற்று வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு ஞாபகப்படுத்தலாம் என்ன பாடல் வேணும் அப்படின்னு. ரோஸி கேட்டிருக்கிற பாடலோட நிகழ்ச்சி தொடர்ந்து இடம்பெறுது. அபூர்வ சகோதரிகள் படத்திலிருந்து பாட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க, ஆனா என்ன பாட்டுன்னு நீங்க சொல்லலையே. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நாலு பாட்டு என் கைவசம் இருக்கு. இப்ப அதுல ஒரு பாட்டை உங்களுக்காக எடுத்து போடுறேன். எங்கெங்கே நீ தான் அங்கங்கே அந்த பாடல் தான் கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாப்பி லஹரியோட இசையில பாடலை கேட்டு வருவோம். இது உங்களுடைய ஒலி 968 கேட்டாலே பரவசம். உலகம்
1: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம். கத்தூ

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
3: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியெடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
4: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரிலாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
6: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
5: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
6: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
5: தொடர்புக்கு
6: 8858 8899 8854 8989. நெட்லி வந்தாச்சு,
5: டென்ஷன் போயாச்சு.
7: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
9: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் உ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் 1

0: இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சி தொடர்ந்து இடம்பெறுது. 10:24 ஆயிடுச்சு நேரம். இந்த நேரத்துல நீலா வடிவேலு பாடலை விரும்பி
1: கேட்க
0: இருக்காங்க.
1: வணக்கம் ரஃபி.
0: வணக்கம் வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கமா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரபி,
0: சொல்லுங்க.
1: எனக்கு வந்து கண்ணம்மா படத்துல இருந்து பாட்டு போடுங்க ரபி.
0: என்ன பாட்டு வேணும்?
1: செல்வங்கள் செல்வங்கள் இங்கே செல்வர்கள் அங்கே, அந்த பாட்டு ரபி. எல்லாரீஸ்வரி அம்மா பண்ண பாட்டு
0: எனக்காக
1: போடுங்க.
0: உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேப்போமா எல்லாரும் சேர்ந்து?

0: இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய பாடல்களை நீங்க முடிவு பண்ணிட்டு எங்க கிட்ட சொல்லுங்க. என்ன பாட்டு வேணும்னு அந்த பாடல் வெளியேற்றதுக்கு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 11:30 வரைக்கும் உங்களுடைய விருப்ப பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. சரி, இன்னைக்கு எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா நேயர்களுக்குமே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்றேன். ஆரம்பத்துல தொடக்க இந்த ஸ்டார்டிங் ட்ராபல்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் லேசா இருந்தது, எனக்கு தொண்டை கொஞ்சம் காஞ்சி போச்சு. அதுதான், வேற ஒரு எதுவும் இல்லை. சில வேளைகள்ல அப்படியே கண்ணை வந்து சுருக்கிட்டு பார்த்த மாதிரி இருந்திருக்கும் செய்தியை. அது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு அடுத்த முறை நான் முயற்சி பண்றேங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவு. அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்து வணக்கம்.
1: நியூஸ்
0: பாத்தீங்களா, நன்றிங்க, ரொம்ப
1: நன்றி
0: தேவி, உங்களுக்காக பாடல் ஒண்ணு வருதுங்க, கேளுங்க மகிழுங்க. தொடர்ந்து நீந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198,
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்,
0: 967-88-968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
0: புதிய பாடல்களையும் நம்ம நேயர்கள் கேட்கலாம், பழைய பாடல்களையும் நீங்க கேட்கலாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலா. எங்களுடைய உறுதி என்னன்னா, கூடுமான வரைக்கும் உங்களுடைய பாடல் எடுத்து நாங்க ஒளியேற்றுவோம். அது என்ன பாடலா இருந்தாலும் நாங்க முயற்சி செய்வோம் ஒளியேற்றுவதற்கு அப்படிங்கிற அந்த உறுதியை நாங்க கொடுத்திருக்கிறோம். அந்த உறுதியின்படி அடுத்து என்ன பாடல் வருது?
3: வணக்கம் மாமா ரஃபி.
0: வணக்கம்
3: ரஃபி, நான் பிள்ளைங்க ராமு பேசுறேன்.
0: சொல்லுங்க ராமு.
3: நான் கேட்கிற பாட்டு வந்து சின்ன பாட்டு கேட்டா, கைராசி படத்துல கண்ணும் கண்ணும் பேசியது உன்னால் நண்டோ, அந்த மாதிரி வரும் பாட்டு.
0: சரி,
3: அந்த பாட்டு கேட்கலாம் பாக்குறேன், இருந்தா போறீங்களா?
0: சரி,
3: ஓகே, ரொம்ப நன்றி. அப்படி இன்னைக்கு நேரம் இல்லாட்டி பரவாயில்ல, வேறு நாள் போட்டாலும் பரவாயில்ல, வேறு நாளும் நான் கேட்பேன். ஓகே,
0: ரொம்ப நன்றிங்க. பின்னங்கில இருந்து ராமு அடிக்கடி நமக்கு அனுப்புவாரு, அவர் கேட்டிருக்கிற பாடலை இன்னைக்கு ஒளியேற்றுவோம். கைராசி படத்துல இருந்து பாடல் வருதுங்க, கேளுங்க மகிழுங்க, ஒளியோட தொடர்ந்து இணைந்துருங்க.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
3: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
2: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
3: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
2: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
3: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
4: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
5: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா
6: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல. ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
5: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
6: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியா வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையாட அழைங்க. 6333988888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg. உங்க mirakab.sg/ready set grow.
7: இரவிலாட்டம் 10:41. சுகந்தியின் பாடல் அடுத்து இடம்பெறுகின்றது. அனந்த கிருஷ்ணா படத்தில் இடம்பெற்ற பாடல், வித்யாசாகரோட இசையில் இடம்பெற்ற இந்த பாடல் அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க, ஞாபகப்படுத்தியிருக்காங்க. ஹரிணியின் குரலில் பாடல் ஒலிக்கின்றது.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
4: தொலைபேசி மூலமா அழைங்க
5: 669-1198.
3: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
4: வாட்ஸ்அப் மூலமாக
5: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்.
3: 967-88-968.
5: உங்க விருப்ப பாடல்களை
4: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
3: இரவினில் நாட்டம் நிகழ்ச்சிக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு பிரான்சிஸ். ஆனா பிரான்சிஸ் உடைய பாடலை கடந்த சில நாட்களாக ஒளியேற்ற முடியவில்லை. மறுபடியும் அவர் முயற்சி செய்திருக்கிறாரு. பிரான்சிஸ் என்ன சொல்றார் கேப்போமானமே?
6: ரஃபி ப்ரோ, can you put this song?
3: என்ன பாட்டு?
6: பாட்டு இருந்தால் யார் ஒருவர், if you don't mind.
3: ஒரு பாடலை நீங்க ஒளியேற்ற முடியுமா? என்ன பாடலாவும் இருக்கலாங்க. டி எம் சௌந்தரராஜன் பாடல்னா அவங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க அப்படின்னு மாயா டெய்லர் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்காட்லாந்துல இருந்து அனுப்பி வைத்திருக்கிறாங்க. மாயா, நீங்க வந்து டி எம் சௌந்தரராஜனுடைய பாடல் எந்த பாடலா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்காகவே இந்த பாடல், அதாவது பிரான்சிஸ் கேட்டார் இல்லையா டி எம் சௌந்தரராஜன் பாடல், அந்த பாடல் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்களும் கேட்டு மகிழ்ச்சி.

0: இரவிலாட்டம் நிகழ்ச்சியில வந்து இணைந்திருக்கிறாங்க விஜயா. அவங்க ஞாபகப்படுத்திருக்காங்க இன்னைக்கு நடிகர் திலகம் செவாலியர் சிவாஜியின் நினைவு நாள் அப்படிங்கறத அவங்க ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க.
1: நான் விஜயா தான் பேசுறேன். சிவாஜியோட நினைவு நாள்ங்கறத எல்லாரும் மறந்துட்டாங்களோ. ஒரு சிறந்த நடிகருங்க, குரல் நடை இந்த உச்சரிப்பு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்.
0: நீங்க அவரோட
1: படத்துல உள்ள பாடல்களும் நல்லா இருக்கும். அதை நினைவு அவர் நினைவா அன்னைக்கு ஒரு பாட்டு கேட்கலாம் நினைக்கிறேன்.
0: நிச்சயமா கேட்கலாம்.
1: அவன் தான் மனிதனா என்னமோ ஒரு படத்துல இன்று ஆலோலம் இசைக்கும்.

0: பாடிடும் மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். ரொம்ப அழகான பாட்டுங்க அது. அது அதுக்கு அந்த பாட்டு இன்னொரு பாட்டு கூட இருக்கு.
1: என்ன பாட்டு?

0: ரொம்ப அழகான ஒரு பாட்டு, ரெண்டு பாட்டு லேசா ஒரு பாட்டு போடுங்க. நிறைய பாட்டு இருக்கு எனக்கு நினைவுல வந்தது இந்த ரெண்டு பாட்டு தான். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம் விஜயா. முத முதல்ல நீங்க ஞாபகப்படுத்தினீங்களா அந்த பாடலே உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். வேளாளி விழிகள் பாடலை கேட்டு வருவாங்க. அந்த பாடல் என்ன படம் சொன்னீங்க நீங்க? அந்த படம் இல்லைங்க, இது என்னை போல் ஒருவன் படத்துல இடம்பெற்ற பாட்டு.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950 8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392-2122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
2: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர்

0: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
1: பாட்டு கிடைக்குமா?
2: கடலே இல்லையா?
3: ஆனா எங்க கிட்ட இருக்கு.
4: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு.
0: 1.5 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
4: ராஜன் நாகேந்திராவுடைய இசையில பாலி இயற்றிய பாடல். இது வந்து ஒரு மொழிமாற்று திரைப்படம், அந்த படத்துல இருந்து பாடல் வருதுங்க. அதுக்கப்புறம் கும்மி அடி பெண்ணை கும்மி அடி ஒரு குழு பாடல், இது செல்லமி படத்துல. அந்த பாடலை யார் விரும்பி கேட்டான்னு கொஞ்ச நேரத்தை சொல்றேன்.

0: இரு நிலவுகள் படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்டோம். மாலா, ரொம்ப நன்றி மாலா. இன்னைக்கு அக்டோபர் முதல் தேதி 1928 பிறந்தவர் தான் நடிகர் திலகம் செவாலியர் சிவாஜி கணேசன். நினைவு நாள் வந்து 21 ஜூலை மாதம் 2001 அவர் இறந்தாரு 72 வயதுல. ஆக இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். அவருடைய பாடல்களையும் நீங்க நிகழ்ச்சியில சேர்த்துக் கொள்ளலாம், கேட்கலாம். அந்த பாடல்களை ஒளியேற்றதுக்கு நான் காத்துக்கிட்டே இருக்கேங்க.
1: உங்களுக்கு தெரியுமா
0: இன்னைக்கு அக்டோபர் முதல் தேதியில நம்ம இணைந்திருக்கிறோம், என்னென்ன நாட்கள் இன்னைக்கு அனுசரிக்கப்படுது அப்படிங்கறத பாத்துருவோமா? நம்ம இன்னைக்கு இன்டர்நேஷனல் காஃபி டே அனுசரிக்கிறாங்க. காஃபி டே அண்மையில தான் வந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பல நாட்கள் வருது. இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் காஃபி டே. யார் யாரெல்லாம் காஃபி பிரியர்கள் இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமான நாள் இது. வேர்ல்ட் வெஜிடேரியன் டே, சைவ உணவை சாப்பிட்றவங்களுக்கான நாளும் இன்னைக்கு தாங்க. இன்னைக்கு அனைத்துலக அளவில் பல நாட்கள் கொண்டாடப்படுகின்றன. இன்டர்நேஷனல் மியூசிக் டே இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. இசை யார் யாரெல்லாம் ரசிப்பாங்களோ அவங்க எல்லாருக்குமான நாள் இது. சரி, யார் தான் ரசிக்க மாட்டா இசை? எல்லாரும் இசையை ரசிப்பாங்க இல்லையா? இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் என்ற ஒரு நாளும் இன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது. அக்டோபர் முதல் தேதி வயது முதிர்ந்தவர்களுக்கான ஒரு நாள் இன்னைக்கு. அவங்களுக்கு நல்லது செய்யுங்க, அவங்களுக்கு பக்க பலமாக இருங்க, அவங்களுக்கு கவனித்துக் கொள்ளுங்க என்பதை ஞாபகப்படுத்தும் ஒரு நாள் தான் இன்னைக்கு. இன்டர்நேஷனல் ரெக்கூன் அப்ரிசியேஷன் டே. ஒரு வகையான விலங்கு இது, உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. பல முறை விலங்கியல் தோட்டத்துக்கு போகும்போது நீங்கள் அங்கே பார்த்துருக்கலாம். அந்த விலங்கை வந்து இன்னைக்கு நம்ம நினைத்து பார்க்கணும். அதை வந்து அப்படியே அருக விட்டுறக்கூடாது. நம்ம அந்த இனத்தை நம்ம வந்து பேணி பாதுகாக்கணுங்கிறத ஞாபகப்படுத்தும் ஒரு நாள் தான் இன்னைக்கு. அதோட இந்த நாளை என்னால சொல்லாம இருக்க முடியாதுங்க. சிடி பிளேயர் டேங்கறதையும் இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. நம்ம வேலையோட சம்பந்தப்பட்டதாச்சே, எப்படி நான் விட முடியும்? சிடி பிளேயர் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், நம்ம கண்ணில் படாம இருக்கலாம், ஆனா ஒரு காலத்துல அது நம்மளை மகிழ்வித்து இருக்கு. இசையோட சம்பந்தப்பட்ட ஒரு நாள் இன்னைக்கு. சிடி பிளேயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நினைச்சு பாருங்க.
2: இத்தகைய விலை வழங்கியோர்
3: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும்

0: அடிக்கடி ஏர்கோனை கூப்பிடு. வீடு கடை அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
1: ஜிஇடி ஏர்கோன் அண்ட் என்ஜினியரிங் அறியுங்கள். 6371111005 புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
2: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
3: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
2: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
3: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
2: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
3: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: இரவின் லாட்டம், இரு கண்கள் மூடும் இசையின் ஓட்டம், தொடர்ந்து வரும் கீதம், இந்த காற்றில் சேர்ந்திடும் பரவசம் பரவசம், இரவின் லாட்டம்.
2: இரவின் லாட்டம் நிகழ்ச்சிக்கு வருக வருக மறுபடியும் உங்களை வரவேற்பது நான் ரஃபி. இன்னைக்கு எங்களுக்கே அப்படியே தப் கொடுக்குற மாதிரி, அதாவது எங்களுடைய பணியை எடுத்து இவரே செய்து வர போல இருக்கு. எப்படி தொடங்குறாருன்னு கேட்டு பாருங்களேன்.
5: ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் மனதின் குரல் ஹரிவரசன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் இருக்கு.
2: சரி,
5: சாங் சொல்றேன். எனக்காகவும் என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபுக்காகவும் டெடிகேட் பண்ணுங்க.
2: நிச்சயமா.
5: படம் பேர் வந்து பாத்தீங்கன்னா செல்லமே. அதுல வந்து சாங்கோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கும்மியடி பெண்ணை கும்மியடி, எங்க கோலவையா போட்டு கும்மியடி. ஆக்சுவலி ஒரு பையன் ஒரு பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து இவதான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்ற ஒரு அழகான பாடல். சோ இதை எனக்காக டெடிகேட் பண்ணணும்.
2: சரி, உங்களுக்காக. நீங்கள் கேட்டீங்களையா, அந்த பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. செல்லமே படத்துலேருந்து அழகாக நீங்கள் வந்து அது காரணமும் சொல்லி உங்களுடைய வருங்கால மனைவிக்காக நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் முத்துக்குமார் இயற்றிய பாடல், ஹரிஜராஜோட இசையில் கேட்டு வருவோம். குழு பாடல் நான் சொல்லிட்டேன், வாங்க பாடலை கேட்டுட்டு வருவோம்.

0: குமியடி பாடல நம்ம கேட்ட நேரிலே ஹரி ஜெயராஜோட சில பாடல் வந்தது. விஜயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடி இருந்தாங்க இல்லையா, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப நன்றி விஜய் பாராட்டுக்கு. அடுத்து ஒரு குரல் பதிவு யார் அனுப்பி வச்சிருக்கா அப்படிங்கறத பாப்போம். என்னமே
1: வணக்கம் ரஃபி, நான் லதா பேசுறேன்.
0: சொல்லுங்க லதா.
1: எனக்கு பிடித்த பாடல் வந்து வெண்ணில் ஆடை படத்துல இருந்து கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல.
0: சரி,
1: அந்த பாடலை செஞ்சு ஒளிபரப்பு செய்ய முடியுமா? நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஏற்கனவே கேட்டீங்க அன்னைக்கு ஒளியேற்றம் இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிற அந்த பாடலை நம்ம கேட்டுருவோம். இதற்கிடையில சிவாஜி கணேசன் அவருடைய பாடல்களையும் நிகழ்ச்சியில நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். பாடல்கள் வந்ததுன்னா அவருடைய பாடல் இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தை பார்க்காம அதிகமா உங்களுக்கு அந்த பாடல்கள் ஒளியேற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஒளி 9:30 டிக்கெட் அளிப்பார் அவசியம்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
2: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
2: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரபர சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைய செல்லுங்கள் wondershop.sg.
5: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
6: தொலைபேசி மூலமா அழைங்க
7: 669-1198.
5: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
6: வாட்ஸ்அப் மூலமாக
7: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்.
5: 9678-8968.
7: உங்க விருப்ப பாடல்களை
6: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
7: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
5: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றன. 11:20 நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. கல்லுக்குள் ஈரம் இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு, அதை யாரு கேட்டிருக்கான்னு பாத்துருவோம்.
8: வணக்கம் ரஃபி, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கீங்க?
8: சொல்லுங்க ரஃபி. இன்னைக்கு வந்து கல்லுக்குள் ஈரம் திரையில இருந்து எண்ணத்தில் ஏது சொல்லுன்றது அந்த பாடல விரும்பி கேக்குறேன். இந்த நேரத்தில் ஒளியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் உங்களுக்கும் ரஃபி,
5: ஓகே,
8: வணக்கம் ரஃபி.
5: நன்றிங்க, உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்க ஜானகியின் குரலில்.

சுலக்ஷனாவுடைய பாடல் தொடர்ந்து இடம்பெறுதுங்க. பாடல் தலைப்பு பூ மாலையில் ஓர் மல்லிகை, ஊட்டி வரை உறவு படம். நடிகர் சிவாஜி கணேசன், நடிகை கே ஆர் விஜயா, பாடகர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். வெளிவந்த ஆண்டு 1967. எல்லாத்தையும் சொன்ன அந்த சுலக்ஷனாவுக்கு நன்றி. இன்னைக்கு வந்து அவருடைய பாடலை நீங்க விரும்பி கேட்டிருக்கீங்க, சிவாஜி கணேசன், ஏன்னா அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு, அதனால பாடல் விரும்பி கேட்டிருக்கீங்க. ஊட்டி வரை உறவு படத்துல இருந்து பாடல் வருகிறது, கேட்போமா?

நிறைவான பாடலுக்கு நம்ம வந்துட்டோம் நேர்களே. அபு வந்து தனது சகோதரிகளுக்காக விரும்பி கேட்டிருக்கும் பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவை நாடுகின்றது. மாதமோ ஆவணி பாடலை கேட்டிருக்கிறாரு. உத்தரவின்றி உள்ளே வா படத்திலிருந்து எம்எஸ்பியோட இசையில கண்ணதாசன் இயற்றிய பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா.

0: கொச்சியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நடிகை அமலா பால் திரைப்படங்களையும் கதாபாத்திரங்களையும் தேர்ந்தெடுக்கும் தனது அணுகுமுறை குறித்து பேசியிருக்கிறார். தான் எப்போதும் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடிக்கவே விரும்புவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஒரே மாதிரியான பாத்திரங்களை மீண்டும் மீண்டும் செய்ய விருப்பம் இல்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். இதற்கிடையே அவர் சொன்ன ஒன்று என்னவென்றால், நான் மறுபடியும் திரைக்கதையை தேர்ந்தெடுக்கும் போது ஆடை படம் போல் இன்னொரு படத்தை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்று உறுதியாக கூறியிருக்கிறார். கடந்த 2019 ரத்னகுமார் இயக்கத்தில் தான் நடித்த ஆடை படத்தை திரும்பி பார்க்கும் போது அமலா போல் இப்போது அது போன்ற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்பேன் என்று நான் நினைக்கவில்லை. இப்போது ஆடை போன்ற ஒரு படத்தில் நடிக்குமாறு என்னிடம் கேட்டால் நிச்சயம் நான் அதில் நடிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
0: ஒலி 9 நீர்கள் இணைந்திருக்கீங்க. அவ்வை சண்முகி படத்திலிருந்து ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கிறேன். யாருக்காக? நடிகை மீனாவுக்காக. ஏன்னா அவங்களுடைய பாடல்களை தான் நம்ம ஒளியேற்றுக்கிட்டு இருக்கிறோம். இவ்வாறு கலைஞராக ஒளியில வலம் வந்துகிட்டு இருக்கிறாங்க நடிகை மீனா. தேனிசை தன்றல் தேவாவோட இசையில ஹரிஹரன் பாடியிருக்கும் பாடல் திரைப்படத்தில் கமல்ஹாசன் மீனா தோன்றிய காட்சி உங்களுக்கு ஞாபகம் வருதா?

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: ஒலி 9:06 உங்களுக்காக மலரும் நினைவுகள் அங்கம் இடம்பெறுது. இரவணி நாட்டம் நிகழ்ச்சியில மலரும் நினைவுகள் எதை கொண்டு வரும், உங்களுக்கு ஒரு ஞாபகத்தை கொண்டு வரும், ஒரு பாடலை ஒளியேற்றுவதன் மூலமா அந்த ஞாபகத்தை உங்களுக்கு நம்ம கொண்டு வருவோம். இப்ப இந்த பாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் எடுத்து வைத்திருக்கிற பாடல் 2002 வந்த பாடல். அந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். எனக்கு இந்த பாடல் இடம்பெறும் போது நான் வேலையில செய்து கொஞ்ச காலம் தான் ஆயிருக்கும். அந்த நேரத்துல சிடியில தான் நம்ம பாடலை கேட்போம். ஏன் இந்த சிடியை ஞாபகப்படுத்துறேன், இன்னைக்கு வந்து சிடி பிளேயர் டே, சிடியை வந்து ஞாபகப்படுத்துகிற ஒரு நாளாக இருக்கிறதுனால தான் சிடியில் வந்த இந்த பாடலை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். மணிரத்னம் வந்து தயாரித்த திரைப்படம் 5 Star. இந்த திரைப்படத்தில் வந்து பிரசன்னா, கனிகா, கிருஷ்ணகுமார், சந்தியா, மங்கை, கார்த்திக் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இத்திரைப்படத்திற்கு இசை வந்து ஸ்ரீராம் பரசுராம் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இசையமைத்திருக்கிறாங்க இந்த திரைப்படத்திற்கு. அருமையான பாடல்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. அதில் ஒரு பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். 5 Star திரைப்படத்தில் ரயிலே ரயிலே பாடல் பி உன்னிகிருஷ்ணன் பாடியிருப்பார். பரசுராம் ராதா என்ற தலைப்பில் தான் அவங்க இசை வழங்கியிருந்தாங்க ரெண்டு பேரும். கணவன் மனைவி பா விஜய் இந்த பாடலை வந்து இயற்றியிருக்கிறாரு. அவரும் பல படங்களை நடிச்சிருக்கிறாரு, உங்களுக்கு தெரியும். வாங்க இன்னைக்கு இந்த பாடல் நம்ம கேட்டு வருவோம். இந்த பாடல் உங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகத்தை கொண்டு வருது அப்படிங்கிறதே நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122 வாரத்தில் 7 நாட்களும்.
3: சொகுசு கப்பல்ல உல்லாச பயணம் போக போறீங்களா? இருங்க,
4: பணத்தை கட்டிடாதீங்க.
3: இப்ப இருக்கிற கைபேசியை விட்டுட்டு புது கைபேசி வாங்க போறீங்களா? இருங்க,
4: பணத்தை கட்டிடாதீங்க.
3: விழா காலத்துக்கான சட்டையும் சரி, பலகாரங்களும் சரி, அதுக்கும்
4: பணத்தை கட்டிடாதீங்க.
3: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க, காத்திருந்துருங்க.
5: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
6: I want to go out and buy food. Bring me downstairs.
5: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
7: Akong, you eat already.
5: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பள்ளிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
3: எங்களுடைய வலைப்பதிவுகளை கேட்க மறந்துடாதீங்க. சிங்கப்பூரின் குற்ற செயல்கள் உங்களுக்காக தொகுப்பா வந்து நாங்க தொகுத்து வைத்திருக்கிறோம் ஒலி வடிவில். அதை போய் நீங்க மீ லிசன்ல தான் கேட்கணும். இன்னைக்கு காதல் பாடல்கள் இடம்பெற்றுக்கிட்டு இருக்கும் போது, அதாவது 12 மணிக்கு மேல, எதை பத்தி பேச போறோம்னா, ஒரு காலத்துல நம்ம பார்த்து பயந்த ஒன்று இன்னைக்கு நம்மிடையே வந்து அது ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு உள்ள ஒன்று தான் வந்து இன்னைக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் தலைப்பா பேசுறதுக்கு. ஒரு காலத்துல இதெல்லாம் நம்ம இப்படி கூட கற்பனை பண்ணி பார்த்துருக்க மாட்டோம், ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற சிலவற்றை நம்ம தெரிந்து கொள்ள போறோம். 12 மணிக்கு பிறகு நம்ம பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 968 கேட்டாலே பரவசம் உங்களுக்காக. ஓ, இந்த காதல் இன்னைக்கு காதலிக்கவில்லை பாடல் வந்துகிட்டு இருக்கு. சத்தம் போடாதே படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜாவோட சில நாமத்துக்குமாரோடைய வரிகளை வந்து அர்ணன் சுவாமி மற்றும் யுவன் சங்கர் ராஜா குழுவினர் பாடியிருக்காங்க. அதாங்க இன்னைக்கு என்ன நவீன் இல்ல, ஆனா யுவன் சங்கர் ராஜா பாடல் வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படிதானே? அவர் இல்லாமலும் அந்த பாடல் வரும். நாளைக்கு வந்தாருன்னா அதிகமா வரும், அவ்வளவுதான்.

0: ருசியாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன். அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
2: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சி தான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
3: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
4: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
5: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
6: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
7: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
8: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.

0: புத்தம் புதிய ஒரு நாள்ல நம்ம சந்திக்கிறோம் நேர்களே. இன்னைக்கு அக்டோபர் முதல் தேதியை கடந்து இரண்டாம் தேதிக்கு வந்துட்டோம். வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது வார இறுதியை வரவேற்கும் ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நேர்களே. உங்களுக்காக காதல் பாடல்கள், அருமையான பாடல்கள் எடுத்து வச்சிருக்கிறேங்க. 180 கதாநாயகன், ராயன், மதராசி, சென்னை காதல், ஆதவன், பாசமலர்கள் போன்ற படங்கள்ல இருந்து பாடல்கள்லாம் வரிசையா வந்துகிட்டே இருக்கு. கேட்க மறந்துடாதீங்க. இடையே ஒரு காலத்துல நம்ம பார்த்து பயந்தோம் இதெல்லாம், ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்வோமா? தொடர்ந்து வாங்க என்னோட
1: லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: ஒரு காலத்துல நம்ம பார்த்து இதை பயந்துருப்போம், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பயம் விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மனிதர்கள் எதெல்லாமும் புதுசு புதுசா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இவர் வந்து தொடங்கி வச்சாரு, ஸ்டீவ் இர்வின். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இன்னைக்கு அவர் நம்மிடையே இல்லை, ஆனா அவருடைய மகன் இன்னும் தொடர்றாரு, முதலைகளோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அவரு. இன்னும் பலரும் இதையே செய்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, காணொலியை பார்த்தேன், முதலைகளோட தான் இவரும் வந்து பழகிறாரு. ஆனா என்ன சொல்றாரு அந்த காணொலியில, நீங்க வந்து முதலைகளோட இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. என்ன இதுல வந்து அவர் பழக்கிறாருன்னா, அந்த முதலைய அவருடைய பேச்சை கேட்க வைக்கிறாரு, உணவை கொடுத்து பேச்சை கேட்க வைக்கிறாரு, அப்படிதான் பழக்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா எல்லா முதலைகளும் பேச்சை கேட்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இவர் வந்து ஒரு 10-15 முதலைகளை வளர்க்கிறாரு. அவருடைய பண்ணை அது, அல்லது அவர் வேலை செய்யற இடமா இருக்கலாம். அதுல கையில வந்து ஒரு கம்பை வச்சிருக்கிறாரு, அந்த கம்பை வச்சுக்கிட்டு தான் பழக்கிறாரு. அந்த கம்பை வந்து அசைக்கிறாரு, எடுத்து முன்னாடி வைக்கிறாரு முதலைகள் வந்து முன்னாடி வரும்போது. அப்புறம் வந்து அந்த முதலைகளும் அப்படி பின்வாங்கிடுது, அந்த கம்பை பார்த்ததோட பின்வாங்கிடுது. ஆக அதை பழக்க வைத்திருக்கிறாங்க, முதலைகளுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. அந்த தலையை போய் அவர் படுக்கிறாரு, வாயெல்லாம் தொட்டு பாக்குறாரு. ஒரு காலத்துல இதெல்லாம் நம்ம செய்ய பயந்ததுங்க, இன்னைக்கு பாருங்க எவ்வளவு நெருக்கமா பழகுறாங்க அப்படின்னு. இன்னொரு பண்ணையில் வேற ஒரு நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, முதலைகளை அப்படியே தூக்கி கொஞ்சிறாங்க, கையில் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்தோனேஷியாவில் சமீபத்தில் ஒரு காணொலியை நான் பார்த்தேன். ஒரு முதலையே அவங்க வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, வீட்டிலே வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து கோழியை வந்து அவங்க உணவாக போடுறது இதெல்லாம் வந்து செய்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதை வந்து அந்த வன காப்பகம் வந்து எடுக்கும் போது அவங்க கிட்ட வந்து, இல்லை நீங்கள் வளர்க்கக்கூடாது, இது மக்களுக்கு வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடியது, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஆபத்தை விளைவிச்சிடும் அப்படின்னு பயத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பெண்மணி வளர்த்தாங்க இல்லையா, அவங்க கதறி அழகிறாங்க. ஏதோ ஒரு பூனையோ நாயோ வளர்த்த மாதிரி கதறி கதறி அழகிறாங்க. ஐயோ என்னுடைய செல்ல பிராணியை பிரிச்சிடாதீங்க என்கிட்ட இருந்து அப்படின்னு. அப்போ பாருங்க, மனிதர்கள் ஒரு காலத்தில் பயந்த இது வந்து இன்னைக்கு என்னவாயிடுச்சு, அவங்களோட செல்ல பிராணி ஆயிடுச்சு. முதலைகளை கூட செல்ல பிராணியை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நான் எங்க போய் சொல்லுவேங்க?
1: இது காதல் புரியுதுல்ல.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக

0: ஒரு காலத்துல நம்ம பயந்த ஒன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமராக்கு முன்னாடி நிக்கிறது. கேமராக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு பலருக்கும் ஒரு பயம் இருக்கும். அது மட்டும் இல்லாம வெக்கப்படுவாங்க. சரியா, அது பயங்கிறதோட ஒரு வெக்கம் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வரவே மாட்டாங்க, வேண்டவே வேண்டாம், எனக்கு இந்த கேமரா முன்னாடி நின்னெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி சர்வசாதாரணமாக எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது கேமராவை வைத்து உக்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காலம் மாறிக்கிட்டு இருக்கு. எது எதுக்கெல்லாம் பயந்தாங்களோ, பேசுகிறதுக்கே சில பேர் பயப்படுவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறாங்க, பொருட்களை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களை கவரணுங்கிறதுக்காக எதெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு பயந்தாங்க சில பேர். ஆனால் இன்றைக்கி சாப்பிட்றது பயம் இல்லை. ஏன் சாப்பிட்றதுக்கு பயப்படுறாங்கன்னா உடம்பு போட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த முக்பங்கிற ஒரு வீடியோ வந்திருக்குல்ல, அது வந்து என்ன செய்கிறாங்கன்னா வீடியோக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு சாப்பாடையும் வச்சுக்கிட்டு அதிகமாக சாப்பிட்றாங்க. அது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குங்க. அதாவது எல்லாரும் பார்க்குற ஒரு காணொலியாக போய்கிட்டு இருக்கு. ஆக அப்படியெல்லாம் செய்கிற ஒரு பெண்மணி சமீபத்தில் சாப்பிட்டு அதனால வந்த கோளாறுனால சீனாவில் உள்ளவங்க இறந்தே போயிட்டாங்க அவங்க. ஆக பாருங்க, ஒரு காலத்தில் வந்து எது எதுக்கெல்லாமோ பயந்தாங்க. கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கு பயந்தாங்க, பேசுறதுக்கு பயந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சராக ஆயிட்டாங்க. உட்காந்து சாப்பிட்றதுக்கு பயந்தவங்க வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. அதாவது ஒரே ஒரு பிளேட்டில் மட்டும் வச்சு சாப்பிட்டா பரவாயில்லைங்க, ஒரு தட்டில் சாப்பிட்டா பரவாயில்ல. ஆனால் அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னா, ஒரு பெரிய தட்டு, தாம்பூலம் மாதிரி ஒரு பெரிய தட்டு, அதில் அதிகமான பொருளை வைத்து அவங்க சாப்பிட்றாங்க. அதுதாங்க பயம் போயிடுச்சு எல்லாருக்கும். நோய் வருங்கிற பயமும் இல்லை, உடம்பு பெருத்துருங்கிற பயமும் இல்லாம போச்சு.
1: உங்க விருப்ப பாடல்களும் இடம்பெறும். அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்க.
2: Awesome.

0: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
1: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்கள்.

ஒரு காலத்துல நம்ம பார்த்து பயந்தது இன்னைக்கு நிஜமா நம்ம கண்ணு முன்னால் நடக்கும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி நம்ம இதுக்கெல்லாம் பயந்தோம்? ஒரு காலத்துல வாகன ஓட்டுநரே இல்லாத வாகனம் வரப்போகுதுன்னு முன்பு சொல்லியிருந்தாங்கன்னா நான் நினைக்கிறேன் எல்லாரும் நடுங்கி இருப்பாங்க அப்படின்னு. என்னங்க வாகன ஓட்டுநர் இல்லாத வாகனமா? அது எப்படியே இருக்க முடியும்? தண்டவாளத்தில் போகிற ரயிலில் உட்கார்றதுக்கே சில பேர் பயப்படுவாங்க. அதை வந்து ஓட்டுநர் இல்லாமல் ஓட்டணும்னா, ஏன்னா தண்டவாளத்தில் தானே போகுது, சரியான பாதையை நோக்கி போயிடும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் சாலையில் போகிற அந்த வாகனத்தை ஓட்டுநரே இல்லாமல் வந்து செலுத்தணும்னா எப்படிங்க அது அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்பெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதை சாத்தியமாக்கி இருக்கிறாங்க. அதாவது வாகன ஓட்டுநர் இல்லாமலேயே வாகனம் வந்து செலுத்தப்படுறது, அது வந்து தன்னிச்சையாக வந்து அது சொந்தமாகவே பயணம் செய்யும் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்குமே சில பேருக்கு அந்த பயம் இருக்குது. ஓட்டுநர் இருந்தாலே வாகனம் ஒழுங்காக ஓட்ட முடியாது சில வேளைகளில், ஓட்டுநரே இல்லாமல் அது எப்படிங்க அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. அதனால் ஒரு காலத்தில் நம்ம வந்து ஓட்டுநர் இல்லாத வாகனமா அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஓட்டுநர் இல்லாத வாகனமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துடுச்சு. ஒரு காலத்தில் அது கேட்டு நம்ம பயந்தோம், இப்போ அந்த பயம் இல்லை.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்கள்.
1: அதிகமான பதிவுகள், எல்லாமே அதிகமா
2: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல. ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னிலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
1: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
2: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீரேகோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க. 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekov.com.sg. உங்க mirekov.sg/readysetgrow.

0: ஒளிவட்டம் தோன்றும்
1: காதல் பாடல்கள் உங்கள் இரவில் ஆட்டத்தில்.
2: இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது, ஒரு காலத்தில் பயந்து செய்யாமல் இருந்தது, பயந்து செய்த ஒன்று இன்னைக்கு பயமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு. பெற்றோர் எதுக்கு பயந்தாங்க? பிள்ளைங்க கீழே போய் விளையாடுறது பரவாயில்ல, அதாவது வீட்டிலேருந்து கீழே போய் அவங்க பந்து விளையாடுறது பரவாயில்ல, ஆனால் அதுவே செவத்துக்கு செவர் குதிச்சு விளையாண்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க பெற்றோர்? அதெல்லாம் செய்யாதடா, எங்கேயாவது விழுந்தன்னா அடிக்கடி பட்டுச்சுன்னா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? சில பெற்றோர் பிள்ளைங்க அப்படி செஞ்சாங்கன்னா பிரம்பு எடுத்து வெளுத்து கூட இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, பெற்றோர் சொன்னாலும் சொல்லாம இருந்தாலும் அவங்க கோழியா கூவினாலும் கூட என்ன நடக்குது? பிள்ளைங்க கேட்கறாங்களா? சில பிள்ளைங்க, நான் எல்லா பிள்ளைங்களையும் சொல்லல, சில பிள்ளைங்க காணொலி எடுத்து போடுறாங்க, அதாவது த பாக்கான்னு சொல்லக்கூடிய சுவத்துக்கு சுவர் மாறுறது, அதாவது தாவுறது. எப்படி தாவுறாங்க அவங்க? அதுவும் அந்த சுவர் வந்து ரொம்ப தாழ்ந்த இடத்துல இருக்கிற சுவர் கிடையாது, அது நல்ல உயரமான கட்டடங்களில் இருக்கக்கூடிய சுவர், 60வது மாடி 70வது மாடி, அங்கேருந்து ஒரு சுவற்றிலிருந்து இன்னொரு சுவற்றுக்கு அவங்க தாவறது தான் அவங்களுடைய அந்த சாகசமே. அந்த சாகசத்தை ஒழுங்காக செஞ்சாங்கன்னா பரவாயில்ல, காரணம் தப்புனா மரணம்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய சாகசம் இருக்கும். பெற்றோர் சொன்னால் கேட்பாங்களா? இப்போ அவங்களுக்கு தேவை வந்து பெற்றோருடைய அனுமதி கிடையாது, மக்களுடைய அந்த லைக்ஸும் ஃபாலோவும் மட்டும்தான். எனவே அதை அவங்க செய்கிறாங்க. ஒரு காலத்தில் நாம் பயந்தது இன்றைக்கி பயமே இல்லை.

0: எப்படிங்க காதல் பாடல்லாம் கேட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பாடல்களை வழங்கி நானும் விடைபெற்றுக் கொள்ள போகிறேன். மீண்டும் இன்றிரவு நவீனோட நான் வந்து உங்களை சந்திக்க போகிறேன். எனவே காத்துக்கிட்டு இருங்க. அதற்கு இடையில் இன்னைக்கு ஒரு மணிலேருந்து காலையிலேருந்து இடம்பெற்ற நிகழ்ச்சி எல்லாம் ஒரு மணிலேருந்து வரப்போகுது. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் இடம்பெற்ற நிகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு தொகுத்து வைத்திருக்கிறோம். சில சுவாரஸ்யமான துணுக்குகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து இணைந்துருங்க. ஒலி 9:08 மூன்று மணிக்கு மேலே பழைய பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. 5 மணிக்கு மேலே செவ்விசை பிரியர்களுக்கான நிகழ்ச்சி. 6 மணிக்கு மேலே வணக்கம் சிங்கை நம்ம ரவியும் சஜினியும் உங்களை சந்திக்கிறதுக்கு ஓடோடி வந்துருவாங்க. இப்பொழுதுக்கு விடைபெற்றுக் கொள்வது நான் ரஃபி. மீண்டும் சந்திப்போம்.
1: இது காதல் புரியுதுல்ல?

0: ரவி, சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இணையதளத்துல பல மோசடிகள் நடந்து
1: கொண்டிருக்கின்றன. இதை தொலைச்சாங்க, அதை ஏமாத்தினாங்க, இப்படி வந்தாங்க, அதை சொன்னாங்க.
0: நம்ம மக்கள், சிங்கப்பூரர்கள் பலர் வந்து இந்த மோசடிகள்னாலேயே வந்து பணத்தை நிறைய இழக்கிறாங்க.
1: இல்ல உண்மை சஜினி, இதனால என்ன ஆகுதுன்னா, தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப் அனுப்பினாலும் அவங்கதான் அனுப்புறாங்களா, அவங்கதான் உண்மையில முட்ட பேசுறாங்களா, ரெண்டு தடவை சரி பார்க்கணும்.
0: அதை சொல்லுங்க, மோசடிக்காரர்கள் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க.
1: சரி,
0: அந்த லிங்க நாம தப்பி தவறி கிளிக் செய்து விட்டோம், தட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னா, அங்கே இருந்து அதுவும் இந்த மாதிரிதான் பரவும். இப்ப சமீபத்துல வந்து இந்த சிடிசி வவுச்சர்ஸ் எல்லாம் வேற இருக்கு இல்லையா, இந்த பற்றுச்சீட்டுகளுக்கு என்றே சமூக வலைதளங்கள்ல நிறைய மோசடி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. விளம்பரங்கள்
1: மோசடிக்காகவே வழங்கப்படுற சிறப்பு எண் இருக்கு இல்லையா, அந்த எண்ணை அவங்க தொடர்பு கொள்ளலாம். அது ஒரு வழி.
0: 1799 என்பதுதான் இந்த சிறப்பு எண்.
1: அதுக்கப்புறம் இந்த ஸ்கேம் ஷீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலி இருக்கு சஜினி, அதை நீங்க வந்து பதிவிறக்கம் செய்து கொண்டீங்கன்னா உங்க கையெழுத்து தொலைபேசியில, அதன் வாயிலாகவும் இப்படிப்பட்ட சம்பவங்களை குறைத்துக் கொள்வதற்காகவும் முறியடிக்கிறதுக்காகவும் நீங்க பயன்படுத்திக்கலாம்.
0: அது மட்டும் இல்ல, இப்ப யாராவது உங்ககிட்ட வந்து இந்த சிடிசி பற்றுச்சீட்டுகளை பற்றி செய்தி அனுப்புனாங்கன்னா, முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா, அந்த லிங்க கிளிக் செய்யாம நீங்க இந்த இணையதளங்களுக்கு சென்று இந்த விளம்பரம் சரியானதா அப்படின்னு பார்த்து கொள்ளணும். சரி பார்த்து கொள்ளணும். அதற்கு நீங்க போக வேண்டிய இணையதள முகவரி go.gov.sg/cdcv அல்லது vouchers.cdc.gov.sg.
1: ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு நீங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசை பாதுகாப்பா வச்சுக்கணுமா இல்லையா?
0: ஆமா.
1: ஆக பாதுகாப்பு வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப அவசியம். அதுக்காக தான் இந்த தகவலை நாங்க கூட பகிர்ந்துகிட்டோம்.

மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏற்றியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை வணக்கம் சிங்கை நான் ஜீனி 2.0
1: சத்ரி ஏந்திருங்க
2: எதுக்கு
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
3: We gonna blow the speakers, baby.
4: ஒலி எங்கேயும் எப்போதும்
5: பறக்கிறது பருமல
4: உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களோட
5: அப்படி
2: காதல் மலர்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு சிங்கப்பூரர், ஆனா வெளிநாட்டுல நான் இப்ப வசிக்கிறேன், இங்க நான் ஒரு கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் வந்து அப்படியா, உன் கடையா, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: நல்ல விஷயம் தானே.
2: அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் கடைக்கு இப்ப நீங்க வந்து முதலீடு செஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுடைய ஆதரவை இதன் வாயிலாக நீங்க தெரிவிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: இருங்க, இவரும் அதை நம்பி காசை எடுத்து கொடுத்திருக்காரு.
2: ஆமா,
1: அதுக்கப்புறம் ஏமாந்துட்டாரு.
2: ஆமா, 80,000 வெள்ளிய அவங்க மோசடி செஞ்சிட்டாங்க. அது கூட பிரச்சனை இல்ல, இந்த காசை, அதாவது இந்த பணத்தை மீட்பதற்காக ஒரு வழக்கறிஞர நாடி போயிருக்காரு. அங்கேயும் ஏமாந்துட்டாரு, 10,000 வெள்ளிய இழந்துட்டாரு.
1: பாருங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு கணம் யோசிக்க சொல்லுது. இன்னொரு கணம், இதுக்கு நாமளும் விதிவிலக்கல்ல, நமக்கு கூட நடக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. காரணம், சில பேர் சில நேரத்துல நாம எப்ப தனிமையில இருக்குமோ அல்லது அன்பை தேடுறோமோ அதை பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. தப்பு பண்றவங்க அவங்களா இருந்தாலும் அதன் விளைவுகள் நமக்கு வரும்போது மனசுக்கு ஒரு மாதிரியாதான் இருக்கு. ஆக இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு நடக்க கூடாதுன்னு சொன்னா, இந்த பாருங்க, முன்பின் தெரியாதவங்க, நீங்க சந்திக்காதவங்க, நேர்ல பார்த்து பேசாதவங்க, அவங்களோட நீங்க தொடர்பு கொள்ளும் போது கொஞ்சம் ஒரு கணம் 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதே நேரத்துல உங்களுக்கு தெரிந்தவங்க, உங்க கண் முன்னால இருக்கிறவங்க அல்லது அதிகாரிகள் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி வேலைகளை செய்யறவங்கள நீங்க விடவே கூடாது. நேரா போய் காவலர்கள்கிட்ட சொல்லணும்.
2: ஆமா, புகார் செய்யணும், இவங்களை கையும் கழுவுமா பிடிக்கணும்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறாங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
3: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
4: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
5: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
6: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
7: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
8: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
9: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
7: என்னது சொய்யனு கேக்குமா?
8: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
7: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
8: திங்கள் முதல் வெள்ளி வரை
7: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
4: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க்யூ.

0: இன்றைய பொன்மொழிய நமக்காக பார்த்து பார்த்து அனுப்பிச்சிருக்காங்க நேயர் மேனகா.
1: குடிசையில் இருப்பவர் எல்லாம் ஏழையும் அல்ல, மாளிகையில் இருப்பவர் எல்லாம் பணக்காரரும் அல்ல, மன திருப்தியோடு இருப்பவரே உண்மையான பணக்காரன்.
0: பிரம்மாதமான இந்த கூற்று மீண்டும் உங்க செவிகளுக்கு. குடிசையில் இருப்பவர் எல்லாம் ஏழையும் அல்ல, மாளிகையில் இருப்பவர் எல்லாம் பணக்காரரும் அல்ல, மன திருப்தியோடு இருப்பவனே உண்மையான பணக்காரன்.

0: சஜினி
1: சொல்லுங்க,
0: ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீங்க பின்பற்றும் ஒரு வழிமுறை என்ன?
1: இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நிபுணர்கள் மருத்துவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, புரத சத்து நமக்கு நிறைய தேவைப்படுகின்றது, நார் சத்தும் தேவைப்படுகின்றது. அது மட்டும் இல்ல, வைட்டமின் சியும் நமக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. வயதாக ஆக இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. அப்ப இவை எல்லாம் இருக்கிற ஒரு பழத்தை நாம சாப்பிட்டோம்னா இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லையா?
0: குவாவா, கொய்யா பழம்.
1: ஆமா,
0: சரியா சொன்னா,
1: சரியா சொன்னீங்க. கோவால தான், அதாவது கொய்யா பழத்துலதான் ஆக அதிகமான புரத சத்து இருப்பதோடு இதுல ஆக அதிகமான வைட்டமின் சி ஊட்டச்சத்தும் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இது ஒரு பழமா இருக்கிறதுனால இதுல நார் சத்தும் அதிகமாக இருக்கின்றது.
0: கோவா சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லையா? இன்னைக்கு மறக்காம ஒரு கொய்யா பழத்தை சாப்பிடுங்க. ஆனா அதோட வர அந்த தூள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஒதுக்கி வச்சிருங்க.

0: கேள்வி நாங்க கேட்டு இருந்தோம்.
1: ஆனா பதில் எப்படி மாறுது?
0: என்னுடைய
1: உடல் எடையை குறைக்கிற பயணம் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. மற்ற விஷயங்களும் ஆரம்பிச்சிட்டேன், மற்ற விஷயம் ஆரம்பிச்சு முடிக்க போறேன். இந்த ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கணும்.
0: வருஷ கடைசிக்குள்ள எப்படியாவது
1: நான் அக்டோபர் முதல் தேதி போட்டிருந்தேன்.
0: இன்னைக்கு
1: ஆசைப்பட்டு அவர் ஃபெயில் ஆயிட்டாரு. எப்படியாவது எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா அவருக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குதான்.
0: ஓ சரி, அந்த முயற்சிய கண்டிப்பா கைவிடக் கூடாது. பல முறை நம்ம தோல்வியுற்றா என்ன, கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். சில பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாகன உரிமத்தை 5வது முறைதான் பாஸ் பண்ணி இருந்தாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க 5வது முறை பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா தயவு செய்து சாலையில வண்டியே ஓட்டாதீங்கப்பா அப்படின்னு தமாஷா சில பேர் சொல்றவங்க இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு தட்டி கொடுக்கணும் இல்லையா?
1: நீங்க செல்வம் சொல்லிருக்காது காதர், நீங்களும் நானும் ஒரே போட்ல தான் இருக்கோம். எனக்கு இன்னும் திருமணம் ஆகல. நத்திங் இஸ் ஹேப்பனிங்.
0: அதுக்கு நீங்க முதல்ல அந்த முதல் படியை எடுத்து வைக்கணும். நத்திங் இஸ் ஹேப்பனிங்டா என்ன பொண்ணு, என்ன ஆகாயத்துல இருந்து வந்தா விழும் பாட்டுல பாடிடுவாங்க, ஆகாயத்துல இருந்து வந்த அழகியே தேவதையே அப்படின்னு. ஆனா ஆகாயத்துல போய் தேட முடியாது, நீங்க தான் தேடணும்.
1: சிங்கிள்ஸ் டீ டைம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் கலந்துக்கணும்.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்துச் செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: Come, you eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பள்ளிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: இந்த வருஷமே முடிய
1: போகுது.
0: அதாவது இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் போதே ஆறு மாசத்துல முடிச்சிடணும்பா
1: அப்படின்னு
0: அது முடிக்காம இருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ, இங்க அனிதா இவங்க வந்து மலேசியா இருக்காங்க, மாசாய் ஜோஹர்ல இருந்து செய்தி அனுப்பியிருக்காங்க. காதர் ஹலிமா, எனக்கு நீண்ட நாளா தியானத்துல அமரணும்னு ஆசை, ஆரம்பிக்கணும்னு ஆசை, ஆனா இப்ப வரைக்கும் நான் ஆரம்பிக்கல. எப்படியாவது இந்த வருஷம் முடியறதுக்குள்ளார நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன்.
1: இருக்காரு ஒருத்தர் அதை கத்து கொடுக்கறதுக்கு இருக்காரு.
0: கண்களை லேசாக மூடிக்கொள்ளவும், மூச்சை நன்றாக இழுத்து மெதுவாக விடும், அதான் தியானம்.
1: அவ்வளவுதானா? இல்ல நீங்க சொல்றீங்க, என்ன போய் சொல்றீங்களா?
0: ஆனா என்ன நடக்குதுடா, இப்ப தியானம் பண்ண போய் கண்ண முன்னா
1: தூக்கம் வருது,
0: மூச்சு எழுங்க தூங்குறாங்க.
1: எப்படி காதர் தத்ரூபமா அந்த குரட்டை சத்தம் வருது உங்களுக்கு? செஞ்சு செஞ்சா
0: ஒரு காலத்துல அது இருந்துச்சு. சோ அதனால கவலைப்படாதீங்க, தியானம் பண்றதுலாம் வந்து நேரத்தை ஒதுக்கலாம். இப்ப நம்ம எப்படி உணவு உண்டு சாப்பிடறதுக்கு வந்து நம்ம நேரத்தை ஒதுக்கிறோமோ, அதே மாதிரி உங்களுக்கு மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க வந்து ஒரு இடத்த பாக்கணும், குகைக்குள்ள போய் உட்காரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க எல்லாரும் விலகி தனியா உட்காந்தாலே அது ஒரு மாதிரியான தியானம் தான். ஆனா நீங்க செய்யற வேலையும் தியானம் தான். நீங்க அந்த மூமெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் செஞ்சு நீங்க கவனம் செலுத்தி நீங்க செயல்படும் போது அதுவும் ஒரு மாதிரியான தியானம் தான்.
1: ஆமா ஆமா, நிறைய கோர்சஸ் கூட இருக்குது, பற்றி நிறையவே பேசுறாங்க. உளவியல் ரீதியா உங்களுடைய மனசை நீங்க எப்படி அமைதிப்படுத்துறது, எப்படி நீங்க இன்னும் சிறப்பான முறையில யோசிக்கிறது. சில சமயம் நம்ம ரொம்ப ஓவர் திங்கிங்ல ஈடுபடுவோம் இல்லையா, அளவு கடந்த பல தேவையில்லாத சிந்தனைகள் யோசனைகள் நம்ம மனசுல இருக்கும். அதை எப்படி அகற்றுறது, எல்லாமே ஒரு பழக்கம் தானே, ஒரு முயற்சி தானே. அதை நம்ம செய்ய செய்யதான் அது குறைய ஆரம்பிக்கும். கிளிஃப்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இருவருக்கும் நன்றி, ரொம்ப நல்ல ஒரு நிகழ்ச்சியா இருக்குது அப்படி சொல்லிருக்கீங்க, நன்றி நன்றி. அதே நேரத்துல அவரு அடிக்கடி மெதுவூட்டத்துல ஈடுபடணும் அப்படின்னு அந்த ஒரு ஆசை அவருக்கு இருக்குதா, ஆனா வேலை குடும்பம் கார்பந்து இந்த பொறுப்புகள் எனக்கு இருக்கிறதுனால என்னால அடிக்கடி மெதுவூட்டத்துல ஈடுபட முடியல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஆனா கிளிஃப்டன் ஏன் கவலை
0: ஈடுபடுறீங்களே?

0: அப்படி எப்படி நம்ம குறிப்புகளா கொடுத்து ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: ஆமா ஆமா ஆமா, பல நேர்கள் சரியான பதில சொல்லிட்டாங்க. லீலாவதி, இந்திரா சுப்பையா, புஷ்பா,
0: பல நேர்கள்,
1: பிரியா, இப்படி பல நேர்கள், ராஜலட்சுமி, சுஜா, அலமேலு, எல்லாருமே சொல்லிட்டாங்க சரியான பதில்.
0: எல்லாருமே எனக்கு இது வரைக்கும் தெரியாது, ஏன்னா அங்க போயிட்டு நான் வந்து கலை படைப்புகளை பார்த்திருக்கிறேன். ஆனா இது வரைக்கும் தெரியாது, இது வந்து ஒரு வீடாக கட்டப்பட்டு அந்த இடத்துல அந்த நபர் தங்கல.
1: ஆமா,
0: அந்த கதை தான் எனக்கு தெரியும்.
1: 1827 இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சாங்க. காதை யாருக்கு கட்டியிருந்தாங்கன்னா, இந்த ஜான் ஏ மேக்ஸ்வெல்னு இருக்கிற ஒரு வணிகருக்கு தான் இந்த தனிப்பட்ட வீடை கட்டியிருந்தாங்க, வடிவமைச்சிருந்தாங்க. ஆனா அந்த நிலம் அரசாங்க பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டிருந்ததுனால அவர் அங்க வாழ முடியாம போயிடுச்சு, வசிக்க முடியாம போயிடுச்சு. அதன் பிறகு சிங்கப்பூரின் முதல் அதிகாரப்பூர்வ நீதிமன்றமா அந்த இடம் பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் அரசாங்க அலுவலகங்கள், லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ஆகியவையும் அங்கதான் இயங்கி இருந்தன. அதன் பிறகு பாத்தீங்கன்னா, 1965 சிங்கப்பூருக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு இது பார்லிமென்ட் ஹவுஸ் ஆனது. 1999 வரையிலும் அங்கதான் நாடாளுமன்றம் இயங்கி வந்தது. ஆனா இப்ப அந்த இடத்தை தி ஆர்ட்ஸ் ஹவுஸ் சொல்லி அழைக்கிறோம்.
0: சரி, இப்ப இந்த இடத்துல கலை படைப்புகள் இருக்குன்னு சொல்லிருந்தால அங்க கேண்டல் லைட் கான்சர்ட்ஸ் அது அப்பப்ப நடைபெறும். உதாரணத்துக்கு நீங்க பெரிய கலைஞர்கள் இருக்காங்களே, ட்ரிபியூட் டு இந்த கலைஞர், ட்ரிபியூட் டு அந்த கலைஞர். உதாரணத்துக்கு இங்க ட்ரிபியூட் டு ஏஆர் ரஹ்மான் ஒன்னு இருக்குது அலிமா. அவங்க வந்து 9 மணிக்கு இப்ப ஓ இந்த வாரம் நடக்குது அலிமா,
1: இந்த வாரம்
0: 2nd தேதி, அக்டோபர் 2nd தேதி தி ஆர்ட்ஸ் ஹவுஸ்ல கேண்டல் லைட் ட்ரிபியூட் டு ஏஆர் ரஹ்மான் அவங்க 9 மணிக்கு இந்த இசை நிகழ்ச்சியை வழங்குறாங்க.
1: அடிங்கப்பா,
0: 43.50 தான்.
1: சரி, வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும் தெரியலனா, நல்ல ஒரு ஐடியா, இந்த ஒரு கேண்டல் லைட் நிகழ்ச்சிக்கு நீங்க போகலாம், தி ஆர்ட்ஸ் ஹவுஸ்ல இருக்குது.
0: கூடவே இன்னொரு நபரோட போனீங்கன்னா, அதாவது காதலன் காதலி ஒண்ணா போனீங்கன்னா அந்த காதல் மெழுகூட்டும்.
1: அப்பா அப்பா அப்பா, முடியலப்பா.

0: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
2: என்ன இருக்கு
3: மட்டன் சிக்கா
2: அது இல்லங்க
1: கொஞ்சம்
2: அப்பாட காணும் இந்த அங்க இருக்குது
1: அது மட்டுமா
2: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காதல்
2: ஹலீமா
1: படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

0: எல்லாரும் கிட்ட வாங்க, வானொலி கிட்ட வாங்கன்னு சொல்றோம்.
1: ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன்.
0: ஆமா, கட்டிப்படி வைத்தியம் பண்றதுக்கு அதற்கும் கிட்ட வாங்க.
1: எல்லாரும் அன்பா அரமணிக்கலாம்.
0: ஆமா ஆமா, நிச்சயமா. அதற்கு முக்கியமான காரணம் ஏன் இந்த பாடல் அப்படின்னா, ரொம்ப நாள் நம்மளுடைய சிங்கப்பூர்ல இயங்கி கொண்டிருந்த ஸ்னோ சிட்டி இந்த ஒரு சுற்றுலா தளம் மூடிட்டாங்க.
1: என்ன சொல்றீங்க?
0: 20 வருஷத்துக்கும் மேல, நான் சின்ன பிள்ளையிலிருந்து ஸ்னோ சிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு சுற்றுலா தளம் இது இயங்கிக் கொண்டிருந்தது. வெளிநாட்டு பயணிகளா இருக்கட்டும், சிங்கப்பூர்களா இருக்கட்டும், இந்த அதாவது இந்த ஐஸ் லைட் இருக்கு இல்லையா, அதுல சறுக்கி விளையாடுறது என்ன, அந்த பனி உருண்டைகளை எடுத்து அப்படி தூக்கி போட்டு விளையாடுறது என்ன, அதெல்லாம் ஒரு காலகட்டம்னு வைங்க.
1: மறக்க முடியாத நினைவுகள். என்ன காரணமா?
0: ஸ்னோ சிட்டியோட அறிவியல் கூடம் இருக்கு இல்லையா, சயின்ஸ் சென்டர், அதை எல்லாத்தையும் வந்து புதுப்பிக்க போறாங்க.
1: இது நல்ல ஒரு முயற்சி.
0: யாருக்கு தெரியும், புதியது ஒரு ஸ்னோ சிட்டி அமைச்சாலும் அமைக்கலாம், ஆனா இப்போதைக்கு நம்ம சின்ன வயது பருவ காலத்தை ஞாபகப்படுத்தும் ரொம்ப அன்பான அழகான ஒரு ஸ்னோ சிட்டி இப்போது இல்ல அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு.
1: சரி, புதிதாக புதுப்பிக்கப்படும் போது எல்லாம் நம்ம டீ கடையில நேயர்களோட போறோம். போயிட்டு அங்க ஒரு டீ குடிக்கிறோம், அந்த குளிர்ல டீ குடிக்கிறோம்,
0: அந்த பனிக்கட்டி சறுக்கு விளையாட்டுல அப்படி தள்ளி விடுறோம் எல்லாரையும் ஓடுங்க அப்படின்னு.
1: அக்டோபர் மாதம் முதல் தேதி ஆகிட்டது, அக்டோபர்ல காலடி எடுத்து வச்சோம்.
0: ஆமா, அது மட்டும் இல்லாம சிறுவர்கள் தினம் நாளைக்கு இன்றைக்கே எனக்கு கொண்டாடணும் போல இருக்கு.
1: ஆமா, சின்ன வயசுல நான் இவ்வளவு பாடுபடுத்திருக்கீங்க, அப்பா அம்மா நினைச்சு பார்க்கும் போதே
0: நான் எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கொண்டுட்டு வரீங்க பாத்தீங்களா,
1: அங்கதான் இருக்கிறோம். இதோ நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த டீ கடை
0: தொடங்கியாச்சு. வைப் விமலா,
1: ரௌரி பேபி நித்யா,
0: உங்களுக்காக நிகழ்ச்சி 8 மணி வரைக்கும் படைக்க விருக்கிறோம்.
1: வாழி பக்கமாகவே இருங்க,
0: வாங்க சறுக்கு விளையாட்டு விளையாடி கொண்டே டீ குடிக்கலாம். 70

0: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்ல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. சந்தோஷமா இருக்கணுமா? அந்த சந்தோஷம் உள்ளுக்குள்ள இருந்து வந்தாதான் அது உண்மையான சந்தோஷமா இருக்கும். எப்படி சந்தோஷமா இருக்கலாம் சொல்லுங்க. நித்யா, குறிப்புகள். வெளியில போக சொல்றாங்க, அதாவது முக்கியமாக இந்த இயற்கை நிறைந்த இடங்களுக்கு போனீங்கன்னா அங்க இந்த நேச்சர் தெரப்பி கிடைக்கும். அடுத்ததாக சில வகையான இசையை கேட்கும் போது நம்ம மனசுக்கு ஆறுதலா இருக்கும். சில பாடல்களை கேட்கும் போது ஆறுதலா இருக்கும்.
1: இளையராஜா,
0: மியூசிக் தெரப்பி இது வேணும்னா இசை கேட்க சொல்றாங்க. அடுத்ததாக வசூல் ராஜா MBBS கட்டிப்பிடி வைத்தியம், கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னு மற்றவர்களை கட்டிப்பிடிக்கிறதுனால அவங்களுக்கு நாம ஆறுதல் கொடுக்கறோம். ஆனா நமக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? இதற்காக நம்ம காத்திருக்கணுமா இன்னொருத்தவங்க வந்து நமக்கு கட்டிப்பிடி வைத்தியம் கொடுப்பாங்கன்னு? தேவையே இல்ல. செல்ஃப் ஹக், தன்னைத்தானே கட்டிப்பிடித்துக் கொள்வது, இது ஒரு
1: கட்டி கட்டி பிடிக்கிறேன் நான்.
0: விமலா
2: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: ஒரு செட் நிறைய சிறப்பு சமையல்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? டீ கடையில தொழில்நுட்ப செய்து இப்ப பலருக்கும் சமையல் அப்படின்றது சமைக்கிறோம் சாப்பிடுறோம் அப்படின்னு மட்டும் இல்லாம நித்யா அவங்களுடைய படிப்பை வந்து படிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் அமைஞ்சிருக்கு. பலர் இப்ப வந்து காணொலிகள் செஞ்சிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் யூடியூப்னு கலக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருவராக இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் செயலி உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்மையில்தான் இந்த செயலியை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கும் சமையல் பிடிக்கும். இந்த மாதிரி காணொலிகள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுபவர்களுக்கு சில நேரத்துல ஒரு காணொலியை பார்க்கும்பொழுது அதுல சில விஷயங்கள் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கலாம். ஆனா பட்டுன்னு அதுல என்ன பொருளை பயன்படுத்துறாங்க, எப்படி வந்து அதை சமைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கலாம். அப்படிப்பட்ட சவால்களை எதிர்நோக்கிறவங்களுக்கு தான் காத்துட்டே இருக்கு ஆஸ்தா அப்படின்ற ஒரு செயலி.
1: ஆஸ்தாவா?
0: ஆமா. இந்த செயலியில உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சமையல் குறிப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படி ஆசைப்படுறீங்களோ அந்த ஒரு இணைப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா அது அழகா என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி சமைக்கணும் அப்படின்னு புட்டு புட்டு வச்சிடும்.
1: என்ன சொல்றீங்க?
0: ஆனா ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் நீங்க காசு கொடுக்கணும் வச்சுக்கீங்களேன்.
1: இப்ப வாங்க வள்ளிக்கு.
0: ஆனா இந்த வகையா ரொம்ப சுலபமாக்கணும்,
2: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

கங்கை நதி உலகினில் கொள்ளும் விதட்டேன் தான், அள்ளும் கரம் நான் தான், மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணும்.

0: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
1: நடக்கும்
0: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட. இந்த பாடல் காட்சியில சூர்யாவுடைய நடன அமைப்பு அவ்வளவு மனசுல நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் ஹுக் ஸ்டெப் அமைஞ்சிருந்தது இல்லையா?
1: அதுக்கு மேல எனக்கு வடிவேல் அவர்களுடைய நடனம் தான் மனசுல பதியுது. ஆனா அதற்கு முன்பு சூர்யா.
0: சரி, நம்ம சூர்யா வந்து தொடக்க காலத்துல அவருடைய திரைப்படங்கள்ல நடிப்பு கொஞ்சம் கஷ்டமா வந்துச்சு, நடனம் அதை விட இன்னும் மோசமா இருந்துச்சு. அது எல்லாருமே ஒத்துக்குவாங்க, ஏன்னா அவங்க அப்பாவும் அதுதான் சொல்லியிருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட வராத ஒரு விஷயத்த வர வைக்கணும் என்பதற்காக கடுமையா உழைச்சிருக்காரு. சூர்யா கிட்ட இருக்கக்கூடியது கடுமையான உழைப்பு தான்.
1: ஆமா, ஏன்னா அவர் ஆரம்பத்துல நடிக்கணும்னு ஆசைப்படல, விம்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. வேற வழி இல்லாம சினிமா துறைக்கு வர வேண்டியதாக இருந்தது. வந்த பிறகு ஒரு கதாநாயகனாக இருக்கும் போது சண்டை பயிற்சி, நடன பயிற்சி இதெல்லாம் எடுக்கலன்னா எப்படி இல்லையா? மெத்தனை போக கூட இருக்கக்கூடாது இல்லையா?
0: சரியா சொன்னீங்க. அதற்கு இப்படி எல்லாம் தன்னை தயார்படுத்தி கொண்டாரு அப்படின்னு நம்ம சூர்யாவோட அப்பா சிவகுமார் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. வாங்க இதை கேட்கலாம்.
2: முதல் படத்துல டான்ஸ் ஆடத பார்த்துட்டு மறந்து போய் கூட சூர்யா இனிமே படங்கள்ல டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு அவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணிட்டாங்க. அவங்கதான் பூவெல்லாம் கேட்டு பாடல, சன் ஓரியண்டான ஒரு பாட்டு வரும். அந்த சன் ஓரியண்டா பாட்டை பார்த்துட்டு நாங்கள் வாபஸ் பெற்றுக் கொடுக்குறோம்னா, அதாவது ஒரு நாளைக்கு வந்து இந்த ஜீன்ஸ் நனைகிற அளவுக்கு மியூசிக் போட்டு ஒரு 10 மணி நேரம் டான்ஸ் விடாம வீட்டில் 10 hours நான் ஸ்டாப் டான்ஸ் ஆடி வேர்த்து ஒழுகி ஜீன்ஸ்ல நனைஞ்சு ஸ்வெட் வந்துடும். அந்த மாதிரி பண்ணி தான் அவன் பிக்கப் பண்ணான். அதே மாதிரி இப்போ நான் வந்து தொப்பையோடு இருக்கேன், நான் சிக்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்கேன். சிக்ஸ் பேக் பண்ண முடியுமா? சிக்ஸ் பேக் எல்லாம் ஈஸியாக பண்ண முடியாது. பார்த்தா சாதாரணமா இருப்பான், ஆனால் நினைக்கிறத சாதிக்காம விடவே மாட்டான்.
3: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 968
1: உன் விழியும் என் வாழும் சந்தித்தால்
2: சந்தித்தால்

0: கொடியும் கனியும் இதழும் மதுவும் எதுவும் எனதாக, அழகு சிலையின் உரிமை தலைவன் நானே என்றாக, உன் விழியும் என் வாழும் சந்தித்தா. உன் விழிகள்
1: உன் கத்தியிலும் கூர்மை,
0: உன் இதழ்கள்
1: உன்னை மயக்கும் மதுக்கிண்ணம்,
0: உன் கண்ணம்
1: உன் முகம் பார்க்கும் கண்ணாடி,
0: உன் இதயம்
1: உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை.

தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
1: இரவினில் ஆட்டம் இடைநிலா கொண்டாட்டம்.
2: உங்களுக்கு தெரியுமா
3: இன்னைக்கு அக்டோபர் முதல் தேதியில நம்ம இணைந்திருக்கிறோம், என்னென்ன நாட்கள் இன்னைக்கு அனுசரிக்கப்படுது அப்படிங்கறத பாத்துருவோமானமே. இன்னைக்கு இன்டர்நேஷனல் காஃபி டே அனுசரிக்கிறாங்க. காஃபி டே அண்மையில்தான் வந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பல நாட்கள் வருது. இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் காஃபி டே. யார் யாரெல்லாம் காஃபி பிரியர்கள் இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமான நாள் இது. வேர்ல்ட் வெஜிடேரியன் டே, சைவ உணவை சாப்பிட்றவங்களுக்கான நாளும் இன்னைக்கு தாங்க. இன்னைக்கு அனைத்துலக அளவுல பல நாட்கள் கொண்டாடப்படுகின்றன. இன்டர்நேஷனல் மியூசிக் டே இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. இசை யார் யாரெல்லாம் ரசிப்பாங்களோ அவங்க எல்லாருக்குமான நாள் இது. சரி, யார் தான் ரசிக்க மாட்டேன் இசை? எல்லாரும் இசையை ரசிப்பாங்க இல்லையா? இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் என்ற ஒரு நாளும் இன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது. அக்டோபர் முதல் தேதி வயது முதிர்ந்தவர்களுக்கான ஒரு நாள் இன்னைக்கு. அவங்களுக்கு நல்லது செய்யுங்க, அவங்களுக்கு பக்க பலமா இருங்க, அவங்களுக்கு கவனித்துக் கொள்ளுங்க என்பதை ஞாபகப்படுத்தும் ஒரு நாள் தான் இன்னைக்கு. இன்டர்நேஷனல் ரெக்கூன் அப்ரிசியேஷன் டே. ஒரு வகையான விலங்கு இது, உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. பல முறை விலங்கியல் தோட்டத்துக்கு போகும்போது நீங்க அங்க பார்த்துருக்கலாம். அந்த விலங்கை வந்து இன்னைக்கு நம்ம நினைத்து பார்க்கணும். அதை வந்து அப்படியே அருக விட்டுறக்கூடாது. நம்ம அந்த இனத்தை நம்ம வந்து பேணி பாதுகாக்கணுங்கிறத ஞாபகப்படுத்தும் ஒரு நாள் தான் இன்னைக்கு. அதோட இந்த நாளை என்னால சொல்லாம இருக்க முடியாதுங்க. சிடி பிளேயர் டேங்கறதையும் இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. நம்ம வேலையோட சம்பந்தப்பட்டதாச்சே, எப்படி நான் விட முடியும்? சிடி பிளேயர் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், நம்ம கண்ணில் படாம இருக்கலாம், ஆனா ஒரு காலத்துல அது நம்மளை மகிழ்வித்திருக்கு. இசையோட சம்பந்தப்பட்ட ஒரு நாள் இன்னைக்கு. சிடி பிளேயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நினைச்சு பாருங்க.
4: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
2: அப்போது முதியவர் பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
4: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
5: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக

கொச்சியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நடிகை அமலா பால் திரைப்படங்களையும் கதாபாத்திரங்களையும் தேர்ந்தெடுக்கும் தனது அணுகுமுறை குறித்து பேசியிருக்கிறார். தான் எப்போதும் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடிக்கவே விரும்புவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஒரே மாதிரியான பாத்திரங்களை மீண்டும் மீண்டும் செய்ய விருப்பம் இல்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். இதற்கிடையே அவர் சொன்ன ஒன்று என்னவென்றால், நான் மறுபடியும் திரைக்கதையை தேர்ந்தெடுக்கும் போது ஆடை படம் போல் இன்னொரு படத்தை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்று உறுதியாக கூறியிருக்கிறார். கடந்த 2019 ரத்னகுமார் இயக்கத்தில் தான் நடித்த ஆடை படத்தை திரும்பி பார்க்கும் போது அமலா போல் இப்போது அது போன்ற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்பேன் என்று நான் நினைக்கவில்லை, இப்போது ஆடை போன்ற ஒரு படத்தில் நடிக்குமாறு என்னிடம் கேட்டால் நிச்சயம் நான் அதில் நடிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியாகா போலி 96.8.

0: கொண்டாட்டம்.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
0: இரவினில் ஆட்டம், இடைநில கொண்டாட்டம்.
2: இன்னைக்கு உங்களுடைய மனசாட்சி சொல்லி இருக்கும், இதை வந்து செய்யாதே, இதை செஞ்சேன்னா நீ வந்து வெற்றி பெற முடியாது அப்படின்னு கூட உங்க மனசாட்சி சொல்லி இருக்கலாம். மனசாட்சி பிரகாரம் நடந்திருந்தீங்கன்னா செய்யாம விட்டுருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கோம், இது செஞ்சு பாரு, வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவே அப்படின்னு. சரி, நண்பர்கள் கூட சொல்லியிருக்கலாம் நீ செய்யாத அப்படின்னு, மனசாட்சி சொல்லியிருக்கோம் சரி செய்யின்னு, இப்படி இருந்திருக்கலாம் இல்லையா? அப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த தயக்கமே தேவையில்லை, நான் வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒன்றாக இருக்கலாம். அதாவது உங்களுக்கு பரிச்சயமே இல்லாத ஒன்று நீங்கள் எடுத்து செஞ்சுருப்பீங்க, அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். தர்ஷன் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய பயணம், சிங்கப்பூருக்கு வந்த பயணத்தை சொல்கிறாரு. அது வந்து முன்ன பின்ன எங்கள் குடும்பத்தில் யாருமே வெளியூருக்கு போனதில்லை, ஆனால் நான் முதல்ல கால் எடுத்து வைத்து வந்தேன், எனக்கு அது வெற்றி அளித்திருக்கு அப்படின்னு சொல்லணும். பயந்து பயந்து தான் வந்தேன், எனக்கு வந்து எல்லாரும் உதவி செஞ்சாங்க, ஆனால் இன்னைக்கு வந்து நான் ஒரு வெற்றி பெற்ற ஒரு மனிதனா இருக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு தர்ஷன் சொல்லி இருக்கிறார்.
3: மனதுக்கினிய பழைய பாடல்,
4: அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா.
1: ஒவ்வொரு நாளும் பின்னர் 3 மணியிலிருந்து காலை 5 மணி வரை
5: சிரிக்க சொன்னார் சிரித்தே, பார்க்க சொன்னார் பார்த்தே.
1: கேளுங்க மகிழுங்க, உங்க ஒலியோட தொடர்ந்து இணைந்திருங்க.
6: அன்பே அமுதே,

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
1: இரவினில் ஆட்டம் கொண்டாட்டம்.
2: பயந்து நீங்க தொடங்கின ஒன்னா இருக்கலாம். முதன் முதல்ல நீங்க எடுக்கிறதுக்கே அதை வந்து ரொம்ப தயக்கம் காட்டியிருப்பீங்க, இதை எடுக்கணுமா வேணாமா அப்படின்னு. ராஜன் தன்னுடைய பிள்ளைகள் வந்து நாய்க்குட்டி ஒன்று வாங்கணும் வாங்கணும் வாங்கணும் ரொம்ப அடம் பிடிச்சிருக்கிறாங்க. மகளுடைய பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு அவரும் முடிவு எடுத்துட்டாரு. ஆனால் அவங்க குடும்பத்தில் மாடு ஆடெல்லாம் வளர்த்த அனுபவம் இருக்கு, ஆனால் நாய்க்குட்டி நாங்கள் வளர்த்ததில்லை, அதுவும் வாங்கி வளர்த்ததில்லை. தெருவில் இருக்கிற நாய்களெல்லாம் நாங்கள் வந்து சோறு போட்டு வளர்த்துருக்குறோம். வாங்கினதுக்கு அப்புறம்தான் அவருக்கு அதை பற்றி இன்னும் புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வாங்குறதுக்கு முன்னால் இந்த இம்பால்ஸ் பாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, சரி வாங்கிடுவோம் நண்பர் வீட்டில் இருக்குது நாமளும் வாங்குவோம் அப்படின்னு. ஆனால் வாங்கினதுக்கு அப்புறம்தான் அதுக்கு உணவுக்கே வந்து கொஞ்சம் அதிகமாக செலவாகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிக்கலை. அது மட்டும் இல்லை, மருத்துவ செலவு வேறு இருக்குது அந்த பிராணிக்கு. இது எல்லாத்தையும் நான் யோசிக்காமல் வாங்கலை, ஓரளவுக்கு எனக்கு தெரியும் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு. ஆனால் அதுக்கான நேரத்தை அதிகமாக செலவழிக்கணும். இப்போ பாருங்கள், என் மகன் வந்து படிக்கிற வயசில் இருக்கிறாங்க, அவங்க அவ்வளோ பராமரிக்க முடியாது, அவங்க பாசம்தான் காட்ட முடியும். ஆனால் பராமரிக்கிறதெல்லாம் பெற்றோருடைய கடமை ஆகுது, அதனால் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு நான் இப்போ யோசிக்கிறேங்க அப்படின்னு ராஜன் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி அந்த செல்லப்பிராணி இல்லாமல் எங்களால் இருக்கவும் முடியலை, அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப பின்னி பிணைந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு.
0: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியாகா போலி 96.8.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா?
1: அதுல இருந்து ஒரு பகுதி
2: இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியில நீங்கள் இணைந்திருக்கீங்க. உங்க விருப்ப பாடல் அங்க வந்துகிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னால முரளிகிருஷ்ணன் ஏதோ சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு முத கேப்போமா நம்ம.
3: வணக்கம் திரு ரஃபி.
2: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கிறேன்.
3: முரளிகிருஷ்ணன் பேசுறேன்.
2: சரி,
3: நான் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன். இப்ப வந்து ஒரு ஒரு ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்த ஏஐன்னு சொல்றாங்கல்ல, அதுனா என்னன்னு தெரியாது. நான் பாட்டுக்கு பேப்பர்ல படிப்பேன், ஆனா ரொம்ப அதுல ஆர்வம் காட்ட மாட்டேன். அப்புறம் நம்ம சிங்கப்பூர் அரசாங்கம் அந்த ஸ்கில் ஃபியூச்சர் அது டிசம்பருக்குள்ள முடியும்னாங்களேன்னு சொல்லிட்டு அதுல ஸ்கோர்ஸ்ல சேர ஆரம்பிச்சேன். சரி, என்ன கோர்ஸ் சேரலாம் அப்படின்னும் போது, சரி ஏஐலயே சேர்ந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரெண்டு மூணு கோர்ஸ் அதில் சேர்ந்தப்புறம் அதுக்கப்புறமா ஓரளவு அதில் ஒரு ஆர்வம் வந்தது. அதுக்கப்புறமா அந்த டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரி பிப்ரவரியில் வேறு சில இந்த கம்யூனிட்டி கிளப்லாம் வந்து சிசிலாம் கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய சிங்கப்பூரில் வெவ்வேறு இடத்துல அவங்க வந்து ஊக்குவிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கலந்துக்கிட்டு இப்போது ஓரளவு நல்ல தேர்ச்சி பெற்றுட்டேன்னு தான் சொல்ல முடியும். ஓரளவு நல்ல நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது அது இது வந்து என்னுடைய நான் வெற்றியாக பார்க்குறேன். நன்றி ரஃபி.
2: நன்றி நன்றிங்க. இப்படி தாங்க நம்ம வந்து தெரியாமலே வந்து சில விஷயங்களை போய் தலையிடுவோம். சில வேளைகளில் அது வந்து இவ்வளோதானா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இதுக்காக இவ்வளோ பயந்துக்கிட்டு இருந்தோம் நம்ம அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் தான் நீங்களும் இறங்கியிருக்கிறீங்க, வெற்றியும் பெற்றிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி வாங்க, உங்களுடைய விருப்ப பாடல் அங்கத்துக்கு நம்ம போவோம். நேர்களே, பல நேர்கள் பாடலை விரும்பி கேட்டு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. என் பாடல் இன்றைக்காவது வருமா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. வருங்க, நேரம் இருந்தால் நான் வந்து ஒளிபரப்புவேன் உங்களுடைய பாடலை. ராஜாத்தி ரோஜாக்லி படத்துலேருந்து முதல் பாடல் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த பாடலை வந்து சுசி கேட்டிருக்கிறாங்க. மூணாவது நாளாக கேட்குறேங்க, பாடலை போடுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. இதோ பாடல் வந்துகிட்டே இருக்கு. நடிகர் ராஜேஷ் நடித்த திரைப்படம் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க பாடலை கேட்போம்.

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீதகாப் ஒலி 968. இன்றைய செவ்விசையில் தொடக்கமாக ஒலிக்கின்றது ஜி ராமநாதன் அவர்கள் வாசித்திருக்கும் சாக்ஸபோன் இசையில் விநாயகா நின்னு வினா புரோச்சிட்டகு. ராகம் ஹம்சத்வனி, தாளம் ஆதி.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலியறவிருக்கும் பாடல் ஏசுதாஸ் அவர்கள் பாடியிருக்கும் சங்கராபர்ணம் ராகத்தில் மாலாசை கோபம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாப் ஒலி 968. பாமணம் தொகுப்பில் அடுத்த ஒலியரவிருக்கும் பாடல் சோபனா விக்னேஷ் அவர்கள் பாடியிருக்கும் தீன கருணா கரணே ராகமாலிகையில்.

பாவனம் தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீனகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது மீடியா காப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: இன்று 2026 அக்டோபர் மாதம் 2 வெள்ளிக்கிழமை. இவ்வருடத்தின் 275 நாள். ஆண்டு நிறைவு பெற 90 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன.
0: பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 15 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1448 ரபியுல் ஆஹிர் மாதம் பிற 20 ஒலி 968 மணி நேர ஒளிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691119 8.
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி @mediacorp.com.sg.

0: வணக்கம் சிங்கே, தொடங்கியாச்சு.
1: இதுல யாரு யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க ஆந்தனி தாசனா, நான் யுகேந்திரனா, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தா பிரியா ஜெர்சன் மாதிரி இருக்கா? இதுதான் எங்க நிகழ்ச்சியுடைய மகிமை.
0: ஆமா, எங்க எப்போ எப்படி வருவோம் தெரியாது. انا கரெக்ட்டா காலையில ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கு வந்துருவோம் உங்களுக்காக. வணக்கம் சிங்கி, நிகழ்ச்சியை வழங்க ரவி ஜி.
1: சஜினி டாரத்தி பர்த்ல இருந்து பாடல் கேட்டீங்க. இசை ஞானி இளையராஜாவோட பாடல். இசையில அந்த பாடல் உங்களுக்காக இடம் பெற்றது.
0: இன்று அக்டோபர் 2 தேதி, அக்டோபர் மாதத்தின் முதல் வெள்ளியாக இருக்கிறதுனால இன்று சிறுவர் தினம் கொண்டாடும் அனைவருக்கும் சிறுவர் தின வாழ்த்துக்கள்.
1: இன்னைக்கு எங்களோட அறிவிப்பு அறையில 3 சிறுவர்கள் வர போறாங்க. 3 பேருமே அறிவிப்பு அறைய அப்படி ஜே ஜே ஜே ஜேன்னு மாத்த போறாங்க அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாதுங்க.
0: அப்படி ஆமா, நாங்களும் 3 சிறுவர்கள் கிடையாது ரவி, நானும் இருக்கேன்ல.
1: ஓ, அப்ப நானு அப்ப என்னைய சேர்த்து 5.
0: ஆமா,
1: இப்படி கணக்கு போயிட்டே இருக்கோம், வேற வழியே இல்ல. நம்ம நீர்கள் இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன செய்யறது?
0: ஆமா,
1: சரி, இதுக்கு இடையில எடுத்த எடுப்புல சிறுவர் சார்ந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா?
0: ஆமா, சீனாவை சேர்ந்த ஒரு தாயர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவருடைய 8 மகனை வந்து நீ இந்த ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அந்த பிள்ளைய.
1: நல்ல விஷயம் தானே?
0: நல்ல விஷயம் தான். ஆனா கடைசியில பார்த்தா அந்த ஓட்டப்பந்தயம் தவறுதலான ஓட்டப்பந்தயம்.
1: தவறுதலான ஓட்டப்பந்தயமா?
0: சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயத்துல அவங்க பதிவு செய்யாம இளையர்களுக்கான ஓட்டப்பந்தயத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது
1: பையனுக்கு என்ன வயசு?
0: பையனுக்கு 8.
1: 8 பையனை 13 வயதினர் ஓடும் ஓட்டப்பந்தயத்துல பதிஞ்சிருக்காங்க.
0: ஆமா, அதாவது அண்டர் 18 அப்படின்னு சொல்லுவாங்க, 18 வயதிற்கும் உட்பட்டு ஒரு ஓட்டப்பந்தயத்துல அவங்க வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த பையனும் அங்க போய் நிக்க, அவருக்கு முன்னாடி இருக்கிற மற்ற பந்தயக்காரர்களை வந்து பார்க்கும் பொழுது, என்னடா இங்க என்ன விட பெருசா இருக்காங்க
1: அப்படின்னு,
0: அதேதான் அப்படின்னு நினைச்சு. ஆனா அவர் மனம் தளரல, இருந்தாலும் நான் ஓடி தீருவேன் அப்படின்னு சொல்லி ஓடி அந்த பந்தயத்துல கலந்துகிட்டாரு.
1: அவங்க அப்பா அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக பாருங்க, சின்ன வயசுலயே அந்த பையனுக்கு எவ்வளவு வலிமை இருக்கு.
0: அவர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு? எனக்கு எங்க அம்மா மேல கோபமே இல்ல, நான் வந்து இந்த மாதிரி பந்தயத்துல கலந்துக்கிறதுனால மத்தவங்க கிட்ட இருந்து எப்படி வேகமாக ஓட முடியும் அப்படின்னு என்னால கத்துக்க முடியுது அப்படின்னு சொல்லிருக்காரு.
1: இப்ப தெரியுதா ஏன் சீனா எல்லா போட்டிலயும் தங்கம் வாங்கி குவிக்கிறாங்கன்னு?
0: ஆமா,
1: இப்படிதான் சின்ன வயசுலயே பழக்கப்படுத்திடுறாங்கன்னு நினைக்கிறேன்.
0: அவங்களுக்கு
1: இது ரொம்ப பிடிக்குமா,

0: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபியாச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
3: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
4: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.

0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
0: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: இல்லையா?
1: ஆமா, யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
0: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
1: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
0: ஓ, அது என்ன?
1: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
0: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
1: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின் படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
0: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
2: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
3: கொஞ்சம் சிந்தனை,
0: நிறைந்த புன்னகை.

ஜடைக்கு எங்களோடு ஆட்டமாடவா. எந்த ஊர், என்ன பேர், எந்த காலேஜ், என்ன குரு,

0: அன்பேவா படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. விறுவிறுப்பான பாடலை காலங்காதல கேட்கணும் அப்படின்னு சொன்னாரு ரகுவரன், அவருக்கான பாடலாக அது இடம்பெற்றது.
1: அதற்கு முன்பு உத்தம புத்திரன் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது சுமதி. அந்த பாடலை விரும்பி கேட்டு இருந்தாங்க.
2: மாமா பொண்ணு
0: எல்லோரும் நல்லவரே. படத்துல இருந்து அடுத்த பாடல் வரப்போகுது.
1: கனிமுத்து பாப்பா திரைப்படத்துல இருந்தும் உங்களுக்காக பாடல் காத்து கொண்டு இருக்கின்றது.
0: நாங்க கேட்டிருந்தோம் சின்ன வயசுல நீங்க விரும்பாத வகுப்புக்கோ விரும்பாத பாடத்திற்கோ உங்களை பெற்றோர் அனுப்பியிருக்காங்களா, அந்த அனுபவம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம லாய்ஷஸ் அவரு வந்தாரு.
1: ஆமா,
0: அவர் என்ன சொன்னாருன்னா அவருக்கு சின்ன வயசுல காத்துனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, ஆனா என்ன அவங்க அம்மா மாதிரி அவங்க அப்பா இல்ல, அதாவது அவங்க அம்மா வந்து சரி போயிட்டு வான்னு சொன்னாலும் அப்பா விடவே மாட்டாருங்க.
1: அப்புறம் என்னாச்சு?
0: என்ன எப்படியாவது அப்பா ஒரு மிகப்பெரிய தெக்வாண்டோ வீரரா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஏன் எடைக்கும் என்னோட உயரத்துக்கும் தெக்வாண்டோக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனா அப்பா அதுக்கு அனுப்பணும் அனுப்பணும் ஆசைப்பட்டாரு. எனக்கும் கார்பந்து பிடிக்கும், அதுவும் என்னால நல்லா ஓட முடியும் வேற. உங்களுக்கே தெரியும் இந்தியர்கள்னு சொல்லும் போது நமக்கு அந்த ஓட்டம் நல்லா இருக்கும் இல்லையா. ஆக அதையும் தாண்டி அப்பா என்ன தெக்வாண்டோக்கு அனுப்பினாரு. நான் என்ன செஞ்சேன், அரை மணி நேரம் தெக்வாண்டோக்கு போயிட்டு அடுத்த அரை மணி நேரம் அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சி கார்பந்து தேடலுக்கு போய் விளையாடிட்டு இருந்தேன். இப்படி வார வாரம் சமாளிச்சுட்டு இருந்தேன். ஒரு வாரம் என்ன ஆச்சு, யதார்த்தமா நான் போன கார்பந்து தேடலுக்கு எங்க அப்பா வந்துட்டாரு. இப்ப நீ வகுப்புல இருக்க வேண்டிய ஆளாச்சு, இங்க என்ன பண்றேன்னு என்ன பிடிக்க உண்மையெல்லாம் வெளிவர வீட்டுக்கு போய் ரோத்தாந்த ரெண்டு விழுந்துச்சு எனக்கு.
1: நாலு சாத்து சாத்தி இருப்பாரு
0: அந்த காலத்துலலாம் அப்படிதான். இந்த காலத்துலலாம் அப்படி நினைச்சு கூட பார்க்க முடியாது.
1: ஆமா, அதேதான் சொல்லுங்க. நல்ல ஒரு அனுபவம் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி அலோஷஸ். சுமதியும் வந்து சொல்லியிருந்தாங்க.
0: இருங்க, அலோஷஸ் அடி வாங்குனது உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவமா?
1: மறக்க முடியாத ஒரு அனுபவம் தானே. சுமதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது அவனுக்கு அவங்களுக்கு தண்ணினாலே பார்க்க பயமா. அப்ப அவங்க பெற்றோர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ நீச்சல் குளத்திற்கு சென்று நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நீச்சல் குளத்தை பார்த்தாலே பயம், நடுங்குமா, எப்போதும் அழுதுகிட்டே இருப்பாங்களா. ஆனா இருந்தாலும் வேற வழி இன்றி அவங்க போய் நீச்சல் வகுப்புகள்ல வந்து சென்று பயில வேண்டிய ஒரு நிலைமை. இன்னைக்கு அவங்கள வந்து நீச்சல் குளத்துல இருந்து வெளியெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுமதி.
0: ஏன் கடல் கண்ணி ஆயிட்டாங்களா?
1: அதேதான் நினைக்கிறேன்.
0: புரியலையே,
1: லிட்டில் மர்மேட் மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு.
0: அந்த அளவுக்கு பிடிச்சு போச்சு.
1: இனிமே வந்து அவங்க வெளியூருக்கு போவதா இருந்தாலும் அவங்க எப்போதுமே வந்து நீச்சல் ஆடைகளை வந்து எடுத்துட்டு போவாங்களாம். ஏன்னா தங்கும் விடுதிகள்ல கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் முயன்றால் நான் வந்து நீச்சல் குளத்துக்கு சென்று நீச்சல் அடிச்சுட்டு தான் என்னுடைய நாளை தொடங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுமதி.
0: அப்ப அவங்களை கடல் கண்ணின்னு கூப்பிட்டதுல தப்பே இல்லை. இதை பத்தி நம்ம அப்புறமேல விரிவா இன்னும் கொஞ்சம் பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்க எங்களோட. இது வணக்கம் சிங்கே,
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: துவாசை நோக்கி செல்லும் PIE சாங்கி சவுத் அவென்யூ 3 இருக்கு, பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.

0: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
3: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்வீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
4: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை,
7: வணக்கம் சிங்கே.

0: 6:40 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது ஒரு சில இடங்கள்ல, குறிப்பாக துவாசி நோக்கி செல்லும் PIE. காரணம், அங்கே சாங்கி சவுத் அவென்யூ 3 பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.
1: இன்றைய பொன்மொழி அனுப்பி வச்சிருக்காங்க நியர் ராதிகா.
0: இலைகள் இல்லாத மரங்கள் எல்லாம் பட்டு போவதும் இல்லை, கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை எல்லாம் கெட்டு போவதும் இல்லை, இலைகள் மீண்டும் துளிரும், வாழ்க்கையும் மீண்டும் ஒளிரும்.
1: எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க ரவி. அதாவது வாழ்க்கையில மீடு பழம் இருக்கும், ஒரு நாள் நம்ம வந்து நல்லா இருப்போம் ஓஹோன்னு, இன்னொரு நாள் துவண்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். எதுவா இருந்தாலும் மீண்டும் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும், மீண்டும் நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம செயல்பட்டுக்கிட்டே வந்தோம்னா ஒவ்வொரு நாளும் நம்ம நேர்மறையான சிந்தனைகளோட கடந்து போயிடலாம்.
0: சரியா சொன்னீங்க. கடவுள் நமக்கு கொடுக்குற அற்புதமான வாய்ப்பு என்ன தெரியுமா? ஒரு புதிய நாள், புதிய தொடக்கம். இதை பயன்படுத்திப்போம், வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்போம்.

0: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
1: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா அமுதமாச்சே?
0: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
1: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு அமுதம் போல தோசை.
0: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
1: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
2: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்.
3: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: நான் ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜிமேல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
6: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.
7: Lights, camera, rolling, music.

0: மன்மதன் அன்பு திரைப்படத்தில இருந்தும் எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. மன்மதன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மன்மதன் அப்படின்னு 2000 ஆண்டுகளில் 90s வெளிவந்த நம்ம சூர்யா தான் ஞாபகத்துக்கு வராரு.
1: ஓ, அதான் ரொம்ப சிரித்துக்கிறீங்களா?
0: யாஸ் யாஸ், சமீபத்திலயும் அவரு வந்து 20 இது பண்ணாரு, அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா
1: இருக்கு. திருமணம் செஞ்சாரு
2: நிறுவனத்தின் தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள்
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கை,
1: இன்றைய ஆரோக்கிய குறிப்ப சஜினி
0: வெளிப்படுத்தனாதான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லிருக்காங்க. அவ்வப்போது நீங்களும் கொஞ்சம் குழந்தைத்தனமா மாறுங்க, உங்களுடைய நண்பர்களோட சிரிச்சு பேசுங்க, விளையாட்டுகள்ல ஈடுபடுங்க, அல்லது உங்களுடைய பிள்ளைகளோட அவங்களோட சேர்ந்து நீங்க பல நடவடிக்கைகள்ல ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைத்தனத்தை நீங்க வெளிப்படுத்தலாம்.
1: உடல் ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ மன ஆரோக்கியத்துக்கு கொடுக்கணுங்க. இப்ப ஆரோக்கியன்றது வெளி தோற்றம் மட்டும் கிடையாது, உள்ள மனசுக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்.

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ்.
3: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பள்ள பள பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
6: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். காலை மணி 7, மிரியகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூர் கடற்படை அதன் முதலாவது அதிநவீன சுற்றுக்காவல் கப்பலை அறிமுகம் செய்திருக்கிறது. நாட்டின் கடல்துறை பாதுகாப்பை வலுப்படுத்த வரவிருக்கும் 4 கப்பல்களில் இதுவும் ஒன்று. புதிய கப்பல் மாறிவரும் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆற்றல் படைத்தது. ஏற்கனவே சுற்றுக்காவல் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் கப்பல்களை விட கிட்டத்தட்ட 1 மடங்கு நீளமானது. மேலும் எளிதாகவும் அது நடமாட முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த கப்பல் ஜெர்மனியில் சோதனைகளுக்கு பிறகு சிங்கப்பூருக்கு பயணத்தை தொடங்கும். சிங்கப்பூர் சொந்தமாக அணுபுலியை உருவாக்காமலேயே வளர்ந்து வரும் அணுசக்தி துறையில் இருக்கும் வாய்ப்புகளை கைப்பற்றிக் கொள்ள முடியும் என்று எரிசக்தி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் டன் சீலிங் கூறியிருக்கிறார். சிங்கப்பூர் அதில் தனது திறனையும் ஆய்வு தொழில்துறை ஆற்றல்களையும் பகிர்ந்து கொள்ள முடியும் என்றார் அவர். எரிசக்தி தேவைகளுக்கு அணுசக்தியையும் கலந்து பயன்படுத்துவது சிங்கப்பூரின் நீண்டகால எரிசக்தி பாதுகாப்புக்கு ஆதரவளிக்கும் என்று அமைச்சர் டன் சொன்னார். புதிய பொருளாதார வாய்ப்புகளையும் அது கொண்டு வரும் என்று அவர் கூறினார். சிங்கப்பூரும் மலேசியாவும் விநியோக தொடரில் மீள்திறனை வலுப்படுத்த இணங்கியிருக்கின்றன. தகவல் பரிமாற்றம், நெருக்கடி காலத்தில் இணைந்து செயல்படுவது, எல்லை தாண்டிய நடமாட்டம் போன்றவற்றில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்தவும் அவை இணக்கம் தெரிவித்தன. கோலாலம்பூரில் நடைபெற்ற 3வது வருடாந்திர அமைச்சர் நிலை கலந்துரையாடலில் அவற்றுக்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வர்த்தகம், முதலீட்டு தொடர்புகள் குறித்தும் இரு நாடுகளும் கலந்து பேசின. அதோடு இருதரப்பும் அங்கீகரிக்கக்கூடிய ஹலால் சான்றிதழ் முறை பற்றியும் பேசப்பட்டது. இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ தமது அமைச்சரவையில் முக்கிய மாற்றங்களை செய்திருக்கிறார். வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் சிலரை அவர் மாற்றினார். 3 வாரங்களில் அவர் செய்திருக்கும் 2வது அமைச்சரவை மாற்றம் இது. வெளியுறவு அமைச்சராக இருந்த திரு சுகியோனோவிடமிருந்து திரு அமநாதா நசிர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். திரு சுகியோனோ இப்போது மனிதவள மேம்பாட்டுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சராகிறார். விமானத்தை விபத்துக்குள்ளாக்க திட்டமிட்ட ஃப்ளை டுபாய் விமானி தீவிரவாத சித்தாந்தம் கொண்டவர் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ தெரிவித்திருக்கிறார். அது பயங்கரவாத சம்பவமா என்பது குறித்து ஐக்கிய அரபு சிற்றரசுகள் விசாரணை நடத்துகிறது. இஸ்ரேலும் விசாரணையில் கலந்து கொள்ளும் என்று அவர் சொன்னார். அந்த விமானி நடந்து கொண்ட விதம் அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்தது போல் தோன்றுவதாக இஸ்ரேலிய பிரதமர் கூறினார். ஆனால் மனநல பிரச்சினையால் அந்த விமானி அவ்வாறு செய்திருக்கலாம் என்ற சாத்தியத்தை அவர் மறுக்கவில்லை. துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு சென்று கொண்டிருந்தபோது ஒரு விமானி சக விமானியை கத்தியால் குத்தி விமானத்தை விபத்துக்குள்ளாக முயற்சி செய்திருந்தார். இதற்கிடையே அந்த சம்பவம் குறித்து ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் ஆழ்ந்த அக்கறை தெரிவித்திருக்கிறார். பொதுமக்களின் உயிருக்கும் விமான போக்குவரத்து பாதுகாப்புக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் அதுபோன்ற செயல்களுக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். இவ்வேளையில் அந்த ஃப்ளை டுபாய் விமானத்தை பாதுகாப்பாக தரை இறக்கிய இந்திய விமானி ஸ்மித் மச்சருக்கு உலகம் முழுவதிலிருந்தும் பாராட்டுகள் குவிகின்றன. சக விமானி தாக்கிய பிறகு இரத்த வெள்ளத்தில் இருந்தபோதும் அவர் பயணிகளை காப்பாற்றுவதிலேயே குறியாக இருந்தார். விமானத்தில் இருந்த 174 பயணிகளில் 166 பேர் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள். அவரின் துணிச்சலான செயலுக்கு இஸ்ரேலிய பிரதமரும் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவுக்கான ஐக்கிய அரபு சிற்றரசுகளின் தூதர் காயமுற்ற விமானியை சந்தித்தார். அவர் உடல்நலம் தேறி வருவதாக தூதர் கூறினார். அமெரிக்காவில் மரண தண்டனை நிறைவேற்றும் போது அதிலிருந்து அதிர்ஷ்டவசமாக ஒரு பெண் சிறை கைதி தப்பியிருக்கிறார். டெனசி மாநிலத்தில் 50 கிறிஸ்டா பைக் என்பவருக்கு நச்சு மருந்து ஊசி மூலம் உடலுக்கு செலுத்தப்பட்டது. இருமுறை முயன்றும் நச்சு மருந்து அவரின் இரத்த ஓட்டத்தில் கலக்கவில்லை. அவர் உயிர் தப்பினாலும் தற்போது கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. விளையாட்டு ஃபீஃபா ஆசியான் கிண்ண கார்பந்து. சிங்கப்பூரை சந்தித்த ஆட்டத்தில் மலேசியா 6-0 எனும் கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. அதுவே சிங்கப்பூர் அணி அந்த போட்டியில் விளையாடிய இறுதி ஆட்டம். இந்தோனேசியாவின் பண்டோங் நகரில் போட்டி நடைபெற்றது.
8: சொல்லும் பொருளும் லைவ் ஸ்ட்ரீம் இணைய நேரலை. சமூக ஊடகங்களில் இணைய நேரலை விற்பனை மூலமும் வர்த்தகர்கள் வாடிக்கையாளர்களை சென்றடைகின்றனர். லைவ் ஸ்ட்ரீம் இணைய நேரலை.
7: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
9: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
10: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
11: வணக்கம், சிங்கே
12: ஆதரவு BYD.
13: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
12: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
13: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
12: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
13: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
14: டே தம்பி, அந்த ஐஸ் வாட்டர் எடுத்து கொடு.
15: இந்த பூமிக்கு முதல் வணக்கம், ரசிக மகாஜனங்களுக்கும் வணக்கங்கள். சமயம் ஏழாக சாயந்திரம் நீராக குளிர்ந்த காத்தே செலுத்து சிறகடிக்குதே. ஒரு பக்கம் மனசுல தாசு மாமா, மறுபக்கம் நேர்மையுள்ள இளவரசம் மேல ஒரு ஆசதாமா. எந்த ரமோலா டான்சிங் பார்ட்டி என்றும் அழியாதது.
14: இன்னும் இனுக்க வைக்கலாமா?
16: ஏ ரமோலா, இந்த பிள்ளைக்கும் சேலை கட்டி உள்ளான்ல.

0: ரசிக ராஜ மந்திரி இந்த தாச மாமா மேல ரொம்ப ஆசைதான். ரசிக ராஜ மந்திரி இந்த தாச மாமா எப்பவுமே ஏமாந்தா.
1: கொஞ்சம் மடக்கிட்டு.

0: வணக்கம் சிங்கே. இந்த மாதிரிலாம் பண்றதுனாலதான் நேர்கள் வந்து குழம்பி போறாங்க. இப்ப
1: என்ன
0: கசிம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் நினைச்சுக்கிட்டாரு ஒரு வினாடி இந்த ஆரம்பத்துல இந்த பாட்டோட தொடக்கம் இருக்குல்ல, அதை வந்து நீங்க தான் பாடினீங்கன்னு
1: நினைச்சுக்கிட்டாரு
0: அவரு. என்ன சொல்றீங்க? குழம்பி போயிட்டாரு. இதுக்கு காரணமே நீங்க தான். நேரத்துல
1: பாடுறது,
0: பாடுறது, இதெல்லாம் செஞ்சா
1: ஒரு நிமிஷத்துக்கு நம்ம சஜினி தான் ஆலாப்போடைய பாட்டை வந்து செய்யறாங்க, இமிடேட் பண்றாங்க.
0: ஆமா, தொடக்கம் சொல்லுவாங்க. சஜினி கிடையாதுங்க, சந்தேகமே வேண்டாம். தமனோட இசையில அந்த பாடல கேட்டீங்க, தமன் இசையில இன்னும் இரண்டு பாடல்கள் எடுத்து வச்சிருக்கோம் கேளுங்க.
1: உங்களுக்காக பாடல் கத்துக்கிட்டு இருக்கிறது
0: இந்த
1: ஒரு இறைச்சி வகைய நீங்க ஒரு 23,000 தடவை தட்டுனீங்கன்னா அது சமைக்கப்படுமா?
0: இருங்க இருங்க இருங்க, ஒரு இறைச்சி வகைய தட்டுனா சமைச்சிடலாமா?
1: ஆமா.
0: என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க?
1: அதே தாங்க, சமீபத்தில் வெளியான ஒரு தகவல், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பகிர இருக்கேன். இருந்தாலும் அது என்ன இறைச்சி வகை அப்படிங்கிறத நம்ம நேயர்கள் கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும்.
0: சரியா சொல்றேன் உங்களுக்கு, ஜோதி ஸ்டோ புஷ்பகடை வழங்கும் இறைச்சி இல்லைங்க, லெவிஸ்டா காஃபி பரிசா காத்துட்டு இருக்கு.
1: மீண்டும் உங்களுக்காக அந்த தகவல், அந்த கேள்வி, இந்த ஒரு இறைச்சி வகைய நீங்க 23,000 தடவை தட்டுனா அத நீங்க சமைச்சிடலாமா? அது எந்த இறைச்சி வகை?
0: வாட்ஸ்அப் செய்யலாம் 9678 9689 9689.
2: போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE தோக்வான் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். உட்லன்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லன்ஸ் ரோட் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது. கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: பொருட்களை நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைய செல்லுங்கள் wondershop.sg.
1: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
0: உங்களுடைய காதணியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழக மட்டும் பாக்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதணிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதணிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம், ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதணிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதணிகளை தேர்ந்தெடுங்க, சிறப்பான முறையில அது பொருந்தி வரும். சரியான காதணி முகத்தை மறைக்காது முகத்தின் அழக இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடியை நீங்க முழுமையா பின்னால கட்டியிருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடியை நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
3: வணக்கம் சிங்கே.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நேரம் இப்பொழுது 7:24.
1: இவ்வாறு நட்சத்திரம் நடிகை மீனா. நேத்து எனக்கு வந்து மீனா நடித்திருந்த அவ்வை சண்முகி, நாம் இருவர் நமக்கு இருவர் ஆகிய ரெண்டு திரைப்படங்களை பத்தி நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு பிடித்த படத்தை பத்தி சொல்ல போறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க.
0: அந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த பாடலை கேளுங்க.
1: ரிதம் திரைப்படத்துல இந்த பாடல் ஒளியேறியது. சாதனா சரகம் இந்த பாடலை பாடியிருப்பாங்க.
0: சரியா சொன்னீங்க.
1: சரி,
0: இந்த படம் தான் மீனா நடித்த படங்கள்ல என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு திரைப்படம். அதுவும் சின்ன பையனா நான் இருக்கும்போது இந்த படத்தை பார்த்தேன். வளர்ந்த பிறகு 13 வயதுல இந்த படத்தை பார்த்தேன். இப்ப சமீபத்துல கூட இந்த படத்தை பார்த்தேன்.
1: சரி,
0: ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு விதமான கோணத்துல மீனா தெரிஞ்சாங்க. சின்ன வயசுல நான் பாக்கும்போது ஏ, இந்த ஆண்டி ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. 13 வயதுல பாக்கும்போது வா, இந்த பெண்ணை பாருங்க, இவ்வளவு தைரியமா செயல்படுறாங்க, ஒரு ஒற்றை பெற்றோரா இருக்காங்கன்னு தோணுச்சு.
1: இப்ப நீங்க பாக்கும்பொழுது
0: எனக்கு புரிய வருது, இதுதான் உண்மையான பெண்மை. ஒரு முழுமையான பெண் அப்படின்னு சொல்லும் போது தைரியமா இருப்பாங்க. அவங்களுடைய பிள்ளைக்காகவோ கணவருக்காகவோ இன்னைக்குமே போராடுவாங்க. அதோட முக்கியமா எங்கெங்கெல்லாம் அன்பு செலுத்த முடியுமோ, கனிவா நடந்துக்க கொள்ள முடியுமோ, அங்க அங்க அவங்களுடைய அந்த அற்புதமான பண்பு வெளிக்கொண்டு வருவாங்க.
1: அதே நேரத்துல பவுண்டரிஸ் இருக்கலையா, வரம்புகளையும் மீற மாட்டாங்க.
0: அதேதான் தனி மனித ஒழுக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறதையும் அவங்களுடைய கதாபாத்திரம் வெளிப்படுத்திருக்கோம். சொல்ல போனா அவங்களுடைய கதாபாத்திரத்தை பார்க்கும் போது என்னுடைய அம்மா தான் ஞாபகம் வருவாங்க எனக்கு. அதனால எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும், மீனாவோட கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கோங்களேன்.
1: சரி ரவி, உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. இப்ப மீனா நடிச்சிருந்த ரெண்டு திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்போமா? முத்து திரைப்படத்துல இருந்தும், பொற்காலம் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன.
0: ஒலி 9:68.
1: கேட்டாலே பரவசம்.

செலவழிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சிங்கப்பூர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.

0: மின்சார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: நேரம் இப்பொழுது காலை 7:39 ஆகிவிட்டது. போக்குவரத்தை பொறுத்தவரையிலும் உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லண்ட்ஸ் ரோட் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது. PIE நோக்கி செல்லும் BKE KJE எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: அதற்கு
4: சரியான பதில சொன்ன முதல் இரண்டு நேர்கள்
3: சேகரன் சான்யா.
4: பதில் என்ன சொல்லிருங்க?
3: பதில் வந்து கோழி இறைச்சி.
4: இது உண்மையான கோழி கிடையாது.
3: அது நானும் இல்லன்னு சொல்லிருங்க ரவி.
4: இது சஜினி இல்ல, இது காதல் ஒரு காலத்துல ஏதோ ஒரு மூட்ல கத்துல கத்து. இப்ப மறுபடியும் நான் இந்த கேள்விக்கு வர விரும்புறேன். அதாவது கோழி இறைச்சிய 23,034 முறை அடி அடின்னு போட்டு அடிச்சா சொந்தமா சமைச்சிரும்.
3: ஆமா, ஏனா இப்ப நம்ம இயக்க ஆற்றல் இருக்கு இல்லையா, கைனெடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயக்க ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறும் பொழுது அது சமைக்கப்படுகின்றது. எனவே அந்த வெப்பத்தம், அதாவது இந்த கோழி இறைச்சிய சமைக்க அந்த மிதமான வெப்பம் இருக்கும் இல்லையா, அந்த அளவு வெப்பம் வருவதற்கு நீங்க 23,034 தடவை இந்த கோழிய போட்டு இப்படி அடி அடி அடிக்கணும்.
4: யாருக்காவது வார இருதுல என்ன செய்யுதுன்னு தெரியலையா, புதுசா ஏதாவது செய்யணும்னு தோணுதா, அதுவும் விபரீதமா அது போயிடக்கூடாதுன்னு ஆசை இருக்கா, அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்ட அறிவியல் சார்ந்த முயற்சியை எடுத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத மக்கள் நீங்க தான் நிரூபிக்கணும்.
3: இந்த வார இறுதியில வார நாட்கள்ல நடந்த அந்த கோபத்தை வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த கோபத்தை வெளிப்படுத்தவும் இது உங்களுக்கு உதவலாம்.
4: இது நல்லா இருக்கேன்.

0: ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன். அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
4: என்ன சொல்றேன்,
2: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதம் அடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். இசை ஞானி இளையராஜாவோட சில பாடல்களை கேட்டீங்க. கரகாட்டக்காரன் படத்தில் இடம்பெற்ற பாடலை மலேசிய வாசுதேவன் மற்றும் குழுவினர் பாடியிருந்தாங்க. அதுக்கு முன்னால திருப்பு முனை படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. மனோ சித்ரா சுனந்தா பாடிய பாடல் உங்களுக்காகவே இடம்பெற்றது.
2: வழங்கிட்டு இருக்கோம்.

0: வணக்கம் சிங்கே,
1: ஆதரவு BYD.
2: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
1: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
2: அதோடு 88-க்கும் மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
1: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
2: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
1: வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூர் கடற்படை அதன் முதலாவது அதிநவீன சுற்றுக்காவல் கப்பலை அறிமுகம் செய்திருக்கிறது. நாட்டின் கடல்துறை பாதுகாப்பை வலுப்படுத்த வரவிருக்கும் 4 கப்பல்களில் இதுவும் ஒன்று. புதிய கப்பல் மாறிவரும் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆற்றல் படைத்தது. ஏற்கனவே சுற்றுக்காவல் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் கப்பல்களை விட கிட்டத்தட்ட 1 மடங்கு நீளமானது. எளிதாகவும் அது நடமாட முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த கப்பல் ஜெர்மனியில் சோதனைகளுக்கு பிறகு சிங்கப்பூருக்கு பயணத்தை தொடங்கும். இதற்கிடையே சிங்கப்பூரும் ஜெர்மனியும் இணைய பாதுகாப்பு, தற்காப்புத்துறை, விநியோக தொடர் மீள்திறன் போன்றவற்றில் கூடுதலாக ஒத்துழைக்க வருகின்றன. தற்காப்பு அமைச்சர் சஞ்சன் சிங்கின் ஜெர்மனி பயணத்தின் போது அது பற்றி பேசப்பட்டது. அங்கு அவர் ஜெர்மனியின் மத்திய தற்காப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸை சந்தித்தார். இரு அமைச்சர்களும் வலுவான இருதரப்பு தற்காப்பு தொடர்புகளை மறு உறுதிப்படுத்தினர். அதிமுக்கிய கடலடி கட்டமைப்பின் பாதுகாப்பை உறுதி செய்யும் திட்டத்தில் ஜெர்மனி சேர விருப்பம் தெரிவித்திருப்பதை தற்காப்பு அமைச்சர் சான் வரவேற்றாா்.